நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 7 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 14 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 28 தேதி வியாழக்கிழமை. சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். இனி தொடர்வது குரலமுதம்.

0: தம்மிடமுள்ள குற்றங்களை மறையச் செய்யாமல் தம் உடலின் மறைவிடங்களை மறைத்து மானம் காத்ததாக நினைப்பது அறிவின்மை. குறள் எண் 846 அதிகாரம் புல்லறிவாண்மை.
1: அச்சம் மறைத்தலோ புல்லறிவு தம்பையின் குற்றம் மறையாவழி.
0: தம்மிடமுள்ள குற்றங்களை மறையச் செய்யாமல் தம் உடலின் மறைவிடங்களை மறைத்து மானம் காத்ததாக நினைப்பது அறிவின்மை. குறள் எண் 846 அதிகாரம் புல்லறிவாண்மை.

0: நேரம் காலை 6 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தூய்மை இந்தியா இயக்கத்தின் 2ம் கட்ட நடவடிக்கைகளை திறம்பட அமல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களின் விநியோகம் சீராக உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்காகவும் விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காகவும் மத்திய அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அணைகள் பாதுகாப்பு குறித்த ஒருநாள் பயிலரங்கை தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்களின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு உயர்கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்கள் தொடர்புடைய காணாமல் போன குழந்தைகள் குறித்த வழக்குகளில் உதவி புரிய பாரா சட்டப்பணி தன்னார்வலர்கள் தேர்வு செய்யப்படுவதாக சட்டப்பணி ஆணையக்குழு அறிவித்துள்ளது. தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அரசு போக்குவரத்துக் கழக பேருந்துகள் மற்றும் பேருந்து நிலையங்களில் பொதுமக்களுக்கு போதிய வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கேட்டுக் கொண்டுள்ளார். மனித வனவிலங்குகள் மோதலால் ஏற்படும் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு முகாம் ஜூன் மாதம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். காங்கோ நாட்டிற்கு இந்தியா அளித்துள்ள அவசரகால மருந்துகளுக்கு ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாட்டு மையம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: பக்தி நேரம்.

ராகோ ஆர்ஜே சஞ்சய். வாழ்க்கையில் வந்து பல சிக்கல்களை நம்ம எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். அந்த சிக்கல்களை எதிர்கொள்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மனதைரியம் தான். மனம் தைரியமாக இருக்கும்போது தான் சிக்கலை எதிர்கொண்டு அதிலிருந்து நம்மளால் விடுபட்டு வெற்றி அடைய முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். நம்ம கனவு காண்றதோடு இல்லாமல் அந்த கனவுக்கு ஒரு முழு வடிவம் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குது. இந்த ஒரு அற்புதமான தத்துவத்தோட இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியை நம்ம தொடங்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் விநாயகர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டினைந்தங்கள் இது ரெயின்போ பண்பலை 101.4.

பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்க. அதாவது ஒரு மனிதன் வந்து மனதைரியத்தோட பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. மனதைரியம் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னா, நம்ம கூப்பிட்டா வராது, நம்ம வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய செயல்களை செய்யணும். ஒரு விஷயத்தில் வந்து நம்ம ஒழுக்கமாக அந்தந்த விஷயங்களுக்கான முறைகளை பின்பற்றி நம்ம செய்யும் பொழுது அந்த தைரியம், நம்மளால் முடியும், நம்மளால் இதை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நமக்குள்ளே பிறக்குது. அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள், அந்த மக்கள் கொடுக்குற அந்த உத்வேகம் இருக்கு இல்லையா, அந்த உத்வேகம் எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு பெரிய சக்திக்கு இணையானது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு பெரிய சக்தி நம்ம கூட இருக்கும் பொழுது தான் நம்மளால் வந்துட்டு செய்ய வேண்டிய காரியங்களை ரொம்ப சிறப்பாக தரமாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, பக்தி நேரம் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் முருகன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து மகாராஜபுரம் சந்தானம் அவருடைய குரலில் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

6:13 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் என் கூட இருக்கீங்க. உங்களுடைய அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்ருக்கிறேன். இந்த நேரத்தில் நான் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ராவான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும், அதாவது மனதைரியம் அப்புறம் வந்து மக்களோடைய ஆதரவு. அதாவது உங்களை சுற்றி இருக்கிற உங்களுடைய குடும்பத்தினரோ இல்லை நண்பர்களோ வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி ஆதரவு கொடுக்கும்பொழுது உங்களுக்கு சக்தி வரும் அப்படின்றீங்க. அதே மாதிரி அந்த சக்தியை வந்து நீங்கள் தக்க வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான சரியான ஒரு பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளணும். என்ன மாதிரி பயிற்சி? இப்போ வந்து நீங்கள் உடல் வலுவடையணும்னா உடற்பயிற்சி பண்ணுறோம், அது வந்து நம்ம

அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி ஆதரவு கொடுக்கும்பொழுது உங்களுக்கு சக்தி வரும் அப்படின்றீங்க. அதே மாதிரி அந்த சக்தியை வந்து நீங்கள் தக்க வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான சரியான ஒரு பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளணும். என்ன மாதிரி பயிற்சி? இப்போ வந்து நீங்கள் உடல் வலுவடையணும்னா உடற்பயிற்சி பண்ணுறோம். அது வந்து நம்ம தொடர்ந்து பண்ணும்பொழுது தான் அந்த உடல் பயிற்சியுடைய நன்மை என்னவோ அது நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க, தினமும் செய்ய பழகுங்க. கஷ்டமாக இருந்தாலும் அதை செய்ய பழகும் பொழுது அந்த பழக்கம் உங்களை வந்து நல்ல விதமாக மாற்றும். அதுவும் முக்கியமாக நல்ல பழக்கங்களை நீங்கள் வந்து கடைபிடிச்சிங்க அப்படின்னா அது உங்களை நல்ல பாதைக்கு தான் கொண்டு போகும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. பக்தி நேரம் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் திருமால் பாடல்கள் தொகுப்பிலிருந்து வருக வருகவே பாடல் எம் எஸ் சுப்புலட்சுமியுடைய குரலில் வந்துகிட்டு இருக்கு. கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

6:18 ஆயிட்டுருக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் என் கூட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது மன வலிமைக்கு உடற்பயிற்சியா என்னது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதாவது ஒரு உடற்பயிற்சி மூலமாக நம்மளுடைய உடலை வந்து வலுவூட்ட முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து நல்ல பழக்கங்களை கடைபிடிக்கும் பொழுது, அதே மாதிரி பக்தி நேரத்தில் வந்துட்டு இறைவனை வந்து பிரார்த்தித்து அவர்கிட்ட நம்ம கோரிக்கைகள் வைத்து நம்மளுடைய மனதை வந்து தூய்மையாக்கி கொள்கிறோம். அதனால் வந்துட்டு நம்ம உண்மை பேசணும், அதே மாதிரி வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், இந்த மாதிரியான நல்ல பழக்கங்களை கொண்டு நம்மளுடைய மன வலிமையை நம்மளால் உறுதிப்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஹனுமான் பாடல்கள் தொகுப்பிலிருந்து எஸ் ஜானகியோட குரலில் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

6:23 ஆகிட்டு இருக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்க. எப்போவுமே வந்து நல்ல பழக்கங்களை கடைப்பிடிக்கிறதன் மூலமாக நம்மளுடைய மனசு வந்து வலிமை பெறும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான இறைவனை நீங்கள் வந்து தொழுதும் பொழுதோ இல்லை வணங்கும்

சொல்கிறதோ, அப்பொழுது ஒரு இனம் புரியாத ஒரு இணக்கம் இருக்கும், ஒரு இனம் புரியாத அமைதி இருக்கும். அந்த அமைதியை வந்து நம்ம நிலைநாட்டணுன்னா, அதாவது என்றைக்குமே நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் நிலைநாட்டணுன்னா நல்ல பழக்கங்களை வந்து கடைபிடிக்கணும்னு சொல்லுவாங்க. பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இயேசு பாடல்கள் தொகுப்பிலிருந்து வருது, வரவீணும் எந்திராசே மெனுவல் என்ற பாடல். பி லீலாவுடைய குரலில் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் என் கூட பயணம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதாவது நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல பழக்கங்களையும் கடைபிடிக்கும் பொழுது நம்மளுடைய மனம் வந்து உறுதியடையும், இறைவனை வந்து வணங்கும் பொழுது நம்மளுடைய மனம் வந்து தூய்மை அடையும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை தான் நீங்கள் வாழ்க்கையில் வந்து கடைபிடிக்க வேண்டியது இருக்கும். இன்றைக்கி பக்ரீத் பண்டிகை, நேயர்கள் அனைவருக்குமே பக்ரீத் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அடுத்த பாடலாக அல்லா பாடல்கள் தொகுப்பிலிருந்து நாகூர் எம்எம் யூசுஃப் குரலில் வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

6:38 ஆயிட்டிருக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. அதாவது, உடல் வலிமையும் மன வலிமையும் ஒரு மனிதனை வந்து வலுவாக கொண்டு சேர்க்கும் அப்படின்ற இந்த அற்புதமான விஷயத்தோட இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சி

நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட விடைபெறறேன். மீண்டும் உங்களை வந்து 7 மணிக்கு சந்திக்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக கிருஷ்ணன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து TM சவுந்தரராஜன் குரலில் ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு நினைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

0: ramai tu malu.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தூய்மை இந்தியா இயக்கத்தின் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகளை திறம்பட அமல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற பிரகதி கூட்டத்தில் பேசிய அவர், இந்த இயக்கத்தில் மக்கள் பெருமளவில் பங்கேற்பதை ஊக்குவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உள்கட்டமைப்பு வசதிகளின் உருவாக்கத்தை கடந்து தூய்மை நடவடிக்கைகள் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கச் செய்வதுடன் தொடர்ந்து அவற்றை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கழிவுகளை மறுசுழற்சி செய்வதற்கான கோபர்தன் ஆலை உட்பட திடக்கழிவு மேலாண்மை தொடர்பான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். இக்கூட்டத்தில் ரயில்வே, மின்சாரம், சாலை உள்ளிட்ட துறைகளில் 9 மாநிலங்களை உள்ளடக்கிய 30,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களை பிரதமர் ஆய்வு செய்தார். பொருளாதார வளர்ச்சி, பொது நலன் போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள் உரிய காலத்திற்குள் நிறைவு செய்வதுடன் பல்வேறு முகமைகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு மற்றும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து பிரதமர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களின் விநியோகம் சீராக உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் மக்கள் இதுகுறித்து பதற்றமடைய தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையிலும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். உணவுப் பொருட்களின் விலையை தொடர்ந்து கட்டுக்குள் வைத்திருக்கும் வகையில் விவசாயிகளுக்கு உரங்கள் மற்றும் இதர அத்தியாவசிய வேளாண் பொருட்கள் போதிய அளவில் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். முன்னதாக மேற்காசியாவில் நிலவும் சூழல் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் குழு கூட்டம் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. வேளாண் துறையின் வளர்ச்சிக்காகவும் விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காகவும் மத்திய அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். முக்கிய பயிர் வகைகளின் உற்பத்தி குறித்த 3வது மதிப்பீட்டு அறிக்கையை புதுதில்லியில் அவர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியில் சாதனை படைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக கூறினார். நாட்டில் உணவு தானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், வர்த்தக பயிர்கள் உற்பத்தி வலுவான நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முக்கிய

0: பயிர் வகைகளின் உற்பத்தியை அதிகரிக்க ஏதுவாக இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் ஆய்வுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதிலும் உள்ள மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு தொழுகைகளில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். மத நல்லிணக்கம், சகோதரத்துவம், ஈகை ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்கள் தொடர்புடைய காணாமல் போன குழந்தைகள் குறித்த வழக்குகளில் உதவி புரிய பாரா சட்டப்பணி தன்னார்வலர்கள் தேர்வு செய்யப்படவுள்ளதாக சட்டப்பணி ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தகுதி வாய்ந்தவர்கள் இதற்கான விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்குள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அலுவலகத்திற்கு அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் மற்றும் பேருந்து நிலையங்களில் பொதுமக்களுக்கு போதிய வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் போக்குவரத்து துறையை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர், அரசு போக்குவரத்து கழகங்களின் வருவாயை அதிகரிப்பதற்கான வழிவகைகள் குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போக்குவரத்து துறையை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பேருந்துகள் நிற்கும் உணவகங்களில் பரிமாறப்படும் உணவுகளின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தினார். மனித வனவிலங்குகள் மோதலால் ஏற்படும் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள வனத்துறை தலைமையகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மனித வனவிலங்கு மோதலால் ஏற்படும் உயிரிழப்பு மற்றும் பயிர் சேதங்களுக்கு வழங்க வேண்டிய நிவாரணத் தொகையை விரைந்து வழங்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். வனத்துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் அனைவரும் இணைந்து பங்காற்ற வேண்டும் என்றும் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்தார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 40°C இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழையானது கொட்டி தீர்த்தது. மாநகராட்சி பகுதிகள் மற்றும் தோமையார்புரம், செட்நாயக்கம்பட்டி உள்ளிட்ட கிராமப்புறங்களிலும் பெய்த இந்த மழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. மழையின் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாய நிலங்களுக்கு புத்துயிர் கிடைத்துள்ளதால் திண்டுக்கல் பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆகாசவாணி செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: எத்தியோப்பியாவில் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலையொட்டி நடத்தை விதிமுறைகளை கண்காணிப்பதற்காக ஆப்பிரிக்க யூனியன் தேர்தல் பார்வையாளர் குழுவை பணியமர்த்தியுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள நேபாள மக்களுக்கு ஆன்லைன் வாயிலாக தூதரக சேவைகளை வழங்கும் நோக்கில் புதிய மொபைல் செயலி ஒன்றை அந்நாட்டு அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. காங்கோ நாட்டிற்கு இந்தியா அளித்துள்ள அவசரகால மருந்துகளுக்கு ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாட்டு மையம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. இந்திய பங்களாதேஷ் எல்லைப்பகுதிகளில் வேலி அமைப்பதற்காக 149.79 ஏக்கர் நிலத்தை மேற்கு வங்க மாநில அரசு எல்லை பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைத்துள்ளது. இந்தியாவில் இஸ்லாமிய பெண்களுக்கான உரிமைகள் குறித்த அறிக்கையை உள்துறை அமைச்சகத்திடம் தேசிய மகளிர் ஆணையம் சமர்ப்பித்துள்ளது. அணைகள் பாதுகாப்பு குறித்த ஒருநாள் பயிலரங்கை தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு முகாம் ஜூன் மாதம் நடைபெறவுள்ளது.

0: ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் நத்தப்பேட்டையில் அமைக்கப்பட்டு வரும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா நேற்று ஆய்வு செய்தார். கரூரில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோயில் வைகாசி பெருவிழாவையொட்டி கம்பம் ஆற்றில் விடும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருநெல்வேலி நெல்லையப்பர் திருக்கோவில் உண்டியலிலிருந்து 28,64,000 ரூபாய் ரொக்கம், 29 கிராம் தங்கம் மற்றும் 927 கிராம் வெள்ளி காணிக்கையாக கிடைத்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் லூ குவாங்ஸுவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55. ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ தொடர்வது
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ள பீர் முகமது ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்
4: நலம் நலமறிய ஆவல்.
3: இன்னைக்கு பக்ரீத்.
4: உங்கள் மூலம் நமது இஸ்லாமிய அன்பர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். பண்டிகைகள் கொண்டாட்டங்களின் போது நாம் நமது குடும்பம் மட்டும் மகிழ்ச்சியா இருந்தா போதாது. நம்மை சார்ந்தவர்கள் ஏழைப்பாழை தேவை உள்ளோருக்கு கொடுத்து உதவணும். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண முடியும். மறந்துடக்கூடாது. இன்றைய நன்னாள்ல தேவைப்படுவோருக்கு நம்மாலான உதவிகளை செய்வோமே. அப்புறம் நாம மகிழ்ச்சியா இருக்க நமது உடல்நிலை உடல் உறுப்புகள் நல்லபடியா இருக்கணும். தினமும் சில நிமிடங்கள் கைத்தட்டி பயிற்சி செய்தால் ஆரோக்கியம் பெறலாம், கிடைக்கும். கைத்தட்டலை கிளாப்பிங் தெரப்பிங்கிறாங்க. கைத்தட்டல் சிகிச்சைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுது. இப்போ பொது நிகழ்ச்சிகளில் யாரையாவது புகழ்ந்து பேசும்போது கைத்தட்டுறோம், நல்லது. பள்ளி கல்லூரிகள்லையும் மாணவர்களை கைத்தட்ட சொல்கிறோம். கைத்தட்டுதல்னால மாணவர்களுக்கும் நல்லது, கைத்தட்டல் பெறுபவர்களுக்கும் உற்சாகம் உண்டாகும்.
3: பீர் முகமது ஐயா,
4: நீங்களும் கைத்தட்டணும். இதனால உங்கள் உடலுக்கு நிறைய நன்மைகள் உண்டாகும். உள்ளங்கையில் இரத்த நாளங்கள் மற்றும் நரம்பு நுனிகள் இருக்கின்றன. 30க்கும் மேற்பட்ட வர்ம புள்ளிகள் உள்ளன. கைத்தட்டும் போது அவை தூண்டப்பட்டு உடல் முழுவதும் உணர்வு படர்ந்து இரத்த ஓட்டம் தூண்டப்படுகிறது. பொதுவா கைத்தட்டுறதுனால மன ஓட்டம் சீராக இருக்கும், பதற்றம் கட்டுப்படும், நேர்மறை சிந்தனை எழுந்து மனச்சோர்வை கட்டுப்படுத்தும். குழுவா இணைந்து கைத்தட்டும் பயிற்சி மகிழ்ச்சியை அதிகமாக்கும், மன பலத்தை சீராக்கி செயல்திறனை அதிகப்படுத்தும், இரத்த அழுத்த அளவை சீராக்கி மேம்படுத்தும், இதய நோய் அபாயம் குறையும், சுவாச கோளாறு பிரச்சனைகளும் தீரும், பருவமாற்று காலங்களில் வரும் நோய் தொற்று அபாயம் குறையும், எலும்புகள் புத்துணர்வு பெறும், உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு, தூக்கமின்மை, தலைவலி, மூக்கடைப்பு போன்ற நோய்களின் வீரியம் குறையும் கைத்தட்டலினால். உள்ளங்கையில கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவி விரல்கள் நல்லா மோதும்படி கைகளை தட்டி பயிற்சி எடுக்கணும். காலை நேரத்துல இதை செஞ்சா நற்பலன் நிச்சயம் உண்டு. அதனால கட்டாயம் கைத்தட்டுங்க.
3: பீர் முகமது ஐயா,
4: பயிற்சிக்கு பயிற்சியும் ஆச்சு, நம்மை சார்ந்திருப்பவர்களை உற்சாகப்படுத்தின மாதிரியும் ஆச்சு. இதே போல நல்லுணவையும் சாப்பிடணும். எலுமிச்சை, தக்காளி அல்லது பெருநெல்லிக்காய தினமும் நமது உணவுல சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டா இளமையுடன் வாழலாம். கொத்தமல்லி தழையில இரும்பு சத்து அதிகம் இருக்கு. இத நெய்யில வதக்கி சூடான சாதத்துல கலந்து சாப்பிட்டா இரத்த சோகை நோய் குணமாகும். உணவு உண்ட பிறகு 2 நெல்லிக்காய நல்லா மென்னு சாப்பிடலாம். 1 தேக்கரண்டி கடுக்கா பொடிய தினமும் ராத்திரியில சாப்பிடணும். சாப்பாடு சாப்பிட்றதுக்கு 15 நிமிஷம் முன்னால கொதிக்க வைத்த இளம் சூடான நீரை குடித்தால் நீரிழிவு நோயின் வீரியத்தை குறைப்பதுடன் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பையும் கரைத்து வெளியேற்றிடும்னு சொல்றாங்க. ரம்ஜான்

0: போன்ற பண்டிகை காலங்களில் நிறைய சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அளவறிந்து சாப்பிடணும். எப்பவும் மூணுல ரெண்டு பங்கு அளவுக்கு தான் சாப்பிடணும். மீதி ஒரு பங்கு இடம் காலியாகவே இருக்கணும். உணவே மருந்து, மருந்தே உணவு. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள்.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Hey, hey, hey.

0: ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இது வணக்கம் சென்னை நிகழ்ச்சி, ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 91.4. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில உங்களோட பயணம் பண்ண போறது நான் உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய் மற்றும்
1: ஆர்ஜே விமல்குமார்.
0: ஓகே விமல்குமார் அவர்களே, வந்துட்டீங்க ரொம்ப நாள் கழிச்சு. எப்படி இருக்கு ஃபீலிங்?
1: ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. விமல்குமார் அவர்களே இல்லாம இல்ல, உங்க கூட நானும் ஆர்ஜே விமல்குமார். ஜென்ரலா நம்ம வணக்கம் சென்னையில் ஒரு டாபிக் வச்சுருப்போம். இன்னைக்கு என்ன டாபிக்னு தெரிஞ்சுக்க லிசனர்ஸ் ரொம்ப ஆவலாக இருப்பாங்க. அந்த டாபிக் சொல்லிடலாமா?
0: கண்டிப்பாக. எஸ், ஓகே. கேள்வியை வந்து நம்ம ஃபேஸ்புக் பேஜில் வந்து பதிவு பண்ணியாச்சு. எஸ், அது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் பத்ம விபூஷன் விருது பெற்ற இசைக்கலைஞர் யார்? இந்த கேள்விக்கான பதிலை சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபேஸ்புக் பேஜில் போய் உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் பதிவு பண்ணலாம். அப்போ பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்ம வந்து ஒரு அழகான பாடல் கேட்டு வந்துடலாமா?
1: சூப்பர், சூப்பரான பாடல் கேட்டு தொடர்ந்து அவங்களோட ஆன்சர்ஸ் எல்லாம் யாரெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டு நிகழ்ச்சியோட நிறைவில் நம்ம எத்தனை பேர் கரெக்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல போகிறோம்.
0: கண்டிப்பா. எஸ், விஸ்வரூபம் திரைப்படத்திலிருந்து கமல்ஹாசன் மற்றும் சங்கர் மகாதேவன் ரெண்டு பேரோட குரல்ல, கமல்ஹாசனோட வரிகள்ல சங்கர் எஷன் லாயோட இசையில உங்களுக்காக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன் இன் ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: இங்க எல்லாமே தூளு.
2: சூடிய வாடலை சூடியவா களவாடிய சிந்தைக்கு ரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீவா.

0: 7:08 ஆயிட்டிருக்கு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் என் கூட பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் உங்க அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய் மற்றும்
1: ஆர்ஜே விமல்குமார்.
0: ஓகே விமல், நீங்க சொல்லுங்க, மக்களுக்கு இந்த பொன்னான காலை பொழுதுல என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: சூப்பர், நம்ம கண்டென்ட் ரிலேட்டடாகவே போயிடலாம். பத்ம விபூஷன் சொல்கிறோம்ல, இந்த பத்ம விபூஷன் அப்படிங்கிறது பாரத ரத்னாவுக்கு அடுத்தபடியாக இந்திய குடியரசால் வழங்கப்படக்கூடிய ஒரு ரெண்டாவது மிக உயர்ந்த குடிமகன் விருது. இது என்னென்ன கேட்டகரிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, இலக்கியம், அறிவியல், பொது சேவை, விளையாட்டு, இதில் எல்லாம் சேவை புரிந்த புகழ் மிக்கவர்களுக்கு வந்து இந்த விருது வந்து அறிவிக்கிறாங்க. இதை நிறைய தமிழர்கள் வென்றுக்கிறாங்க. அவங்க பேர்லாம் நம்ம சொல்லுவோம் படிப்படியாக. நீங்கள் வந்து விருது மொமெண்ட்டை எப்படி லைஃப்பில் ஃபீல் பண்ணியிருக்கீங்க?
0: நான் என் ஸ்கூலில் படிக்கும்பொழுது பெஸ்ட் ஸ்பீச் ப்ரோக்ராமில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணேன். அப்போ எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ரொம்ப உலகத்தையே ஜெயித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா மேடையில் சஞ்சய் பாலாஜி அப்படின்னு கூப்பிடும்பொழுது அப்படியே மேலே ஏறினேன். ஏறும்பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்படியே ஒரு இமயமலையில் ஏறி அப்பாடா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்.
1: அந்த உயரம் உங்களை இன்றைக்கி ஆல் இண்டியா ரேடியோவில் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 மைக் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கா
0: அப்படியும் சொல்லலாம்.
1: சூப்பர். நம்ம நேயர்களே, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் நாங்கள் எங்களுடைய கேள்வியை கேட்டிருக்கோம். வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கான டாபிக். நீங்கள் வந்து இதுக்கு வந்து உங்களுடைய பதிலை கமெண்ட்ஸாக பதிவு செய்யலாம்.
0: கண்டிப்பாக. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். நிறைய பேர் இப்போ தான் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கலாம். முதல்ல ஒரு நல்ல பாடல் அடுத்து வரப்போகுது. அந்த ஒரு வார்த்தைக்காக தானே நம்ம இவ்வளோ நேரமாக காத்துட்ருக்கோம். எஸ், ஐயா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக ஒரு பாடல். கே மற்றும் ஷாதனா சர்கம் ரெண்டு பேரோட குரலில், பா விஜயோட வரிகளில், பரத்வாஜ் அவர்களோட இசையில் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: இங்கே எல்லாமே துளு.

0: 15 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் என் கூட பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆர்ஜே சஞ்சய் மற்றும்
1: ஆர்ஜே விமல்குமார்.
0: எஸ் விமல்குமார், நம்ம வந்துட்டு க்வெஸ்சன் பதிவு பண்ணியிருந்தோம்ல, யார் யார் என்னென்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? எஸ் ஓகே. நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்ம விபூஷன் விருது பெற்ற இசை கலைஞர் யார் அப்படின்னு நம்ம வந்து கேட்டிருந்தோம் இல்லையா. அதாவது விருது அனௌன்ஸ் பண்ணுறது வேற, அதை ஜனாதிபதி கிட்ட போய் வாங்குறதுன்றது வேற. இப்போ நம்ம ஜனாதிபதி கிட்ட போய் வாங்கிட்டு வந்தவங்களை பற்றி தான் நம்ம கேட்டிருக்கோம். அந்த வகையில் நான் ஒரு க்ளூ கொடுத்துருக்கேன்னு தான் நினைக்கிறேன். எஸ் யார் யார் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பிரபு வீரா அவர்கள் ராஜபாளையத்திலிருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலை வணக்கம் சொல்லிட்டு டாக்டர் என் ராஜம் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. அது சரியான பதிலாக இல்லையான்றது நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்தில் தான் நாங்கள் சொல்லுவோம். செய்யா சந்திரசேகர் அவர்களும் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. வீரதுரை அவரும் வந்துட்டு வணக்கம், டாக்டர் என் ராஜம் தான் சரியான பதில் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சிவன் அருண் வயலின் இசை கலைஞர் அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆன்சரை சொல்லியிருக்காரு. கரெக்டு தானே? எக்ஸ்ட்ரா ஆன்சர் போடுறதுலாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல கேட்கும்போது.
1: ஆமாம், அவங்க துறை சார்ந்து அதையும் உன்னிப்பாக கவனிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.
0: ம், ஆனால் அது கவனிப்புன்றது சரியானதா இல்லையான்றது நமக்கு தெரியணும் இல்லையா? கரெக்ட் தானே?
1: 7:55 நம்ம ஷார்ப்பா எதெல்லாம் சரி அப்படிங்கறத கிளியர் பண்ணி சொல்லிடுவோம்.
0: ஓகே, அடுத்து ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேனி மாவட்டத்திலிருந்து பண்ணைபுரம் அந்த ஊர்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஆனா பண்ணைபுரம் தான் சொல்லியிருக்கீங்களே ஒழிய சரியான பதில் என்னன்றது நீங்க சொல்லணுமே. அந்த சரியான பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லது, எல்லாருக்குமே நல்லது. எஸ் அதே மாதிரி தாமலரேலி முத்தூர் சரவணன் அவர்கள் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. விஸ்வநாதன் முத்துராமலிங்கம் காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாலினி தேவி அருணாச்சலம் அவர்கள் வந்து வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, மேற்கத்திய இசைக்கருவியில் இந்துஸ்தானி புரட்சி அப்படின்னு ஒரு பெரிய டைட்டில் போட்டுட்டு, பத்ம விபூஷன் விருது பெற்ற வயலின் இசைக்கலைஞர் டாக்டர் என் ராஜம் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலா ஜெயச்சந்திர அவர்கள் வந்துட்டு இனிய காலை வணக்கம் சைதையிலிருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைதையிலிருந்து ஓகே, ஆனால் என்ன பதில்ன்றத நீங்கள் சொல்லணும் இல்லையா? அடுத்து சூளை ரீஜா மனோகரன் அவர்கள் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நலமா சகோதரர்களே அப்படின்னு கேட்டிருக்காங்க. நலமா?
1: சூப்பர், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்.
0: எஸ் நானும் உங்களோட சேர்ந்து ரொம்ப நலமா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வணக்கம் சென்னை ஷோல. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சகோதரர் ஆர்ஜே சஞ்சய் விமல்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஆனால் பதில் சொல்லணுன்றத உங்ககிட்ட நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம். அடுத்து பிரமிளா தமிழ்ச்செல்வன் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்துஸ்தானி வயலின் கலைஞர் டாக்டர் என் ராஜம் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பூர்வபாளையம் ஆனந்த முருகன் அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீட்டெயிலே கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். அதாவது நம்ம வந்துட்டு ஒற்றை பதிலில் பதில் சொல்கன்னு சொன்னால் ஒரு சில பேர் எக்ஸ்ட்ரா மார்க்குக்காக மொத்தமாக எழுதுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப அற்புதமாக இருக்குது உங்களுடைய இந்த பதில் பார்க்கும்பொழுது. அதே மாதிரி அனைத்து இஸ்லாமிய உறவுகளுக்கும் பக்ரீத் திருநாள் வந்து வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. எஸ் உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி பக்ரீத் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலை நோக்கி போகலாம். அடுத்தடுத்து பதில்கள் யார் யார் என்னென்ன சொல்கிறாங்கன்றதையும் நம்ம பார்க்கலாம். எஸ் உனக்கும் எனக்கும் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரல்ல, தேவி ஸ்ரீ பிரசாத் உடைய இசையில் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: இங்க எல்லாமே தூளு.

0: 7:24 ஆயிட்டிருக்கு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்க. அதாவது கடல் நீரை தேக்கும் போது நீருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உப்பாதானே மாறிவிடும், கண்ணீரை தேக்கும் காதல் முத்தாய் மாற்றிவிடும்னு நா முத்துக்குமார் வந்து ரொம்ப அற்புதமாக வரி எழுதியிருக்காருல்ல, அது மாதிரி தான் முத்து முத்தாக ஆன்சர் வர்றதை நம்ம பார்க்க முடியுது. கரெக்ட் தானே விமல்?
1: எஸ், சூப்பர், நல்ல லிரிக்கை வந்து நோட் பண்ணியிருக்கீங்க. பத்ம விபூஷன் விருது வென்ற தமிழர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும். அதில் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களை நம்ம பார்த்துடலாமா?
0: ம், பார்க்கலாமே.
1: டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து அறிவியல் மற்றும் பொறியியல் இதுக்காக 1981 பத்ம விபூஷன் வென்றிருக்கிறாரு. ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஆர்ட் கலைக்காக 2010, டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் ஆர்ட்டுக்காக 2004, விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் விளையாட்டுக்காக 2007, இள கணேசன் அவர்கள் பொது விவகாரங்களுக்காக 2023, எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் கலைக்காக 2021, ஆர்கே நாராயணன் அவர்கள் இலக்கியம் மற்றும் கல்விக்காக 2000, ஜார்ஜ் சுதர்சன் அறிவியல் மற்றும் பொறியியலுக்காக 2007 பத்ம விபூஷன் வென்ற தமிழர்கள்.
0: இத்தனை தமிழர்கள் வந்துட்டு பத்ம விபூஷன் வாங்கியிருக்காங்க நிறைய பேர். இதில் ஒரு சில பேர் வந்து பாரத் ரத்னா கூட வாங்கியிருக்கிறாங்க. அந்தளவுக்கு முத்துக்கு முத்தா அவங்களுடைய தொழிலில் விசுவாசமாக இருந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு சாதனையை வந்து அடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த விசுவாசம் தான் வந்துட்டு எப்போவுமே, அதாவது தொழிலுக்கு உண்மையாக இருக்கணும், அதே மாதிரி நம்ம செய்கிற விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த இடத்துலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய கருப்பொருள். அந்த வரிசையில் நம்ம கேட்ட கேள்விக்கு யார் யாரெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். ஏன்னா அவங்களும் முத்துக்கு முத்தா அப்படியே முத்து கோர்த்த மாலை மாதிரி பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் நம்ம வந்துட்டு கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு ஒரு நல்ல பாட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கலாம். எஸ், கபாலி திரைப்படத்திலேருந்து உங்களுக்காக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. அனந்து, பிரதீப் குமார், ஸ்வேதா மோகன் மூணு பேர் பாடியிருக்காங்க. உமாதேவியோட வரிகள்ல சந்தோஷ் நாராயணன் இசையில் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: இங்க எல்லாமே தூளு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
3: சைபால்
4: வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்றது உண்டு. அது என்ன, வெறும் அலங்காரத்துக்காக சொன்ன வார்த்தையா, இல்லை அர்த்தத்தோடு சொன்ன வார்த்தையா அப்படின்னு யோசிச்சா அதில் நிஜமாகவே அர்த்தம் இருக்குதுன்னு தான் தெரியுது. ஆதாரபூர்வமாக அதுக்கு சில நிரூபணங்களும் இருக்குது. நார்மன் கசின்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு அமெரிக்க பத்திரிகை ஆசிரியர். அவருக்கு ஏதோ ஒரு விதமான அழற்சி நோய், இன்ஃப்ளமேஷன் டிசீஸ் அது. டாக்டர்கள்லாம் அதுக்கு என்ன விதமான வைத்தியமும் கிடையாது அப்படின்னு சொல்லி பல இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக சொல்லிவிட்டாங்க. அதுக்கு வைத்தியமே இல்லைன்ட்டாங்க. டாக்டர்கள் தான் சொல்லிவிட்டாங்களே, அதனால் இது இப்படியே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுற வேண்டியது தானே. ஆனால் அவர் அப்படி நினைக்கல. உடனே அவர் என்ன பண்ணார்னா, ஆஸ்பத்திரி ரூமை காலி பண்ணார். ஓட்டலில் போய் ஒரு ரூம் எடுத்துக்கிட்டார். அங்கே போனார். தினமும் அவருக்கு பிடிச்ச தமாஷான படங்களையெல்லாம் டிவியில் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தார். சிரிப்பு வரக்கூடிய புத்தகங்களையெல்லாம் படித்தார். கொஞ்ச நாள் ஆச்சு, அவருக்கு இருந்த தொந்தரவு குணமாக ஆரம்பிச்சிட்டது. இதை கேள்விப்பட்ட உடனே பழைய டாக்டர்கள்லாம் ஓடி வந்தாங்க. ஓடி வந்து பார்க்குறாங்க, அவர் உடம்பை சோதனை பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவர் உடம்பு குணமாகறதுக்கு உதவியாக இருந்தது சிரிப்பு தான் அப்படிங்கிறத விஞ்ஞானபூர்வமாக அவங்க ஒத்துக்கிட்டாங்களாம். இருந்தாலும் சிரிப்பு வந்து எந்த முறையில் எந்த விதத்தில் உதவி பண்ணுது அப்படிங்கிறத இன்னமும் சரியாக புரிஞ்சிக்க முடியல. ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் புரியுது. அது என்னென்னா, சிரிப்பு வந்து சுவாசத்தை மேம்படுத்துது, இரத்த அழுத்தத்தை குறைக்குது, உடம்பு குணமாகறதுக்கே உரிய சில ஹார்மோன்கள் அதிகமாக உருவாகி வர்றதுக்கு வழி செய்யுது. இந்த அளவுக்கு தான் சிரிப்போட செயல்பாட்டை நாம் புரிஞ்சிக்க முடியுது. இருந்தாலும் இதை பற்றி கண்டுபிடிக்க வேண்டியது இன்னும் ஏராளமாக இருக்குது. அதையெல்லாம் விவரமாக கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போவே தாராளமாக சிரிக்கலாம், அதில் என்னத்துக்கு சிக்கணும், காசா பணமா? சிரிப்புன்னா ஹாஹான்னு சத்தம் போட்டு சிரித்தாதான் உடம்புக்கு நல்லதுன்னு இல்லை. லேசான புன்னகை கூட உடம்புக்கு நல்லது செய்யுமா? லேசாக புன்னகை பூத்தா அந்த சமயத்தில் நாம் எப்படி ஆகுது நம்ம உடம்புன்னா, உடம்பு பூரா அமைதி அடையுதான். இதையும் ஆதாரபூர்வமாக கண்டுபிடிச்சி தான் சொல்கிறாங்க. கண்ணும் உதடும் மலரும் பொழுது இருக்கிற ஆனந்தமே ஆனந்தம் அப்படிங்கிறாங்க அனுபவித்து பார்த்தவங்க. வாழ்க்கையில் நாம் தமாஷா இருக்கணும்னா அதுக்கு சில வழிகளையும் அவங்க சொல்லி வச்சுருக்கிறாங்க. முதல்ல நீங்கள் உற்சாகமாக இருக்கிறவங்க கூடவே அதிகமாக பழகணும், அவங்க கூடவே அதிக நேரம் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும். அழுது வடிகிறவங்ககிட்டயே இருக்கக்கூடாது, அவங்கள அவாய்ட் பண்ணுங்க, அவங்கள விட்டு விலகி வந்துடுங்க. உங்கள் முன்னாடி இருக்கிறவர் எப்பவும் மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டே இருக்கிறவராக இருந்தால் கொஞ்ச நாளில் உங்கள் முகமும் அப்படியே ஆகிடுமா, ஜாக்கிரதையாக இருக்கணுமா. ரெண்டாவது, எடுத்ததுக்கெல்லாம் சீரியஸ் ஆகிடக்கூடாது, எதையும் நிதானமாக வந்து யோசிக்கணும். அடுத்தவங்க நம்மளை மதிக்கணுங்கிறதுக்காக நாம் பகட்டாக நடந்துக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. உங்களுக்கு பிடிச்ச தமாஷான வீடியோ படங்கள், புத்தகங்கள் இதையெல்லாம் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு வாங்கி சேர்த்து வீட்டுக்குள்ளேயே ஒரு லைப்ரரி உண்டாக்கிக்கலாம். ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், ரொம்ப வெற்றிகரமாக பிஸ்னஸ் பண்ணுறவரான். அவர் எப்படின்னா, அடிக்கடி ரயிலில் பிரயாணம் பண்ணுறப்போ நியூஸ் பேப்பரை வச்சுக்கிட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக படிச்சுக்கிட்டே போகிறான். நியூஸ் பேப்பரில் அப்படி என்ன சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு எட்டி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு காமிக் புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாரான். என்னங்க அப்படின்னு கேட்டால், என் மனசு லேசாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின் பாரான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சிரிப்புன்னா எல்லா விதமான தமாஷும் உடம்புக்கு நல்லதுன்னு நினச்சிடக்கூடாதான். ஜேம்ஸ் கரோல் அப்படிங்கிற அமெரிக்க உளவியல் நிபுணர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அடுத்து

0: மற்றவங்களை குறை சொல்கிறது, கேலி பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது, இது மாதிரியான நகைச்சுவையெல்லாம் நல்லது செய்கிறது இல்லைங்கிறார் அவர். அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணாத ஜோக்குகள் தான் எப்பவும் நல்லது. யாராவது ஜோக்கு சொன்னால் தாராளமாக சிரிக்கணும். ஒருத்தர் வந்தார், இன்னொருத்தரை கூட அழைச்சிக்கிட்டு வந்து என்கிட்ட காட்டினார். அவர் தன்னுடைய முகத்தை ரொம்ப சீரியஸாக வச்சுக்கிட்டு இருந்தார். என்னங்க விஷயம் அப்படின்னு விசாரித்தோம். வந்தவர் எங்களை பார்த்து சொன்னார், சார் இவர் கூட ஒரு பெரிய ப்ராப்ளம்னார். என்னன்னு, ஏதாவது ஒரு ஜோக்கு சொன்னால் உடனே சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சுடுறார் சார் அப்படின்னார். ஜோக்கை கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பித்தா அது ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு சொன்னோம். சிரிக்க ஆரம்பிக்கிறது ப்ராப்ளம் இல்லை சார், ஆனால் அப்படி ஆரம்பிக்கிற சிரிப்பை அதுக்கப்புறம் நிறுத்தவே மாட்டேங்கிறார். நாள் கணக்கில் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு, அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னார் அவர்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

101.4 இங்க எல்லாமே தூளு. நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31st ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31st ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. பத்ம விபூஷன் விருது வென்ற இசைக்கலைஞர் பேர் நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா. இந்த பத்ம விருதுகள்னாலே அதில் ஒரு வரிசை இருக்கும், அதாவது பாரத ரத்னா அப்படிங்கிற விருது, அதற்கு அடுத்ததாக பத்ம விபூஷன் ரெண்டாவது உயரிய விருது, அதன் பிறகு பத்மபூஷன் மூன்றாவது உயரிய விருது, பத்மஸ்ரீ நான்காவது உயரிய விருது. இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஜனவரி 2, 1954 இந்திய குடியரசுத் தலைவரால் நிறுவப்படுது. குடியரசு தினத்தன்னைக்கு அறிவிக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் கையால் வழங்கப்படுது பாரத ரத்னா, பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ விருதுகள். இதில் பெரும்பாலும் கலை, அறிவியல், இலக்கியம், விளையாட்டு, சமூக பணி இப்படி ஒவ்வொரு துறையிலையும் சிறந்து விளங்கக்கூடிய புகழ்மிக்க சேவை புரிந்தவர்களுக்கு வந்து, பெரிய சேவை புரிந்தவர்களுக்கு இந்த விருது வந்து அறிவிக்கப்படுது. நிறைய தமிழர்கள் இதை வென்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு பெருமை. சஞ்சய் பாலாஜி சொல்லுங்க, விருது மொமெண்ட்டில் வந்து எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், நீங்கள் பார்த்த விருது மொமெண்ட்டை சொல்லுங்க.
1: நான் பார்த்த ஒரு விருது மொமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்துல் கலாம் ஐயா வந்துட்டு விருது வழங்கும் பொழுது பார்த்துருக்கேன், அவர் விருது வாங்கின புகைப்படங்களை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு விஸ்வநாதன் ஆனந்த் அல்லது சச்சின் டெண்டுல்கர் இந்த மாதிரி பிரபல விளையாட்டு வீரர்கள், அந்த விளையாட்டு வீரர்கள்னு வரும்போது முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி அவர்கள் வந்து இராணுவ உடையில் வந்து விருதை வாங்கினதை நான் வந்து பார்த்துருக்கேன். அதை பார்க்கும்போது அப்படியே எனக்கே புல் அரிக்குது. ஏன்னா அவர் வந்துட்டு டெரிட்டோரியல் ஆர்மி அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து ஒரு உறுப்பினராக இருக்கிறாரு. அவர் வந்து பேராஷூட்லலாம் ஜம்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஃபிட்னஸ்க்காகவே அவர் வந்து எல்லாருமே ஒரு பெரிய ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டாங்க.

0: சொல்லலாம். அவர் வந்து இராணுவ உடையில வந்துட்டு ஜனாதிபதி கையால் விருது வாங்கும் பொழுது அது வந்து பார்க்கும்பொழுதே அப்படியே ஒரு புல்லரிக்கிற ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. சாதிக்க துடிக்கிற ஒவ்வொருத்தருக்குமே அந்த ஒரு மொமெண்ட் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போது வந்துட்டு இந்த மாதிரி சாதிக்க துடிக்கணும்னு நினைக்கிற உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்கிறேன். அதே மாதிரி யாருக்கு தெரியும், இதை கேட்டுட்டு இருக்கிற யாராவது ஒருத்தர் கூட நாளைக்கு பத்ம பூஷன் வாங்கலாம், பத்ம விபூஷன் வாங்கலாம், பாரத் ரத்னா வாங்கலாம். கரெக்ட் தானே விமல்?
1: நிச்சயமாக.
0: எஸ், இப்போ யார் யார் என்னென்ன பதில்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எஸ், சூனை ரீஜா மனோகரன் அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வயலின் இசைக்கலைஞர் என் ராஜம் அவர்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து அசோகன் வரதா அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இனிய காலை வணக்கம், இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வந்து திருநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்கான பதில் பின்னணி பாடகி அல்கா யானிக் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. இது சரியான பதில் தானா இல்லையான்றதை வந்துட்டு நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியில் பார்க்கலாம். எஸ், அடுத்து அன்பு ராணி அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வயலின் ஆர்டிஸ்ட் என் ராஜம் அவர்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து சந்திரசேகர் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பதிலே வந்து கொடுத்துருக்கிறாருன்னே சொல்லலாம். அம்பாள் நகர் புதுவையிலிருந்து நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்துஸ்தானி வயலின் கலைஞர் டாக்டர் என் ராஜம் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலா ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருத்தணி ஐயா சுவாமிநாதன் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சரியான பதில் தானா இல்லையா அப்படின்றத வந்துட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் பார்க்கலாம். அடுத்து தித்திக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜன் அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பதிலில் சொல்லியிருக்காங்க. பாடல்கள் வந்து அருமையாக இருக்குன்னு பாராட்டியிருக்கிறாரு. அடுத்து யார் யார் என்னென்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா பூக்கடை மணி அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் ராஜம் அவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தேனா மணிகண்டன் அப்படின்றவர் வந்துட்டு என் ராஜம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ரோசையா அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோசையா பேருக்கேற்ற மாதிரி ரோஜா பூவாக கொடுத்து என் ராஜம் அப்படின்னு வந்து பதில் சொல்லியிருக்காரு. சபரி மனோஜ் அவர்கள் வந்துட்டு இசைக்கலைஞர் டாக்டர் என் ராஜம் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. அடுத்து புதுச்சேரி வீரமணி பாலன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பதில் இந்த எபிசோட்லேயே வந்து இவ்வளோ பெரிய பதிலை வந்து நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். பதில் வந்துட்டு சொல்லிவிட்டு அது கீழே வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு வரலாறை வந்து எடுத்து சொல்லியிருக்கிறாரு. கரெக்ட் தானே? இந்த வரலாறுன்றது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியன்றது விமல் அவர்கள் நீங்கள் தான் சொல்லணும். கரெக்ட் தானே?
1: நிச்சயமாக. ஒரு பாடல் கேட்டு இன்னும் நிறைய ஆன்சர் பண்ண எல்லா காலர்ஸ் லிசனர்ஸோட பேரை நம்ம சொல்லிடலாம்.
0: கண்டிப்பாக. அதே மாதிரி நம்மளுடைய விமல் அவர்கள் கிட்டேருந்து வந்துட்டு நிறைய இந்த பத்மபூஷன் பற்றின வரலாறுலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாமா?
1: நிச்சயமாக.
0: ஓகே, வெந்து தணிந்தது காடு திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. ஏ ஆர் ரஹ்மான் குரலில், தாமரை வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஸ்டேட் யூனி ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: இங்கே எல்லாமே தூளு.

0: 7:45 ஆயிட்டு இருக்கு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் என் கூட பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆர்ஜே சஞ்சய் மற்றும்
1: ஆர்ஜே விமல் குமார்.
0: ஓகே விமல், நீங்க சொல்லுங்க இந்த விருதுகளோட வரலாறு என்னன்றதை நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். இன்னும் வரலாறு நிறைய சொன்னீங்க, ஏதாவது புதுசா சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்ல.
1: பத்மபூஷன் விருது பெற்ற தமிழர்கள் பெயரை நம்ம பாத்துரலாமா?
0: தமிழர்கள் தான் நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்களே, அப்துல் கலாம் சொன்னீங்க,
1: அவங்க எல்லாமே பத்ம விபூஷன்.
0: ஓகே,
1: அதே போல பத்மபூஷன் அப்படிங்கிறது மூன்றாவது உயரிய விருதா இருக்கு. அதற்கு அடுத்ததா வந்து பத்மஸ்ரீ நான்காவது உயரிய விருதா இருக்குது. அந்த பத்மபூஷன் விருது பெற்ற தமிழர்களை நம்ம சொல்லணும்னா, அரியக்குடி ராமானுஜர் கர்நாடக இசைக்காகவும், அலர்மேல் வள்ளி வந்து பரதநாட்டியத்துக்காக 2004, அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சயின்ஸுக்காக 1981, ஆரோக்கியசாமி பவுல்ராஜ் அறிவியலுக்காக 2010, உமையால்புரம் கே சிவராமன் கர்நாடக இசைக்காகவும், எம்எல் வசந்தகுமாரி கர்நாடக இசைக்காகவும், எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள், எல் சுப்பிரமணியம், எஸ் ஆர் ஸ்ரீனிவாசவர்தன், ரகுமான் அவர்கள் வந்து இசைக்காகவும், கமல்ஹாசன் அவர்கள் வந்து கலைக்காகவும், கஸ்தூரி ரங்கன் அவர்கள் அறிவியலுக்காகவும், சரோஜினி வரதப்பன் சமூக சேவைக்காகவும், சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் கலைக்காகவும், செம்மங்குடி சீனிவாசர் இசைக்காகவும், ஜெயகாந்தன் இலக்கியத்துக்காகவும், டி என் சேசகோபாலன் இசைக்காகவும் நிறைய பேர் இப்படியே வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க பேர்லாம் பத்மபூஷன்ல நம்ம பார்க்கும்போது தமிழர்களாக ரொம்பவே பெருமையா இருக்குது.
0: எஸ், இந்த அப்துல் கலாம்ன்ற பேர் வந்துட்டு பத்ம விபூஷன்லயும் வந்திருக்கு, பத்ம பூஷன்லயும் வந்திருக்கு, பாரத் ரத்னாலயும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட எல்லா விருதுகளையும் வாங்கின ஒரு மாமேதையா இருக்காரு இல்லையா?
1: நிச்சயமா, கல்வி அவங்களை அவ்வளவு தூரம் உயர்த்தி இருக்கு.
0: அதுதான், அவங்களோட உழைப்பே வந்து இவ்வளவு தூரம் உயர்த்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப, அதுவும் முக்கியமா இசைக்கு வந்து அவங்களுடைய முக்கியத்துவம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயர் இருக்காரு, அந்த மாதிரி எத்தனை பேர், எத்தனை ஜாம்பவான்கள், ஏஆர் ரஹ்மான், இளையராஜா, இந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து அற்புதமான விருதுகள் எல்லாம் வாங்கி குவிச்சிருக்காங்க. அந்த மாதிரி விருதுகள் குவிக்கிறதுக்கு முக்கியமான காரணம்ன்றது ஒரு தரமான இசையை கொடுத்ததுனால்தான். அந்த மாதிரி தான் ஒரு இசை நிகழ்ந்த ஒரு பாடலை வந்து நம்ம கேட்க போறோம். எஸ், பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து மது பாலகிருஷ்ணனோட குரல்ல, யுகபாரதியோட வரிகள்ல, வித்யாசாகரோட இசையில உங்களுக்காக ஒரு அற்புதமான பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ FM 101.4,
1: இங்க எல்லாமே

0: நேர்களே, 7:52 வணக்கம். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. சமீபத்தில் பத்ம விபூஷன் விருது வென்ற இசைக்கலைஞர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து நீங்கள் எல்லாருமே சூப்பராக பதில் சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து சஞ்சய் பாலாஜி வந்து பதிலை சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இருக்கிறாரு.
1: எஸ் சார், யார் என்னென்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தோம்னா, டாக்டர் என் ராஜம் அப்படின்னு தான் எல்லாருமே பதில் சொல்லியிருக்காங்க. எஸ் டாக்டர் ஸ்ரீமதி என் ராஜம் தான் சரியான பதில். இவங்களை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயலின் மேதைன்னே சொல்லலாம். இவங்க வந்து காயகி அங் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை வந்து அறிமுகப்படுத்தினதன் மூலமாக வயலின் வாசிக்கிறதுல ஒரு பெரிய புரட்சியை இவங்க படைச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். 1939 March 16 எர்ணாகுளம், கேரளாவில் இருக்கிற எர்ணாகுளமில் பிறந்த இவங்க வந்துட்டு 3 வயலின் கற்றுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 15 வயசுலேயே வந்துட்டு வடக்கிந்திய கிளாசிக்கல் மியூசிக், அதாவது

0: ஹிந்துஸ்தானி மியூசிக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் பிரபல இசைக்கலைஞர்களான உஸ்தாத் பிஸ்மில்லா கான், டி என் கிருஷ்ணன், அப்புறம் என் ரமணி இவங்களோட சேர்ந்து இவங்க வந்து இசைப்பயணத்தை வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருந்தாங்க. இவங்களுடைய இந்த பயணமானது வந்துட்டு எந்த அளவுக்கு ரொம்ப பிரபலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, கனடா, நியூசிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா, இட்டாலி, ஜெர்மனி, ஹாலாண்ட், சுவிட்சர்லாண்ட், நெதர்லாண்ட், எந்த லேண்டு எல்லா லேண்டுக்குமே போயிருக்கிறாங்கன்னே சொல்லலாம். இவங்களுக்கு வந்துட்டு பத்ம விபூஷன் வந்து இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. அறிவித்தது மட்டும் இல்லாமல் இப்போ போய் ஜனாதிபதி கிட்ட போய் வாங்கிட்டும் வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து 1984 வந்து பத்மஸ்ரீ விருதும், 2004 வந்து பத்மபூஷன் விருதும், சங்கீத் நாடக் அகாடமி அவார்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1990 வந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மிகச்சிறந்த ஒரு இசைக்கலைஞர்னு சொல்கிறதுல வந்து தப்பே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். விமல், நீங்கள் சொல்லுங்கள், இவங்களை பற்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
1: நான் சமீபத்தில் நேர்காணலில் சந்தித்த ஒரு பாடகர், அந்த அம்மா வந்து ஒரு தடவை, அவங்க வந்து 70 கடந்தவங்க, அவங்க வந்து ஒரு தடவை கால் பண்ணுறப்போ நேர்காணல் குறித்து பேசுகிறப்போ, நான் பாட்டு கிளாஸில் இருக்கேன் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னாங்க. எனக்கு அது வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதாவது ஒரு கலை, அவங்க சிங்கர் ஆனாலும் தொடர்ந்து பாட்டு கிளாஸ் போகிறதுன்னு இருக்குல்ல, ஒவ்வொருத்தரும் தத்தம் துறை சார்ந்து அதை அப்டேட்லேயே இருக்கிறது, பயிற்சியில் இருக்குதுன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க நிச்சயமாக பத்மபூஷனோ பத்ம விபூஷனோ பாரத ரத்னாவோ அந்த இடத்துக்கு போயே ஆவாங்க அப்படிங்கிறத வந்து அந்த மொமெண்ட்டில் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன்.
0: எஸ், கரெக்டாக சொன்னீங்க விமல். இப்போ வந்துட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. உங்களுக்கு சூப்பரான தகவல்களை வந்து கொடுத்து உங்களை வந்து வாய்க்கிற ருசியாக சாப்பாடு போடுறோமோ இல்லையோ, அறிவுக்கு ருசியான ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். எஸ், நிகழ்ச்சியோட நிறைவு பாடலுக்கு நம்ம போகலாமா?
1: நிச்சயமாக போகலாம்.
0: எஸ், 12B திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. சுக்விந்தர் சிங் மற்றும் ஃபேபி மணி இருவர் இணைந்து பாடிய பாடல். வைரமுத்து வரிகளில் ஹரி ஜெயராஜோட இசையில் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே ட்யூன் இது ரெயின்போ FM 101.4.
1: இங்கே எல்லாமே தூள்.

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: நேரம் 8 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அணைகள் பாதுகாப்பு குறித்த ஒருநாள் பயிலரங்கை தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்களின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு உயர்கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்குகள் மோதலால் ஏற்படும் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. நார்வே செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் சொல்றது நான் உங்க ஆர்ஜே விமல்குமார். சந்தர்ப்பம் வரும் என்பதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். தங்களுக்கு தேவையான சந்தர்ப்பங்களை தேடி பெறுபவர்தான் வாழ்வில் முன்னேற்றம் காண்கிறார் அப்படின்னு சொல்றாரு ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா. இன்னைக்கு விடுமுறை தினம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு பெரிய பரபரப்பு இல்லாம சூப்பராக வந்து ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணலாம். என்னென்ன வேலைகள் பாக்கி இருக்குது அப்படிங்கிறத காலையிலே ஒரு லிஸ்ட்டு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ஈவினிங்குள்ளே இது முடிக்கணும். ட்ரெஸ் வாஷிங்கா, இல்லை வந்து வாக்கிங் போகிறதா, இல்லை

ஜிம்முக்கு போறதா, இல்ல சைக்கிளிங்கா, இல்ல ஸ்விம்மிங் போறதா அப்படின்ட்டு உடலுக்கான சில பேசிக்கான விஷயங்களை வந்து டெய்லி மார்னிங் வந்து ஒரு 6 to 8:30 பண்ணி முடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாளே பூ மாதிரி அவ்வளோ புத்துணர்ச்சியா இருக்கும். நிகழ்ச்சியில வெந்து தணிந்தது காடு படத்திலிருந்து பாடல் கேட்டு தொடர்ந்து பேசலாம்.

0: ஏஆர் ரகுமான் இசையில தாமரையின் வரிகள்ல மதுஸ்ரீ வாய்ஸ்ல பாடல் கேட்டு முடித்த நேரம் 8:08.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவை

களிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: शय स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: எட்டு மணி பத்து நிமிடத்தில் ரஷ்யா ரெயின்போவில் இணைஞ்சிருக்கீங்க. எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பதட்டமும் கிடையாது. நண்பர் ஒருத்தர் வந்து அவசரமாக காலை வந்து தன்னுடைய அலுவல் பணிக்காக கிளம்புறவர், இரவு பணி முடித்து பயங்கரமாக தூங்கினார். தூங்குகிற நேரத்தில் வந்து வண்டி விட்ட இடத்த வந்து மறந்துட்டார். இங்கே வண்டி நெருக்கடியாக இருக்குது, எப்போதும் விடுற இடத்துல வந்து விடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னொரு இடத்துல போய் வண்டியை விட்டார். ஆனால் மைண்டில் அது ரிஜிஸ்டர் ஆகணும்ல, இந்த இடத்துல விட்டுருக்கோண்டு. காலையில் எல்லாரையும் கூப்பிட்டு, ஐயோ என் வண்டியை காணும், என் வண்டியை காணும், என் வண்டியை காணும், எப்படி வேலைக்கு போகிறது, எங்கே வந்து புகார் கொடுக்கறது, இப்படி சுற்றிட்டு இருந்தார். என்ன இப்படி திடீர்னு எல்லாரோடைய தூக்கத்தையும் கழிச்சிட்ருக்கிறாரே அப்படின்ட்டு கொஞ்சம் எந்திரிச்சு அந்த எப்போதும் விடுற இடத்துலேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து பார்த்தோன்னா அந்த சைடு பார்க்கிங், ஃப்ளாட் பார்க்கிங் கூட அந்த பக்கத்தில் அவர் விட்டுருக்கார். நண்பா, இது உங்கள் வண்டி தானே? ஆமாம். ஐயோ, நைட்டு தூக்கத்தில் நான் தான் விட்டேன், ஹெட்செட்டில் ஃபோன் பேசிட்டு வந்து விட்டதில் மைண்டில் அப்படியே ரிஜிஸ்டர் ஆகலப்பா அப்படின்ட்டு கூலாக எடுத்துகிட்டு போயிட்டார். எல்லாரோடைய தூக்கத்தையும் கலைச்சிட்டு எங்கேயுமே எப்போதுமே ஒரு பொருள், பைக்கு இந்த இடத்துல வைக்கிறோன்னா இந்த இடத்துல தான், ஹெல்மெட் இங்கே வைக்கிறோன்னா இங்கே தான், ஹெல்மெட் கவர் இந்த தலைக்கு கவர் வைக்கிறோன்னா அது இந்த இடத்துல, ரெயின் கவர் இந்த இடத்துல, இப்படின்னு ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு இடத்துல கரெக்டாக இதே இடத்துல வச்சு பழக்கப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், கடைசி நேர தாமதம், கடைசி நேர பதட்டம் எப்பவுமே இருக்காது. நிகழ்ச்சியில் அண்ணாத்தே திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு தொடர்ந்து பேசலாம்.
2: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா, கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எட்டு மணி 30 நிமிடத்தில் ரஷ்யா ரெயின்போவில் இணையிறது. நான் உங்கள் அர்ஜே விமல்குமார். மாம்பழம், அந்த மா இருக்குல்ல, அதனோட அந்த அறிவியல் பேருக்கு மாஞ்சிபரா இண்டிகா அப்படிங்கிறது தான். அந்த இண்டிகா அப்படிங்கிறது இந்தியாவை தான் குறிக்குது. இந்த வார்த்தையோட முழுமையான பொருள்னா இந்தியாவில் மாம்பழங்களை கொண்டுள்ள ஒரு தாவரம் அப்படிங்கிறது. இந்தியா மட்டுமில்லாமல் பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ் நாடுகளில் தேசிய பழம் மாம்பழம் தான். வங்காளதேசத்தோட தேசிய மரம் மாமரம் தான். உலகத்தில் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுற முதல் 10 பழங்களில் மாம்பழமும் ஒன்று. இதில் வந்து டாமி அட்கின்ஸ் மேங்கோ அப்படிங்கிற ரகம் தான் அதிகமாக விளைவிக்கப்படுது. ஏன்னா அதனோட ஸ்பெஷல், ரொம்ப நாள் தாங்கும், ஈஸியாக கெட்டு போகாது. ஆனால் இந்த பழம் அதிக நார்த்தன்மை கொண்டதாக இருக்கும், டேஸ்ட் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். இந்தியாவில் அல்போன்சா, பங்கனப்பள்ளி, மல்கோவா, கேசர், தோதாபுரி, ஹிம்சாகர் இதெல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸான மாம்பழ வகைகளாக இருக்குது. அதுலேயும் அல்போன்சா வந்து மாம்பழங்களோட ராஜா அப்படிங்கிற ஒரு நிக்னேமோடு அழைக்கப்படுது. தமிழ்நாட்டில் நீலம், மல்கோவா, பங்கனப்பள்ளி, செந்தூரா இதெல்லாமே மக்களோட விருப்பத்துக்குரிய மாம்பழங்களாக இருக்குது. என்னதான் வந்து மாம்பழங்கள் ஸ்வீட், சூப்பர், அவ்வளோ டேஸ்ட் அப்படின்னாலும் அளவாக நம்ம சாப்பிடணும், இல்லைன்னா அது உடம்போட வெப்பத்தை கூட்டிடும் இல்லையா. அதனால ஒரு கிலோ வாங்கின ஒரே நேரத்தில் ஒரு கிலோவையும் முடித்தேன், அவ்வளோ டேஸ்ட், யாருக்கும் கொடுக்காம சாப்பிட்டேன், நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடலோட வெப்பத்தை அது எப்படி கூட்டணுமோ அப்படி கூட்டிடும். அளவாக ருசியாக இருந்தாலும் சாப்பிடணும். நிகழ்ச்சியில் ரெட்ரோ திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டு தொடர்ந்து பேசலாம்.

சந்தோஷ் நாராயணன் இசையில் விவேக்கோட வரிகளில் சந்தோஷ் நாராயணன் பாடல் பாடி கேட்டு முடித்த நேரம் 8:37. மாம்பழம் வந்து கோடை கொடுக்கக்கூடிய ஒரு கொடை அப்படின்னு சொல்லிடலாம். அந்த சீசன் ஃப்ரூட்ஸ் வந்து அவ்வளோ சத்தை நம்மளுக்கு கொடுக்கும், ரேட்டும் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பொதுவாக மாமரங்கள் 40 முதல் 60 ஆண்டுகள் விளைச்சல் தரும், ஆனால் அதை தாண்டி மாம்பழம் தரும் மரங்களும் இருக்குது. இந்தியாவில் பழமையான மாமரம் அப்படிங்கிறது மத்திய இந்தியாவோட கிழக்கு சந்தேஷ் பகுதியில் இருக்குது. இது 300 ஆண்டுகளாக காய்ச்சிக்கிட்டு இருக்குது. இப்படி ஒரு மாமரம் வந்து நம்ம வீட்டில் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? நிறைய மாம்பழங்கள் பற்றின செய்திகள் தெரிஞ்சிட்டு இருக்கும்போது மாஸ்டர் திரைப்படத்துலேருந்து அப்படியே பாடல் கேட்டு தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் அனிருத் ரவிச்சந்தர் இசையில் பாடல்.

0: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

யுவன் சங்கர் ராஜா இசையில பாவிஜய் வரிகள்ல நவீன் மற்றும் கே பாடியல் பாடி கேட்டு முடித்த நேரம் 8:44. நம்மளுக்கு எந்த இடம் கிடைச்சிருக்கோ அதுல நம்ம திறமையை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமா வரலாற்றுல நம்ம பதிவாகும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா நிறைய பேர் இருக்காங்க. சமீபத்துல பிசிசிஐயோட நமன் விருதுகள் விழாவில் இந்திய அணியோட நட்சத்திர ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா எனது கிரிக்கெட் குரு வாசிம் ஜாஃபர் அப்படின்னு சொல்லியிருப்பார். எல்லாருக்குமே வாசிம் ஜாஃபர் தெரியும். 1978 மும்பையில் பிறந்த வாசிம் ஜாஃபர் வந்து சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட்டில் தனித்துவமான திறமை கொண்டவர். அவரோட கவர் டிரைவ் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும். ரஞ்சி கிரிக்கெட்டில் சதம் மேலே சதம் அடித்து அவருடைய பார்வை வந்து பிசிசிஐ பக்கம் திரும்பும்போது 2000 சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிரான இந்திய அணிக்காக டெஸ்ட் மேட்சுக்கு வந்து அவர் அறிமுகமாகிறாரு. ஆனால் அந்த டைமில் சச்சின் டெண்டுல்கர், ராகுல் டிராவிட், விவிஎஸ் லக்ஷ்மண், ஷேவாக் இந்த மாதிரி ஜாம்பவான்கள் வந்து இந்திய அணியில் பயங்கரமாக விளையாடிட்டு இருந்ததுனால வாசிம் ஜாஃபருக்கான இடம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருந்துச்சு. அவர் வந்து சூப்பராக சொல்லிட்டார், ரஞ்சி எனக்கான இடமா இருக்குது, இந்தியன் டீமில் நிறைய பேட்ஸ்மேன்ஸ் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறதுனால ரஞ்சியில் தொடர்ந்து கவனம் செலுத்துறேன்னு. ரஞ்சி மேட்ச்சில் அதிக சதங்கள் அடித்த வீரர் அப்படிங்கிற சாதனை வச்சிருக்கிறாரு. 12,000 அதிகமான ரன்கள், 40 அவருடைய பேரில் இருக்குது. வாசிம் ஜாஃபரை ரஞ்சி ராஜா அப்படின்னு சொல்லிடலாம். தனக்கு எந்த இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல தன்னோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டே இருந்தவங்களில் வாசிம் ஜாஃபரும் மிக முக்கியமானவர். நிகழ்ச்சியில் கேடி பில்லா கில்லாடி ரங்கா திரைப்படத்திலிருந்து பாடல்

யுவன் சங்கர் ராஜா இசையில யுகபாரதியின் வரிகள்ல வேல்முருகன் பாடிய பாடல் கேட்டு முடித்த நேரம் 8:50. நேர்களே, ரஷ்யா ரெயின்போல இணைஞ்சிருக்கீங்க. நான் பார்த்த ஒரு கலைஞர், அவர் வந்து எப்போனாலுமே ஃபோன் அடித்தோன்னா உடனே எடுத்துடுவார். எந்த டைம் எங்கே அவரோட கலை சார்ந்து சந்திக்க வேணும் அப்படின்னாலும் வந்துடுவார். ஒரு நாள் உங்களுடைய வயதை கேட்க விருப்பம் இல்லை எனக்கு, ஆனால் நீங்கள் வந்து எனக்கு தெரியும் அவருக்கு வந்து வயது வந்து ஒரு 82. ஆமாம். ஸோ வந்து அதை கேட்க எனக்கு விருப்பம் இல்லை, பட் எப்படி இவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு அவர் வந்து, காலையில் எழுந்த உடனேயுமே நல்லா தண்ணி குடிச்சிருவேன், அதுக்கப்புறம் நார்மலான எக்ஸசைஸ் தான், இந்த விட்டமின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னென்ன பாதாம் நைட்டு ஊற வச்சது, பேரிச்சம்பழம் இந்த மாதிரி சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறமா என்னுடைய கலை சார்ந்த பயிற்சிகளுக்காக நான் வந்து டைம் ஒதுக்கிடுவேன். இப்போவும் நாடகம் சார்ந்து அவர் வந்து நிறைய பயிற்சிகளை மேற்கொண்டு ஒவ்வொரு நாளும் தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவர். அதே மாதிரி அவர் எந்த நேரத்தில் சந்திக்கணும்னு நாம் சொல்கிறோமோ, எப்படி நியூஸ் வந்து 8:00 to 9:00 இப்படின்ட்டுன்னு 9:02 அந்த நேரத்தில் நியூஸ் கேட்குற மாதிரி தான் அவரோட ப்ரெசன்ஸ் இருக்கும். குரல் அவருக்கு அவ்வளோ தெளிவாக இருக்கும், உடல் அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கும். இதுதான் லைஃப்பில் வந்து நாம் கற்றுக்கிறதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸு சைடில் நம்ம பார்க்குற இடங்கள்லேருந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம். அப்படி எனக்கு சமீபத்தில் வியப்பை ஏற்படுத்தியவர். ஏன்னா 80 தாண்டி நம்மளுடைய குரல், மனம், உடல் இது எல்லாமே பாசிட்டிவாகவும் திடமாகவும் இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம், இருக்க வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிறதுக்கு காலையில் ஒரு 6 to 8 வந்து நம்ம வாக்கிங், ஜாகிங், சைக்கிளிங் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டோம்னாலே உடம்பு வந்து அதுக்கு செட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கடுத்து நாளுக்கு நாள் நீங்கள் வந்து இதுக்கு ரெடியாங்க அப்படின்னு உடலே நம்மளுக்கு வந்து கால் பண்ண ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில். இப்போ கூலி திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்கலாம்.

அனிருத் ரவிச்சந்தர் இசையில் விஷ்ணு எடவான் அசல் கோளார் வரிகளில் சுபாஷினி அனிருத் ரவிச்சந்தர் அசல் கோளார் பாடிய பாடல் கேட்டு முடித்த நேரம் 8:56. நேர்களே, ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார். நாம மீண்டும் 10 மணிக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா KGF திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேரம் காலை 9 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல்லைப்பகுதியை ஒட்டி 15 கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் சட்டத்திற்கு புறம்பான எந்தவொரு கட்டுமானத்தையும் அனுமதிக்கக்கூடாது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்களின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு உயர்கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் ரலேக்கர், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். மனித வனவிலங்குகள் மோதலால் ஏற்படும் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் சுமித் அண்டல் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. நார்வே செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ரெயின்போ ராப் Rainbow Rap.

0: சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்க இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ ராப். எஸ் ஆர்ஜே சஞ்சய் மீண்டும் உங்களோட ஜாயின் பண்ணிட்டாரு. இப்போ வந்துட்டு சூப்பரான டக்கரான பாடல்கள்லாம் வரிசையா காத்துக்கிட்டே இருக்குது. அந்த வரிசையில நம்ம பகவதி திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. உதித் நாராயணன் குரல்ல, வாலியோட வரியில, தேவாவோட இசையில உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுளை.
1: Mokailu mokone manya batu mokani bebe silila parive malba dans les natis en amoe o mosayo isava mi kone pa kan li wa arrive o magato mon bandiangon li wa dona mo lo bon lo mauvais
2: alle alle alle alle talle talle talle talle ha alle ha talle ha alle talle alle

0: சொல்றாயம்மா.
1: 9:09 ஆயிட்டு இருக்கு. அல்லு அல்லுன்னு சொல்லிட்டு கரெக்டா டைமை பார்த்து அள்ளி எடுத்த சாங் தான் இது. எஸ் ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில தான் என் கூட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஃபாஸ்ட்டாக பயணம் பண்ணுற எல்லாருமே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பயணம் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். பாட்டில் ஃபாஸ்ட் இருக்கலாம், ஆனால் ரோட்டில் ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கும் சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் ஜாலியாக வைபாக என்ஜாய் பண்ணுறதுக்காகவே வரிசையாக நிறைய பாடல்கள் கொண்டு வந்திருக்கேன். அடுத்து கந்தசாமி திரைப்படத்துலேருந்து உங்களுக்காக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது.

இது ரீட்டாவோட குரல்ல, விவேகாவோட வரிகள்ல, தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசையில, கந்தசாமி திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சம்மதுல்ல.

ஒன்பது மணி 15 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில தான் என் கூட பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பரான டக்கரான பாடல்கள் வந்து போயிட்டே இருக்குது. அலெக்ரா அலெக்ரா சாங் கேட்டு முடிச்சு வந்த நேரம் வந்து நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 9:15 ஆயிட்டு இருக்கு. அடுத்து நம்ம எந்த திரைப்படத்துல இந்த பாடல் கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்த்திக் சுஜாதா ரெண்டு பேரோட குரல்ல, வாலியோட வரியில, ஏஆர் ரஹ்மானோட இசையில பாபா திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ FM 101.4, இங்க எல்லாமே சம்மதுல்லே.

0: போடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் ஜீரோ ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: புள்ளினால இனி எல்லாமே தூளு.
1: ஒன்பது மணி 27 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. நீங்க இணைந்திருக்கும் நிகழ்ச்சி தான் ரெயின்போ ராப். ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில வந்துட்டு சங்கர் மகாதேவன், பிரேம்ஜி அமரன் ரெண்டு பேர் பாடின பாட்டு, சரோஜா சாமானிக்காலோ சென்னை 628 படத்துல இருந்து சூப்பரான பாடல் வந்து நம்ம கேட்டு முடிச்சாச்சு. நிகழ்ச்சியோட அடுத்த பாட்டு வணக்கம் சென்னை திரைப்படத்துல இருந்து அனிருத் ரவிச்சந்தர், ஹார்த் கவுர் மற்றும் ஆதி மூணு பேர் பாடியிருக்காங்க. ஹார்த் கவுர் ஆதியோட வரிகள்ல அனிருத் ரவிச்சந்தரோட இசையில உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஸ்டேட்யூன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சம்மது உள்ள

9:32 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில தான் என் கூட பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பரான பாடல்கள்லாம் நம்ம கேட்டு வந்துகிட்டே இருக்கிறோம்ல. ஒரு நான் ஸ்டாப்பா இருக்கணும் இல்லையா லைஃப்ல, எப்பவுமே ரொம்ப ஹைப்பா இருக்கணும், மசாலா இருக்கணும். அப்போதானே வந்து லைஃப் சும்மா இனிக்கும். ஐ மீன் மசாலா இருக்கணும், எப்படி இனிக்கும், காரமாக தானே இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க, எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் அறுசுவைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதாவது இனிப்பு, புளிப்பு, கசப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு எல்லாம் கலந்தது தான் நம்ம வாழ்க்கை. அப்போ வந்துட்டு கொஞ்சம் காலையிலேருந்து நம்ம கொஞ்சம் இனிமையாக போயிட்டு இருந்தோம் இல்லையா, கொஞ்சம் காரமாக போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சும்மா அப்படியே மைலேஜ் பிச்சுக்கிட்டு போகும்னு சொல்லலாம். எஸ், அந்த மாதிரி தான் ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் உங்களுக்காக என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. விஜய் பிரகாஷ், கானா பாலா ரெண்டு பேரோட குரலில், தாமரையோட வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. Stay tuned, இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சம்மதுல.

9:37 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில தான் என் கூட இருக்கிறீங்க. நிகழ்ச்சியோடைய அடுத்த பாடல் ஆம்பள திரைப்படத்திலிருந்து விஷ்ணுபிரியா மாரி ரோய் வின்சென்ட் ரெண்டு பேரோட குரல்ல கைலாஷ் கேர் வந்து கூடுதலாக பாடியிருக்காரு. ஹிப்ஹாப் தமிழாவோட வரிகளில் ஹிப்ஹாப் தமிழாவோட இசையில் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன் வித் ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சம்மத் தூளே.

குத்துப்பட்டு போனால் என்ன நஞ்சு தாங்கல. நானாமல நான் காதலிச்ச பொம்பல கவுத்து புட்டு போனாலே நஞ்சு தாங்கல. மாதினமும் எங்கற என் நெஞ்சுல உன தாங்கற. நீ பார்க்காமலே போனதால் நொந்து சாகரேன் அடியே உன் கண்ணோ.

ஹிப்ஹாப் தமிழா ஆதி சின்ன பொண்ணு ரெண்டு பேரோட குரலில் ஹிப்ஹாப் தமிழா ஆதியோட கம்போசிங்கில் நட்பேர் துணை திரைப்படத்திலிருந்து நம்ம பாடல் கேட்டு முடித்து வந்த நேரம் ஒன்பது மணி 46 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில தான் என் கூட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மக்களே. அடுத்து என்ன திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மான் கராத்தே திரைப்படத்துல இருந்து பென்னி தயால் மற்றும் சுனிதி சௌஹான் ரெண்டு பேருடைய குரல்ல, யுக பாரதியோட வரிகள்ல, அனிருத்தோட இசையில உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட், ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கு எல்லாமே சம்ம தூளே.

சூப்பரான டக்கரான பாடல் வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். புதுப்பேட்டை திரைப்படத்துல இருந்து நம்ம சப்மையா ஒரு பாடல் கேட்டு முடிச்சு வந்த நேரம் 9:55 ஆக போகுது. எஸ், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா வந்துட்டு வல்லவன் திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. விஜய் யேசுதாசோட குரல்ல, வாரியோட வரிகள்ல, யுவன் சங்கர் ராஜாவோட இசையில ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. இந்த பாடலோட நானும் உங்களிடமிருந்து விடைபெற போகிறேன். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பு சகோ ஆர் ஜே சஞ்சய். சோ ஸ்டே டியூன்ட் 101.4 எல்லாமே சம்மதுல்லே.

போட்டே நம்ம கேட்க எவனும்.

போட்டே.

0: நேரம் 10 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன வசதியை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல்லைப்பகுதியை ஒட்டிய 15 கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் சட்டத்திற்கு புறம்பான எந்தவொரு கட்டுமானத்தையும் அனுமதிக்கக்கூடாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது.

என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்களின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு உயர்கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். மனித வனவிலங்குகள் மோதலால் ஏற்படும் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில வனத்துறை அமைச்சர் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 116000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் சுமித் அண்டில் தங்கப்பதக்கம் என்று சாதனை படைத்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. நார்வே செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் சொல்றது நான் உங்க ஆர்ஜே விமல்குமார்.
1: ஆர்ஜே தமிழ்விழி.
0: ஓகே, என்ன தமிழ்விழி பயங்கர சிரிப்பா இருக்கீங்க இன்னைக்கு, கேம் ஷோ அப்படிங்கறதுனால இந்த சிரிப்பா?
1: இல்ல, கேம் ஷோ இல்லைனாலுமே 10 மணினாலே எல்லாருமே சேர்ந்து பேசுவோம்ல வழக்கமா, அந்த சேர்ந்து ஆர்ஜே சேர்ந்து பேசுறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
0: அந்த ஒரு ஜோஸ் உங்க வாய்ஸ்ல தெரியுது. ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து கெட் செட் கோ நிகழ்ச்சியில கேம் என்ன போறோம்னா, நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா அந்த வார்த்தையில இருக்க சொல்ல நீங்க மாத்தி எடுத்து போட்டீங்கன்னா அதுல நிறைய சொற்கள் கிடைக்கும். அப்படி யாரு வந்து அதிகமான சொற்கள் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். உதாரணமா ஒரு சொல் நம்ம இப்ப பேசிடலாமா? இப்ப நான் கேப்பேன், நீங்க வந்து பதில் சொல்லணும்.
1: நீங்க வந்து என் பேரே கேளுங்க, நான் என் பேரே சொல்லிடுறேன் மாத்தி மாத்தி.
0: அப்படி பண்ணிடலாமா?
1: இல்ல கேளுங்க, இல்ல இல்ல வேற கேளுங்க. விமல்,
0: பகல் கனா.
1: பகல் கனாவா? கனா ஒரு வார்த்தை, பகல் ஒரு வார்த்தை, அப்புறம்
0: இப்படி எல்லாம் காலர் சொல்லக்கூடாதுன்னு நான் ஒரு ரூலுக்கு வரணும்னு நினைக்கிற அளவுக்கு ஒண்ணு சொல்லிருக்கீங்க. ஓகே,
1: அப்புறம் பல் ஒரு வார்த்தை, அப்புறம் கல் ஒரு வார்த்தை.
0: சூப்பர்,
1: சூப்பரா? அவ்வளவுதான் இப்போதைக்கு. டக்குன்னு
0: சூப்பர். இவ்வளவு தூரம் சொன்ன உடனே கண்டுபிடிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு நிகழ்ச்சியில முதல் பாடல் உயிரே படத்துல இருந்து கேட்டு தொடர்ந்து நம்ம காலர்ஸ்ல பேசலாம். லிசனர்ஸ் வந்து கால் பண்ணி பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 044 இணைப்பு என்னோட 2986-0038 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். 2952-0554 இந்த நம்பருக்கும் கால் பண்ணலாம்.

0: ஏஆர் ரகுமான் இசையில வைரமுத்துவின் வரிகள்ல உன்னிமேனன் மற்றும் ஸ்வர்ணலதா பாடிய பாடல். கேட்டு முடித்த நேரம் 10:10. நேர்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த கெட் செட் கோ நிகழ்ச்சியில கேம் ஷோல சூப்பரான ஒரு டாபிக்கோட நாம இருக்கோம். தமிழ் வழி
1: ஓகே சொல்லுங்க விமல்.
0: நீங்க கேள்வியை கேட்டு காலர்ஸ்ட பேசிடலாமா?
1: ஓகே பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: விமல் குமாருக்கும் தமிழ் வழிக்கும் வணக்கம்.
0: வணக்கம்.
1: நீங்க யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: தேசூர் மட்டம் கிராமம் மாஜோ கந்த கந்தசாமி.
1: ஓகே கந்தசாமி, நம்ம என்ன விளையாடுறோம் தெரியுமா? கேட்டீங்களா முன்னாடி? வாகன நெரிசல். வானமா? நாவே வானா இருக்கு, இம் இல்ல.
2: அப்படியா?
1: ஆமா.
2: வால்.
1: வால் ஓகே,
0: ஆனா அது அர்த்தம் இல்ல, இது இருக்காது இல்ல. ஓ, இந்த வால், குரங்கு வால். ஓகே சாரி, நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் கந்தசாமி.
1: அவர் போர் வால். விமல் இப்போதைக்கு போருக்கு போ ஆயத்தம் ஆயிட்டாரு, போர் வால் சொல்றாரு. ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க,
0: அடுத்து சொல்லுங்க.
2: வாகன நெரிசல், வால் கண்டுபிடிச்சா, நெரிசல் கண்டுபிடிச்சா, வாசல்.
1: வாசல், அடடா சூப்பர்.
2: அப்புறம் வந்து வாணி.
1: வாணியா
0: இல்லையே?
2: இல்லையா? நெரிசல். வாசி. வாசி இல்லையா?
0: சி இல்லையே?
2: வாசி இல்ல. வாகன நெரிசல். வாகன வாகன.
0: ஓகே நன்றி கந்தசாமி, நீங்க மூணு வேர்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க.
2: நெரி நெரி
0: நெரி கண்டுபிடிச்சிருக்கீங்க, வெரி குட். நெரி நன்றி, நாலு வேர்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க.
2: அர்த்தமே
0: இல்லாம சும்மா ஏதோ பாடுறீங்க.
1: கனல். கனல் சூப்பர்.
0: கனலா? ஓகே.
2: நெரி.
1: நெரி முன்னாடியே சொல்லிட்டாங்க.
2: சொல்லிட்டாங்களா? வாகன நெரிசல். வாசல். வாசல் சொல்லிட்டாங்கல்ல?
1: வாசலும் சொல்லிட்டாங்க.
2: வாகன நெரிசல்.
0: நன்றி திருத்தணி தமிழேந்தி. இவர் வந்து அவர் வந்து நாலு வேர்டு கண்டுபிடிச்சாரு, இவர் வந்து மூணு வேர்டு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. நேர்களே, நீங்களும் இணைப்புல வந்து பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0444 இணைப்பு என்னோட 2986-0038 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். 2952-0554 இந்த நம்பருக்கும் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அன்பே ஆறு இரே, திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: கேமை மாத்துறது நம்ம ரெண்டு பேர் கையிலுமே இருக்குது. இந்த ஷோவில் நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0444 இணைப்பெண்ணோட 2986-0038 2952-0554 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம். வணக்கம்.
2: தமிழ் விழி மேடம்.
1: வணக்கம். யார் யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: உங்களுக்கான
1: வார்த்தை வாலிபர் சங்கம்.
2: வாலிபர் சங்கமா வாலிபர் சங்கமா?
1: வாலிபர் சங்கம்.
2: அதுலயே ரெண்டு இருக்கு, வாலிபர் வச்சுக்கலாம், சங்கம் வச்சுக்கலாம்.
1: ஓகே.
2: அப்புறம் வந்து பாகம்.
1: வாகம். ஓகே. வாகத்துக்கு என்ன பொருள்?
0: வாகை மரம். ஓகே. வாகம்னா மீனிங் சொல்லுங்க.
2: வாகம் பாகம் மேடம். பாகம் பார்ட்.
0: பாகம் சொல்றார். பார்ட் 1.
1: ஓ பாகம். ஆனா குறியில் இல்ல இங்க இருக்கு. வாலிபர் குறியில் தான் இருக்கு.
2: ஓகே ஓகே. அப்புறம் வங்கம். வங்கம் வான் வந்துருச்சு.
1: ஆமா.
2: வாலி. வாலின் ஒன்னு.
1: வாலி சூப்பர்.
2: அப்புறம் வந்து பதம்.
1: பதமா? தா இல்லையே.
2: பதம். பதம்னு ஒரு வார்த்தை இருக்கு. சங்கம் மாதிரி பங்கம்னு ஒரு வார்த்தை இருக்கு. காயம் காயம் சங்கம்.
1: பங்கம். ஓகே. பங்கம் இருக்கு. பங்கம் அப்படின்றது கலோக்கியா நாம பேசுற வார்த்தைன்னு நினைக்கிறேன்.
2: எது மேடம்? ஆமா பதம்னு ஒரு வார்த்தை வருது.
1: இல்ல இல்ல, பதம்க்கு தா இல்ல, பங்கம். ஓகே, நாலு வார்த்தை சொல்லிருக்கீங்க.
2: வாசு பேரு.
1: வாசு
0: இல்லையே, சேல்ல இருக்குது.
2: ஓஹோ, கரெக்ட் கரெக்ட்.
0: நன்றி நன்றி ராயப்பேட்டை வெங்கட். அவர் வந்து
1: சூப்பர். பரவாயில்ல, நாலு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காங்க.
0: ஆமா.
1: ஆனா அதுலயே வாலி இருக்கு, களி. வாலி அவர் சொல்லிட்டாரு, களி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. வாசம் இருக்கு. பகம் அவர் வந்து பங்கம் அப்படின்னு சொன்னாரு. பகம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் இருக்கு. இவ்வளவு வார்த்தைகள் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கூடுமான டக்குன்னு யோசிச்சு சொல்லியிருக்காரு. நன்றி. அடுத்து நேர்கிட்ட பேசிடலாமா?
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: பேசுறேன்.
0: அண்ணா நகர்ல இருந்து மாலினி தேவி. கேட்கலாமா? வாலிபர் சங்கத்திலயா? வாகன நேசர்ல. இதுல
1: மாலினி
0: தேவி, தேங்காய் பட்டினம்.
3: பட்டினம் தேங்காய் காய் பட்டி. அப்புறம் தானம் தேடி வராதன.
0: தேடி ஏன் வராது? வருமே.
3: தேய்
1: தேய்
0: தேய்.
3: அப்புறம்
1: இவ்ளோ சொல்லிட்டீங்க, இன்னும் என்ன உங்களுக்கு தெரியணும்?
0: தேங்காய பிரிச்சு காய் தனியா எடுத்தீங்களா? சொல்லிட்டீங்களா இல்லையா? வெரி குட். நன்றி. பத்து சொல்லு கண்டுபிடிச்சிருக்கீங்க.
1: நீங்க
0: தான் சாம்பியன், லீடு குடுத்திருக்கீங்க. அடுத்தடுத்து இன்னும் நிறைய காலர்ஸ்ட நம்ம வந்து பேசிடலாம் நிகழ்ச்சியில. இப்போ காசி திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டு தொடர்ந்து பேசலாம்.

10:20 ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கும். நேர்களே, போன காலத்தை நாம கேட்டிருந்தோம், வாகன நெரிசல் கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து நெரிசல், கரிசல், வாசல், கரி, நெல், நெறி, கனல், இப்படி வார்த்தைகள் இருந்தாலும் நம்ம ரிலாக்ஸா யோசிச்சதுனால இவ்வளவு வார்த்தை கிடைக்குது. நீங்க கால் பண்ணி உடனே 10 செகண்ட்ஸ்ல எவ்வளவு யோசிக்க முடியும் அப்படின்னு காலர்ஸோட வந்து பெயின் புரியுது. சோ இன்ட்ரெஸ்டிங்கா

0: வரிகள்ல ஹரிஹரன் பாடிய பாடல். கேட்டு முடித்த நேரம் 10:30. நேர்களே, கெட் செட் கோ நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. அடுத்த காலத்த பேசிடலாமா?
1: பேசிடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: அம்மா வணக்கம்மா. வாழ்க வளத்துடன் கேவி ஜெயசீலன் கொடமட்டப்பட்டிமா.
1: ஓகே, ஜெயசீலன் உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
2: சொல்லுங்க, முயற்சி பண்றேன்.
1: சாலையை கடந்தான்.
2: சாலையை கடந்தானா?
1: ஆமா.
2: சாலை
1: ஓகே.
2: கடத்தல்
1: கடை அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே,
2: கடை.
1: ம், கடந்தான்லே இருக்கே, லாஸ்ட் ரெண்டு எழுத்து பாத்தீங்கன்னா அதுலயும் வரும். தான் அப்படின்ற ஒரு வார்த்தை.
2: கடலை.
1: கடலை, சூப்பர். கடலையிலே ஒரு எழுத்து எடுத்தீங்கன்னா அதுல இன்னொரு வார்த்தை வந்துடும்.
0: எப்படி உதவுறாங்க பாருங்க உங்களுக்கு.
1: கடலையில ஏதாவது ஒரு எழுத்து எடுங்க. ஒரு எழுத்துல மீதி ரெண்டு எழுத்து ஒரு வார்த்தை ஆயிடும்ல.
0: கடலையில
1: டாவை எடுத்தீங்கன்னா கலை இல்ல. இல்ல இல்ல, நம்ம மாத்தி மாத்த. நீங்க கடலை சொன்னீங்கல்ல, அதுலயே ஒரு எழுத்து எடுத்து பாருங்க, இன்னொரு வார்த்தை வரும்னு
2: சொல்றேன்.
1: கலை. ஓகே, சூப்பர். நன்றி நன்றி
0: நன்றி. அடுத்த காலத்துல பேசிடலாம். இவர் எத்தனை 4 வேர்ட் கண்டுபிடிச்சிருக்காரா?
1: 1, 4, 5 வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காங்க.
0: 4, 5னா
1: 5 வார்த்தை.
0: 5 வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே, அடுத்த காலத்துல பேசிடலாம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் இருவருக்கும். வணக்கம், பக்ரீத் நல்வாழ்த்துக்கள்.
1: வணக்கம் வணக்கம்,
0: பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். உங்க பேர் சொல்லிருங்க.
3: மாரிச்செல்வம், கடையநல்லூர்.
0: மாரிச்செல்வம், கடையநல்லூர். உங்களுக்கான வார்த்தையை சொல்லிடலாமா?
3: சொல்லுங்க.
0: திருச்சி மலைக்கோட்டை.
3: திருச்சி மலைக்கோட்டை.
0: ம், போயிருக்கீங்களா?
3: ஆ, போயிருக்கேன் சார்.
0: சரி, அப்ப நீங்க ஒரு 10 வார்த்தை சொல்லலாம்.
3: மலை.
1: ஓகே.
3: கோடை.
1: ம்,
3: கோட்டை, கோடை, மலை.
1: ம், அதே ரெண்டு டைம் சொல்லிட்டீங்கனா 6 ஆகாது, 3 தான் ஆகும் அப்ப கூட.
3: சரி சரி சரி. மட்டை.
1: ஓகே.
3: திரு.
1: திரு, சூப்பர். ம், 5 சொல்லிருக்கீங்க.
3: திருமலை. திருமலை.
1: ம், திருமலை 6.
0: அவரு திருமலை, நீங்க 6னு படம் பேர் போன மாதிரி போகுது.
1: ஓ, பாத்தீங்களா? ஆக்சுவலா நான் யோசிக்கல, நீங்க தான் யோசிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
0: சொல்லுங்க. மறு. ஓகே, ஏன் தயக்கத்தோட சொல்றீங்க? கான்பிடண்டா அடிங்க.
3: மதி.
0: மதிக்கு தீ இல்லையே திருச்சி மலைக்கோட்டையில. ஓ, தீ இருக்கு. ஓகே, ரைட்.
1: பாத்தீங்களா, நம்மளையே ஒரு செகண்ட்
0: யோசிக்க மலைக்கோட்டையா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே,
1: யோசிக்க வைக்கிறாங்க. 7, 7, 8.
0: நன்றி. மாரிசெல்வம் வந்து இப்போ நிர்ணயிக்கப்பட்ட நேரத்துல 8 வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. நன்றி மாரிசெல்வம். ஓகே, இதுக்கு முன்னாடி 10 வார்த்தை கண்டுபிடிச்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க, இவர் 8 வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காரு. தொடர்ந்து நம்ம எவ்வளோ காலர்ஸ்ட்டை பேசுகிறோம், எவ்வளோ பேர் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போது துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்கலாம்.

0: கேட்டிருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 1.4 கெட்செட்கோ நிகழ்ச்சி தான். 10:39 ஆயிட்டு இருக்கு. கெட்செட்கோ நிகழ்ச்சியில வார்த்தை விளையாட்டு, வார்த்தை அப்படின்றத தாண்டி இரண்டு வார்த்தை சேர்ந்து ஒரு வாக்கியம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், வாக்கிய விளையாட்டு அப்படின்ற மாதிரி விளையாடிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து நேயர்களோட பேசலாமா விமல்?
1: கண்டிப்பா தாராளமா பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், பேர் சொல்லிருங்க.
2: விவிஎஸ்
1: கண்ணன். உங்களுக்கான வார்த்தை சுவர் கடிகாரம்.
2: சுவர் கடிகாரமா? சுவர் கடிகாரம். காரம்.
1: எது?
0: காரம்.
2: காரம். காரம். கரம்.
0: கரம். கடிகாரத்துல இன்னொரு வார்த்தையும் இருக்கே.
2: கடிகாரத்துல வார்த்தை இருக்கா?
0: முத ரெண்டு
1: கடிகாரத்துல
2: போயிருந்தேன்.

0: பாத்தீங்களா, ஐடியா கொடுத்தவங்க மேலே. சரி சரி சொல்லுங்க.
1: சரி, அடுத்த வாய்ப்பு. நன்றி
2: நன்றி நன்றி சார். ஓகே, அடுத்த காலர்கிட்ட பேசிடலாமா?
0: ஓகே, வணக்கம்.
3: அனைவருக்கும் நீங்க காலை வணக்கம்.
0: காலை வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: ஓகே சண்முக சுந்தரம், உங்களுக்கான வார்த்தை வசந்த காலம். வசந்த காலம்
3: காலம் வசந்தம்
0: வசந்தம். ஓகே
3: சந்தம்.
0: ஓகே
3: சந்தம்
0: சங்கம்மா
3: சந்தம் தாயின் தாயின்
0: ஆ சந்தம். ஓகே, மூணு வார்த்தை சொல்லிருக்கீங்க.
3: சந்தம் தந்தம் மேடம், யானை தந்தம்
2: தா இல்லையே
0: தா. ஆமா
2: ஓகே ஓகே, வசந்த காலம்.
0: ஓ தாவே ரெண்டு முறை போட்டு சொல்லிக்கற. ஓகே தந்தம்
3: வளம்
0: வளம். ஓகே சூப்பர். அஞ்சு
3: சதம்
0: சதம் சூப்பர். ஆறு சதம் அடிச்சிருங்க எப்படியாவது.
3: தளம் காலம் வரும்
0: சதம் சொல்லிட்டீங்க, வேற
3: கண்டுபிடிக்க முடியுமா?
2: உங்க பேர் சொல்லிருங்க.
3: சுந்தரம் மதுரை.
0: ஓகே மதுரை சண்முக சுந்தரம்.
2: ஓகே நன்றி நன்றி நன்றி.
0: இதுலயே வந்து தளம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம்.
2: சூப்பர், அவர் ஆறு வேர்டு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. நிகழ்ச்சியில நம்ம வந்து தொடர்ந்து காலர்ஸ்ட பேசலாம். நீங்க இந்த நிகழ்ச்சியில இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0444 இணைப்பு என்னோட 2986-0038 இந்த நம்பர் கால் பண்ணலாம். 2952-0554 இந்த நம்பருக்கும் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: நேர்களே, 10:48 ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். இணைப்புல வர காலத்தை பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
1: விமல்குமார் சாருக்கும் தமிழ் மேடத்துக்கும் காலை வணக்கம்.
2: காலை வணக்கம்.
0: பேர் சொல்லிருங்க.
1: கோயம்புத்தூர்ல பார்த்திபன்.
0: பார்த்திபன், உங்களுக்கான வேர்டு ஆன்மீக பயணம்.
1: ஆன்மீக பயணம். பயணம்
0: நிறைய போயிருக்கீங்க.
1: ஆன்மீகம். ஆன்மீகம்.
0: ஆன் இல்லை, ஆன் சேர்த்துக்க முடியாது, அது இங்கிலீஷ். ஆன் ஆகி போயிருது.
1: சரி, ஆன்மீகம். அப்புறம் அப்புறம் பயணம், பணம். அப்புறம் வந்து
2: அப்புறம்
0: வணக்கம்.
2: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: ஹேமா
2: மேடம், உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
3: அப்புறம்
2: வந்து வடி. ஓகே, அஞ்சு.
3: வரை.
2: ஓகே.

0: ஆ திரை சூப்பர். விடி சொல்லல, விடி எட்டு இல்ல விடியல், அதுக்கான ஒரு தொடக்கடியா விடி அப்படின்றது சொல்லலாம் சொல்லலாம். ஓகே அடுத்து
1: உண்டி. உண்டி வராதோ?
0: உண்டி வராது. அரை ஒன்பது. ஒன்பது சொல்லிருக்கீங்க நீங்க, என்ன அவ்வளவுதான் ஆச்சான்னு
1: கேக்குறீங்க?
0: இல்ல பத்து சொல்லிருக்காங்க மாலினி தேவி, அதோட நீங்க ஒன்பது சொல்லிருக்கீங்க. ஓகே சூப்பர், நன்றி நன்றி.
2: ஓகே நன்றி. அப்புறம் வந்து சூப்பரா பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததா ரிதம் படத்துல இருந்து பாடல் கேட்டு தொடர்ந்து இன்னும் நிறைய காலர்ஸ்ட பேசலாம்.

0: ஏஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் சங்கர் மகாதேவன் பாடிய பாடல் கேட்டு முடித்த நேரம் 10:57. நேயர்களே, கெட் செட் கோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு ஷோவில் 10 ஆன்சர் கண்டுபிடிச்சி அண்ணாநகர் மாலினி தேவி வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லிடலாம்.
1: கோப்பையை வந்து நம்ம அனுப்பிட்டு இருக்கோம் பார்சல் பண்ணி, அதை அவங்க வந்து சேர்ந்துடும்.
0: நாம மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.
1: நான் வந்து திரும்பவும் 11 மணிக்கு ஒரு சூப்பரான டாப்பிக்கோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருங்க. ஸ்டே டியூன்.
0: நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறேன். நான் உங்கள் அஜய் விமல்குமார்.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த வகை செய்யும் திட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளதன் மூலம் ஏழை மக்களுக்கு உணவுப் பொருட்கள் தடையின்றி குறித்த காலத்திற்குள் வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை நவீனப்படுத்த இந்த திட்டம் உதவிடும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தொழில் புரிவதற்கு உகந்த சூழ்நிலையை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தாவிக ஆட்சியில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்று புகார் அளித்த இளைஞரை மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன்

பார்த்திபன் அவமானப்படுத்தி இருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. தமிழக அரசின் நிர்வாக தோல்வியால் அரசு மருத்துவமனைகளின் செயல்பாடுகள் அதிருப்தி அளிக்கும் வகையில் உள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செம்ஸ்போர்டில் நடைபெறுகிறது. பெர்த்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. மால்டோவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி இன்று ஹாங்காங்கில் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

104.4 கேட்டுட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் சூப்பரான வணக்கத்தை சொல்லிக்கிட்டு உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சிக்கு உங்களோடு இணைந்து உங்களை வரவேற்பவர் ஆர்ஜே தமிழ்விழி. 11:03 ஆயிட்டுருக்கு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நமக்கு வந்து நிறைய நேரங்களில் வந்து நிறைய ஆசைகள் இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் செய்யலாம், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நமக்கு எப்படி இருக்கும், இந்த இடத்துல நாம் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிப்போம் இல்லையா. அந்த மாதிரி தான் சினி ஃபீல்டில் போகணும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும், ஆசை இல்லாமலும் இருக்கும். இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா, உங்களுக்கு சினிமா துறையில் ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்னவா போவீங்க அதில் வந்து அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதாவது நீங்கள் வந்து ஒரு கதாநாயகனாக, ஒரு நடிகராக போக போறீங்களா, இல்ல ஒரு இயக்குனரா, இல்ல ஒரு பாடகரா போவீங்களா, இல்ல ஒரு நகைச்சுவை நடிகரா போவீங்களா அப்படின்றத இன்னைக்கு நம்ம பேச போறோம். அப்படி இல்லைன்னா நிறைய பேருக்கு வந்து வில்லனா நடிக்கணும் அப்படின்ற ஆசை கூட இருக்கும். அந்த மாதிரி சினிமா துறையில உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா நீங்க எந்த துறையை, அதுல வந்து எந்த ஒரு கேரக்டரை வந்து சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத இன்னைக்கு நம்ம பேச போறோம். நீங்கள் உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-0554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்கிட்ட நீங்கள் போக விரும்புகிற அந்த ஃபீல்டு எது அப்படின்றத சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் எங்கேயும் காதல் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வரை இருக்கு. ஹரிஷ் ராகவேந்திரா சின்மயி இருவரும் இணைந்து பாடிய பாடல், கார்கியோட வரிகளில் ஹரிஜயராஜோட இசையில் கேட்டினைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கெல்லாமே சமதுள்ள

0: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 91.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி தான். 11:11 ஆயிட்டுருக்கு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, சினிமா துறையில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நீங்கள் என்னவாக விரும்புவீங்க? அதில் வந்து ஒரு நகைச்சுவை நடிகரா, இல்லை கதாநாயகனா, ஒரு இயக்குனரா, இல்லை பாடகரா, என்ன மாதிரியான ஒரு பாத்திரத்தை எடுத்து நீங்கள் நடிக்கணும்னு நினைப்பீங்க அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். நிகழ்ச்சியில் அழைக்க வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-0554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். நிகழ்ச்சியில் நேயக்கூடிய முதல் நேயர், வணக்கம். ஓகே கண்ணன், நீங்க வந்து சினிமால
1: 5 வருஷம் போய்
0: ஓகே 5 வருஷமா சினிமா ஃபீல்ட்ல இருந்து தான் வெளிய வந்தீங்களா?
1: ஆமா ஆமா ஆமா.
0: ஓகே, ஆனா உங்களுக்கு
1: அஜித் விஜய் அந்த நேரத்துல முன்னேற கூட அப்படி இல்ல, பெரிய படம்
0: இல்ல. நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்னா, நீங்க வந்து போகணும் அப்படினா என்னவா
1: நடிக்கிறீங்களா? நான் வந்து இயக்குனராக தான் ஆசைப்படுறேன்.
0: இயக்குனராக ஆசைப்படுறீங்களா? ஓகே நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: கலா பிரபா மேடம்.
0: கலா மேடம், நீங்க என்ன மேடம் ஆக போறீங்க?
2: ஏன்
0: கதாநாயக நடிச்சா மட்டும்தான் நல்லா போகுமா? ஓஹோ சரி சரி, நகைச்சுவை நடிகர் நடிக்க விருப்பம் இல்லையா? ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம்
3: வணக்கம் மேடம். திருப்பத்தூர் மாவட்டம், தீமக்குளம், சிவகுமார்.
0: ஓகே சொல்லுங்க சிவகுமார், நீங்க என்னவாக விரும்புறீங்க?
3: மேடம் நான் சினிமா துறையில போனனா பாடல் ஆசிரியரா போக ஆசைப்படுறேன் மேடம்.
0: ஓகே பாடல் எழுதி இருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி கவிதைகள்லாம் நல்லா எழுதுவீங்களா?
3: இல்ல எதுவும் எழுதல மேடம், இதுக்குனால தான் எல்லாம் ட்ரை பண்றேன்.
0: இனிமே தான் ட்ரை பண்றீங்களா?
3: அப்படிதான் எல்லாமே சிறப்பா நல்லா பண்ணுவோம் மேடம். நம்ம எஃப்எம் ரெயின்போல அப்பதான் பாடல் எல்லாம் நல்லா வரும். இன்னும் நிறைய பாடல்கள் கேட்கலாம்.
0: அதுக்காக அப்பதான் பாடல் நல்லா வரும்னு சொல்லிட்டீங்க பாத்துங்க. அப்படியே
3: பாடல் எல்லாம் எப்பவும் நல்லா தான் வருது.
0: அதாவது சினிமா துறையில உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க என்னவாக விரும்புவீங்க? நடிகரா, இயக்குனரா, தயாரிப்பாளரா, பாடகரா அப்படின்னு கேக்குறேன்.
4: என்னவோ
0: காரணம் சொல்லுவாங்க, நீங்க இயக்குனரா நம்ம மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியே சொல்லிடலாம்னு சொல்லிடுறீங்க பாருங்க. சூப்பர் நன்றி.
4: அதாவது எவ்வளவு சமூக சிந்தனைகள், நல்ல சிந்தனைகள் இருக்கோ அதெல்லாம் படமாக்கி வெளியிட்டீங்க. ஓடுதான் ஓடுது, ஓடாம
0: போட்டோம்.
4: நீங்க இதுல ஓடுது ஓடாம போட்டோம்.
0: நீங்க இப்படி இருக்கீங்களே, நீங்களே ஒரு சக்சஸ் ஆன இயக்குனரா மாறிடுவீங்க. அதோ போனா போது போகாட்டி போகுது, ஆனா என் மனசுல இருக்கிறதெல்லாம் நான் சொல்லிடுறேன்ல அப்படின்னு. நன்றி நன்றி.
4: நல்ல சிந்தனை. இப்ப உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய சமூக சீர்கள் நடக்குது. மீடியா தப்புகளான சம்பவம்.
0: ஓகே நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நன்றி நன்றி. பதினாறு மணி 15 நிமிடம் ஆயிட்டு உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் நினைஞ்சிருக்கீங்க. அடுத்ததாக முகமூடி திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் வர இருக்கு, கேட்டு நினைந்திருங்கள்.
5: டேய் மச்சான், என்னடா பொண்ணுவ, அவள மாதிரி நான் பார்த்ததே இல்லடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கட்டா.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: வணக்கம்
1: வணக்கம்மா,
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் தேவிகா பல்லாவரத்துலேருந்து பேசுகிறேம்மா.
0: ஓகே, சொல்லுங்க தேவிகாம்மா.
1: நான் வந்து பாடகியா ஆயிருக்கணும்னு ஆசை.
0: பாடகியா ஆயிடுவீங்களா?
1: ஆமாம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன 30 வருஷத்துக்கு முன்ன ஆயிருக்கலாம். இப்போ வயசாகி போச்சு.
0: நம்ம வயசானா என்ன, நம்ம குரல் வந்து தேன் மாதிரி இனிமையா இருக்கும் பொழுது என்ன வயசானா என்ன கிடக்கு சொல்லுங்க.
1: ரெண்டு வரி பாடலாமா?
0: பாடுங்க, தாராளமா பாடுங்க. ஐயோ, ஆக்சுவலாக வந்து தேவிகம்மா நல்லா பாடிட்டு இருந்தாங்க, ஏதோ இது மிஸ்டேக் நினைக்கிறேன், தெரியாமல் கட் ஆகிட்டு இருக்கு. வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம், சென்னை பெருங்குளந்து வள்ளி பேசுகிறேன் மேடம்.
0: ஓகே வள்ளி மேடம், உங்களுக்கு வந்து சினிமா துறையில் ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா என்னவாக விரும்புவீங்க?
1: பின்னணி பாடகியா போவேன்.
0: பின்னணி பாடகியாவா?
1: அப்புறம் காமெடியா போவேன்.
0: காமெடியா? ஏன் காமெடியா நடிக்கணும்னு ஆசை?
1: எல்லாரும் சிரிக்க வைக்கணும் மேடம்.
0: கண்டிப்பா,
1: நம்ம சிரிக்கிறோமோ இல்லையா, எல்லாரும் சிரிக்க வைக்கணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா,
1: சந்தோஷமா இருந்தா எல்லாருமே.
0: ஓகே ஓகே, நன்றி.
1: அதனால மேடம், தேங்க்யூ மேடம்,
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்மா. வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நுங்கம்பாக்கம் டேங்க் பேண்ட் பூந்தமல்லி போஜராஜன் பேசுறேம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: சொல்லுங்க போஜராஜன், உங்களுக்கு என்னவாகணும்னு ஆசை?
2: நான் நல்லா பாடணும்னு ஆசைப்பட்டேன், நல்லா பாடுவேன். ஆனா எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு எனக்கு பெற்றவங்க யாரும் கிடையாது, முன்னோர்கள் யாரும் கிடையாது, வசதி வாய்ப்பு கிடையாது.
0: ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தொடர்ந்து முயற்சி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்றது ஆசையோ அதை வந்து ஆகிடலாம், கொல்லப்படாது வேணா. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேம், பிரகாஷ் புரசே வாக்கு.
0: சொல்லுங்க பிரகாஷ்.
3: எனக்கு வந்து ஸ்ட்ராங்கா ஒரு வில்லன் கேரக்டர் நடிக்கும்.
0: வில்லன் கேரக்டரா? எல்லாம் கதாநாயகன் கேப்பாங்க, நீங்க ஏன் வில்லன் கேக்குறீங்க?
3: ஆமா, அதுதான் மாசா இருக்கும்.
0: அதுதான் மாசா இருக்கும், அதனாலயா?
3: பாபு பாபு படியில கூட வந்து நம்ம பிரபாஸோட ராணா வரலா பேசலாம். அந்த மாதிரிதான்.
0: ஓகே ஓகே, நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: கேக்குதாமர் ராஜசேகர் மேடம், காலை வணக்கம்.
0: காலை வணக்கம், சொல்லுங்க.
4: நான் நகைச்சுவை நடிகரா போகணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் மேடம்.
0: நகைச்சுவை நடிகர் ஆகணும்னு ஆசையா?
4: ஆமா மேடம்.
0: இப்ப வாய்ப்பு கிடைச்சாலும் போவீங்களா?
4: ஆமா மேடம், இப்ப கூட டான்ஸோட ஆடுவேன்.
0: ஓகே சூப்பர்.
4: நாகேஷ் ஒரு படத்துல டான்ஸ் ஆடுவேன் பட்டியல, சூப்பர் டான்ஸ்.
0: நாகேஷ் நிறைய படத்துல நடிக்க
4: நேரம் இல்லை ஒரு படம் இருக்குல்ல?
0: ஆமா,
4: அல்ல சூப்பரா டான்ஸ் ஆடுவா பட்டியல நாகேஷ்.
0: அதே மாதிரி ஆடுவீங்களா?
4: அதோட சூப்பரா ஆடுவேன் மேடம். ஏன்னா இப்ப காலம் மாறி போச்சு இல்லையா, அப்போ காலத்துக்கு அப்படி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடுவேன்.
0: சூப்பர் சூப்பருங்க, நன்றி.
4: தேங்க்யூ.
0: தொடர்ந்து நேயர்களோட பேசுவோம். அதுக்கு முன்னாடி வனமகன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், விஜய் யேசுதாஸோட குரல்ல, கார்கியோட வரிகள்ல, ஹரிஜெயராஜ் இசையில. கேட்டு நினைத்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

பதினோரு மணி 21 நிமிடம் ஆயிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி தான். சினிமா துறையில உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நீங்க எந்த துறையை தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். வணக்கம்.

0: நடிக்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு இல்லைனாலும் கூட, ஒருவேளை நம்ம நடித்தோம்னா நம்ம எதை சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்மளையே நம்ம கேள்வி கேட்டுக்கும் பொழுது தான் நமக்கு என்ன பிடிக்கும் ரொம்ப அப்படின்றதே நமக்கு தெரிய வரும். அந்த மாதிரி நீங்கள் வந்து சினிமா துறையில் ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அதில் நடிகராக போவீங்களா, பாடகராக போவீங்களா, இல்லை நகைச்சுவை நடிகர் கதாநாயகர் அந்த மாதிரி நடிகர்களே வித்தியாசமாக அந்த மாதிரி போவீங்களா அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்கோம். அழைக்கும் எண்கள் 298-6-3-8 அல்லது 2952-5-5-4 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். நிகழ்ச்சி நேம் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: எம்கேபி நகர்ல இருந்து முருகேஷ்.
0: ஓகே, சொல்லுங்க முருகேஷ், நீங்க என்ன பண்ணுவீங்க?
1: நான் வந்து வில்லன் ரோல் தான் நடிப்பேன்.
0: வில்லன் தான். நான் வில்லன் ரொம்ப பிடிக்குமோ?
1: அப்படி கிடையாது, அதுலதான் ரோல் ஜாஸ்தியா வரும். எல்லா படத்துலயும் வந்து கதாநாயகனுக்கு கம்மியா தான் இருக்கும், ஆனா நம்ம பாக்கத்துல கதாநாயகனுக்கு அதிகமா இருக்க மாதிரி தெரியும்.
0: நல்லா பல்கா போகணுன்ற மாதிரி அதுலதான் ரோல் நிறைய வரும்.
1: நிறைய

0: சீன் வர்றது வந்து வில்லன் தான் வருவோம் எல்லா இடத்துக்கும். கதாநாயகன் கொஞ்சம் வருவான், காமெடி வருவான், கதாநாயகன் வருவான், இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரோல் தான். ஆனா நம்மளுக்கு பாக்குறதுக்கு வந்து இவங்க தான் அதிகமா இருக்க மாதிரி தெரியும். ஆனா வில்லன் தான் அதிகமா இருப்பான் எல்லா படத்திலயும்.
1: ஓகே ஓகே, சூப்பர், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
1: சொல்லுங்க பாபு.
2: மேடம், தலைப்பிடுவாடி சொல்லுங்க மேடம்.
1: அதாவது சினிமா துறையில உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? நடிகர் ஆவீங்களா, பாடகர் ஆவீங்களா, அந்த மாதிரி கேக்குறேன். இல்ல தயாரிப்பாளர்.
2: நடிகரும் இல்ல பாடகரும் இல்லாம மேடம், உதயசேர் குணச்சித்திர வேடத்தை அடிப்பேன் மேடம்.
1: குணச்சித்திர கதாபாத்திரமா நினைப்பீங்களா?
2: குணச்சித்திர கதாபாத்திரம் தான் மேடம், பேர் சொல்லுவோம், நாலு பேருக்கு நன்மைகள் செய்யும்.
1: ஓகே ஓகே.
2: அதாவது வில்லன் நடிகர் கதாநாயகன் ஆயிடுச்சா வில்லன் செய்யற தப்பெல்லாம் கேட்க வேண்டியிருக்கும்.
1: ஓ, உங்களுக்கு இப்ப தப்பு செய்யறது தட்டி கேக்குறது என்ன கிடையாது, அதனாலயா?
2: அதனாலதான் இருக்கலாம். அதனால கடைசியில் பேர் போற அவங்களுக்கு பேரும் கதாநாயகன் பேரும்.
3: நீங்க
1: வந்து காமெடி ஆக்டரா?
4: வணக்கம்,
1: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம், பொன்னேரி கலீல் அகமது பேசுறமா?
1: கலீல் அகமது சொல்லுங்க.
4: எல்லாருக்கும் பக்ரீத் வாழ்த்துக்கள்.
1: ஓகே, எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க.
4: எஸ் மேம், எனக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சினிமால பாத்தீங்கன்னா அந்த டப்பிங் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை ஒண்ணு.
1: ஓகே.
4: ஆமா, ஏன்னா நான் ஒரு 50-60 வாய்ஸ் மேலே போய் எடுத்திருக்கேன் ஆக்சுவலி.
1: ஓகே.
4: மிமிக்ரி, அது மாதிரிதான் ஆசை எனக்கு. அப்புறம் சிங்கர் ஆகணும்னு ரொம்ப ஆசை எனக்கு.
1: சிங்கர் ஆகணும்.
4: ஆமா, நிறைய பேர் சொல்லுவாங்க பேசும்போது ஒரு வாய்ஸ் வருது, பாடும்போது ஒரு வாய்ஸ் வருதுன்னு. அதுதான் ரொம்ப ஆசை. சமீபத்தில் நிறைய எடுக்க முடியாத வாய்ஸ் எல்லாம் ரகுவரன் சார் வாய்ஸ் தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் மன்சூர் அலிகான் வாய்ஸ், மன்சூர் அலிகான் அது மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தேன் நிறைய வாட்டி. இப்போ ஒரு 60 வாய்ஸ் கிட்ட எடுத்துட்டு இருந்தேன் ஆக்சுவலி.
1: இப்ப நீங்க குடுத்துட்டு இருக்கீங்களா?
4: ஆமா, யூடியூப்ல ஆரம்பிச்சிருக்கேன். யூடியூப் ஆரம்பிச்சது ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நான் போய் பண்ணிருக்கேன். எனக்கு இப்ப டப்பிங் கொடுக்கணும்னு ஆசை. ஏன்னா நிறைய இந்த ஷாருக் கான் வாய்ஸ் எல்லாம் எடுத்தேன். சென்னை எக்ஸ்பிரஸ் பத்தில அவர் பேசிருப்பாரு, ஹாய் வணக்கம், ஹாய் தங்கவள்ளி, என்ன சொல்ற, உங்க ஊருக்கு வந்தேன், உங்க அண்ணன்களை வச்சு பக்கம் பண்ணி டிஸ்பி சாக்கிட்டு வந்து சொன்னேன், என்ன பண்ணி பாப்போம் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த வாய்ஸ்ல இருந்து நிறைய கேஜிஎஃப் யாஷ் புஷ்பா அந்த வாய்ஸ் எல்லாம் எடுத்தேன்.
1: வாழ்த்துக்கள், நல்ல உயர்ந்து போகும். நன்றி நன்றி. 11:35 ஆயிட்டு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில அடுத்த பாடல் அயன் திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. வைரமுத்தோட வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜ், இசையில ஹரிஷ் ராகவேந்தர், மகதி இருவரும் இணைந்து பாடிய பாடல். கேட்டிணைந்திருங்கள்.

0: காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: ரெயின் எஃப்எம் 101.4 கேட்டுட்ருக்கீங்க. உங்களுடன் ரெயின் போ நிகழ்ச்சியில் 11:42 ஆயிட்டுருக்கு. சினிமா துறையில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுப்பீங்க, அதாவது சினிமா துறைக்குள்ளவே இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி இதுவில் எந்த ஃபீல்டில் போவீங்க அப்படின்றதான் கேட்டுட்டு இருந்தேன். தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம்.
0: நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம்.
0: காஞ்சிபுரத்துல இருந்து வில்லன் மேடம் அதே காமெடி கலந்த வில்லன் அடுத்தவங்க மனசை புண்படவும் வைக்க கூடாது.
2: வாழ்த்துக்கள்.
0: சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் குளஞ்சி நாதன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் குளஞ்சி நாதன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நீங்க ஆங்கிலம் தாராளமா
0: வணக்கம். ஆயிட்டுருக்கு. நம்ம ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் வர இருக்கு. வாலியோட வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் அவரோட இசையில் இந்த பாடல் வர இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

0: 6:50 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ 91.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் சினிமா துறையில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நீங்கள் எதில் போவீங்க, அதாவது நடிகராவா இல்லை இயக்குநராவா தயாரிப்பாளராவா எந்த துறையை வந்து தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்றத நம்ம பேசிகிட்ருக்கோம். நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-3-8 அல்லது 295-2-5-5-4 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: நடிச்சிருக்கீங்களா? சைடு சும்மா ஒரு ரெண்டு சீன்ல வந்திருப்பேன். கொஞ்சம் கொஞ்சம் நாங்க ஸ்கூல்ல ட்ரைனிங் படிச்சுட்டு இருக்கும் போது எடுத்தாங்க. சும்மா விட்டு விட்டு ஒரு ரெண்டு சீன் வந்திருப்பேன். அப்ப ஜெய்சங்கர் கூட.
0: ஓகே.
1: இப்ப கூட ஸ்க்ரூ படம்னு ஒண்ணு எடுத்தாங்க. அந்த இதுல வந்து அண்ணா சீட்ல அதெல்லாம் வெளியே பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸுங்க
0: என்ன கொடுத்தாலும் நடிக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லையா?
1: ஆ ஆ நல்லமா.
0: ஓகே ஓகே, நன்றி நன்றி.

0: அடுத்த நேயர் வணக்கம். நல்லா இருக்கேன் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் மேம், கட்படி சந்திரசேகர்.
0: வணக்கம் வணக்கம், கேக்குது கேக்குது, நல்லா இருக்கேன் நானு. சொல்லுங்க, நீங்க என்னவாகுவீங்க?
1: எனக்கு திரைப்படத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு ஒரு ஏத்து நடிக்கிற கதாபாத்திரம்னா எனக்கு அந்த ஹீரோ அப்படிங்கிறது தான் மேம்.
0: ஓகே,
1: ஏன்னா இந்த கதைக்களம் அப்படிங்கறது முழுக்க பொதுவா இப்ப இருக்கக்கூடிய தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா அந்த ஹீரோ ஓரியன்டாகத்தான் இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு கதைக்களம் அமைந்த ஒரு படத்துல ஒரு சமூகத்திற்கான ஒரு மாற்றம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா மற்றவங்க பார்வைக்கு சிறப்பாக தென்படும்.
0: படம்
1: நிறைய வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் வந்ததுன்னா கண்டிப்பா நான் எடுத்த உடனே ஹீரோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லுவேன் மேம்.
0: ஓகே ஓகே, நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ஓகே, நிறைய பேர் வந்து நடிகரா நடிக்கணும் அப்படின்றத நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இயக்குனராக இருக்கணும், பாடணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே நிறைய பேருக்கு பாடணும் அப்படின்றது, நார்மலாகவே எல்லாருமே வந்து பாத்ரூம் சிங்கர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா எல்லாருக்குள்ளவும் பாடுவாங்க, ஆனால் இன்னொன்று வெளியே பாடும்போது ஐயோ நம்ம குரல் நல்லா இருக்குமோ இல்லையோ அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும். நிகழ்ச்சியோட நிறைவான நேயரா வணக்கம். அதனால் ஒருவேளை யாருக்காவது வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வருங்காலத்தில் ஒரு பாடகராகவோ ஒரு நடிகராகவோ ஒரு இயக்குனராகவோ தயாரிப்பாளராகவோ கண்டிப்பாக வரணும் அப்படின்றத சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பிபி சரண், பிரசாந்தினி இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல் ஸ்னேகனோட வரிகளில் ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் ஆடுகளம் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் வர இருக்கு. இந்த பாடலோட நானும் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். திரும்பவும் ஒரு மணிக்கு உங்கள் எல்லாரையும் சந்திக்க வரேன். அது வரைக்கும் உங்கள் கிட்ட இருந்து விடைபெறது ஆர்ஜே தமிழ் விழி கிட்ட நேந்திரங்கள். இது ரெயின்போ 91.4 எங்கள் அமை சமந்துள்ளது.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு. நேரம் 12 மணி. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் வேளாண் விளைபொருள் உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் குறித்து இனி கேட்கலாம்.
1: ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்றார் மறைந்த முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள். வோக்கல் ஃபார் லோக்கல் என்கிறார் இந்நாள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்னும் எளிய நடையில் திரைப்பட பாடல் ஒன்றின் மூலமாக சொல்வதென்றால், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில், உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில் என்பதன் மூலமாக, உழவன் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்பதை உணர முடியும். வேளாண் வளர்ச்சிக்கு அன்று பசுமை புரட்சி வித்திட்டது. அதற்குரிய பெருமையை பெற்றுத்தந்தவர் அகிலமே பாராட்டும் தமிழ்நாட்டின் வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள். உணவு வேளாண் கழகம், அதாவது FAO என்ற அமைப்பில் உரையாற்றும் போது, உணவு உற்பத்தியில் உலகளாவிய கூறுகள் என்ற நூலிலும் தனது கருத்துக்களை எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருந்தார். இன்றைய மத்திய அரசு வேளாண் துறைக்கு ஒரு ஆழமான வலிமையான வளர்ச்சியுடன் கூடிய அடித்தளத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. ஒரு கொடியில் பல மலர்கள் பூத்து குலுங்கினால் எப்படி கண்ணை கவரும் வகையில் மன எழுச்சியுடன் கூடிய அமைதி பெறுமோ, அதுபோல

0: பிரதமரின் கிருஷோன்னதி திட்டம் என்பது பல்வேறு வேளாண் வளர்ச்சித் திட்டங்கள் எனும் பல மலர்களை கொண்ட ஒரே கொடியாகும். இத்திட்டம் 2018 ஏப்ரல் மாதம் முதல் 2020 மார்ச் மாதம் வரையிலான காலகட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. இதற்கு முன்னோடியாக 2005 பசுமை புரட்சி கிருஷோன்னதி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். இத்திட்டம் வேளாண் துறையை பல்வேறு மட்டங்களில் மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்டதாகும். இதனால் உழவர்களின் வருவாயும் அதிகரிக்கும். அதே நேரத்தில் வேளாண் தொடர்பான துறைகள் அனைத்தும் முழுமையாக அறிவியல் பூர்வமான முறையில் மேம்படுத்தப்படும். வேளாண் உற்பத்தி திறன் விளைபொருட்களுக்கு சந்தையில் நியாயமான வருவாயை மேம்படுத்துவதே இதன் நோக்கமாகும். தோட்டக்கலையின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கான பணி, தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம், எண்ணெய் விதைகள் மற்றும் எண்ணெய் பனை மீதான தேசிய பணி, நிலையான வேளாண்மைக்கான தேசிய இயக்கம், வேளாண் விரிவாக்கம் மீதான அதாவது சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் எனப்படும் SMAE மூலமாக வேளாண்மை துறையினை மேலும் வலுப்படுத்தி மேம்படுத்துதல், விதைகள் மற்றும் நடவு பொருட்களின் துணைப்பணி, இயந்திரமயமாக்கலின் துணைப்பணி, தாவர பாதுகாப்பு மற்றும் திட்ட தனிமைப்படுத்தலின் துணைப்பணி, வேளாண் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் மற்றும் ஒருங்கிணைந்த திட்டம், வேளாண் ஒத்துழைப்புக்கான ஒருங்கிணைந்த திட்டம், ஒருங்கிணைந்த வேளாண் உற்பத்தி திட்டம், தேசிய மின் ஆளுமை திட்டம். அறிவித்த 11 திட்டங்களை விரிவுபடுத்துதல், செயல்படுத்துதல், முறையான கண்காணிப்பு மூலமாக நாட்டின் ஒட்டுமொத்த விவசாய நிலையை மட்டுமின்றி விவசாயிகளின் நிலையையும் மேம்படுத்த முடியும். அது மட்டுமல்லாமல் விவசாயிகளின் விவசாய தொழிலாளிகளின் நிகர வருமானத்தை இரட்டிப்பாக்கும் நோக்கத்தில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் உள்கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டு விளைபொருட்களின் விற்பனைக்கு போதுமான சந்தை விலையை ஈட்ட முடியும். ஆகவே வேளாண் பெருமக்கள், பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகாதோ சாகுபடி என்பதனை மனதில் நிறுத்தி இத்திட்டத்தை வரப்பிரசாதமாக கருதி வருகிறார்கள். மொத்தத்தில் பசுமை புரட்சி கிருஷோன்னதி திட்டம் விதைப்பது முதல் அறுவடை வரை மட்டுமல்லாமல் சந்தைப்படுத்துதல் வரை இத்திட்டம் உழவர்களுக்கு கருமேகம் பொழியும் கருணை மழையாகும்.
1: நேரம் 12:04. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் வேளாண் விளைபொருள் உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் பற்றி கேட்டீர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:05 ஆகிட்டு இருக்கு.
2: ஹாய் ஸ்நேகிதியே,

நேரம் 12:06 ஆகிட்டு இருக்க இந்த வேலையில நம்ம இணைந்திருக்க நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி. உங்களோட இந்த ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில இணைந்திருப்பது நான் உங்கள் ஆர்ஜே ராஜஸ்ரீ. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து சம்மர் வந்து பயங்கரமாக இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கு ரிலேட்டடான குவெஷ்சன்ஸ் தான் வந்து நான் ஹாய் ஸ்நேகிதிகளுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சாரி, ஸ்நேகிதிகளுக்கு

0: ஸ்டேஜில் வந்திருக்கேன். ஸோ அது என்ன க்வெஸ்சன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடலாம். என்ன அப்படின்னா, இந்த கோடைக்காலம் அப்படின்னு ஒன்று வந்தால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி கேள்வி. ஏன்னா நானும் பார்த்துட்ருக்கேன், பயங்கர ஒரு வாரமாக வந்து பயங்கரமாக வெளியிடுது. நானும் இந்த பயங்கரன்ற வார்த்தையை யூஸ் பண்ண வேணான்னு பார்க்குறேன். ஆனால் நைட்டு ரெண்டு ஃபேன் போட்டிருந்தாலும் சரி, ஏசி இருந்தாலும் சரி, அது ஒரு மாதிரி வந்துட்டு பயங்கரமாக வீர்க்குது, தூங்க முடியல. ஏன் தூங்கலை அப்படின்னு கேட்டால் லேட்டாக படுத்தேன்னு கூட சொல்லலாம். ஆனால் நான் கரெக்டான டைமில் படுத்தாலும் வீர்க்குதுன்னு என்னால் தூங்க முடியல. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. எனக்கு சம்மர் சீசன்னு வந்தால் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன், எனக்கு என்ன தோணும் அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் உங்களோட பதில் சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா உடனே ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 0944289600338 அல்லது 29525554. ஸோ ஆல்ரெடி நிறைய பேருக்கு இந்த நம்பர் தெரியும், ஆல்ரெடி காலர்ஸ்லாம் லைனில் இருக்காங்க, எடுத்துருவோம். வணக்கம் ரெயின்போ. நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: காட்டு
0: காட்டுன்னு காட்டுதா? ஸோ சம்மர் சீசன் வந்தாலும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தோணுன விஷயம் என்ன, இதுதான் நீ கேள்வி.
1: மேடம் எத்தனை ஏசி படவோட அந்த அந்த அனல் தாங்க முடியும் மேடம். எப்ப இருந்தாலும் சரி, எல்லாம் நான் வெளியே வந்துருக்கேன் காத்தோடமா. அண்ணன் காத்தோட வந்து வெளியே காயா பத்திட்டு ஒரு 12 மணிக்கு உள்ள போயிடும். அதுதான் மேடம். ஆனா அந்த நம்ம ஹீட்டுக்கு நம்ம என்ன சாப்பிடணும் மேடம், ரொம்ப கோல்டான போய் சாப்பிட்டு அஜிட் ஆகும். அதுதான் எங்கேயும் போடும். நானே அவ்வளவு ஜூஸ் தான் தர முடியும் மேடம். அம்மா செஞ்சு தான் சாப்பிடுவேன். ஆனா இந்த வந்து அனல் தாங்கல, அதுக்காக நம்ம தண்ணி நிறைய குடிக்கணும். தண்ணி குடிச்சோம்னா அந்த ஹீட் வந்து குறைய நம்மளுக்கு.
0: அதுதான் மேடம். ஓகே, சூப்பர்.
1: வெளி அடிக்கிறது தண்ணி தாகத்துக்கு மேடம். அதனால நாங்க என்ன பண்ணுவோம், யாரா வந்தா வந்து பானை பெரிய மண் பானை மேடம் இல்ல, தண்ணி குடிச்சிடும். அம்மா அதை செய்வாங்க, யாரா வந்தா சிரிச்சு குடுக்காத, எப்பவுமே அம்மா வச்சுப்பாங்க பெரிய மண் பானை, பெரிய பானை, அது ஒரு தாள் குடிக்கும் தண்ணி. அது வச்சாங்கன்னா எல்லாரும் வந்து தண்ணி கேட்பாங்க, இதுதான் ரொம்ப சில்லு இருக்கும் அதே சொல்லுவாங்க, நல்லா இருக்கு அப்படின்னு வாங்கிட்டு சொல்லுவாங்க மேடம். அம்மா வேற வந்து பாத்தாங்க.
0: சூப்பர் மேம், சூப்பர், வாழ்த்துக்கள், நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர் வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
2: தெய்வத்தூர் பத்மாவதிம்மா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நல்லாக்குறோம்மா.
0: ஓகே, இன்னைக்கு கேள்வி வந்து இந்த கோடைக்காலம்னு வந்தால் உங்களுக்கு முதல்ல தோன்ற விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. உங்களுக்கு என்ன தோணுச்சு? சொல்லுங்கள். இந்த கோடை காலம்னு வந்தா முதல்ல உங்களுக்கு தோன்ற விஷயம் என்னம்மா? இதான் கேள்வி
2: இன்னைக்கு. கோடை காலம் வந்தா முதல்ல தோன்ற விஷயம் என்ன?
0: ஆமா,
2: ஏன்னா கூலிங்கா சாப்பிடணும். ஒரு தர்மிச்சு படம் அதை இதை எல்லாம் கூலிங்கா சாப்பிட்டு ஜில்லுன்னு சந்தோஷமா சந்தோஷமா இருக்கணும். அதான்.
0: ஓகேம்மா, ஓகே, நன்றிமா, நன்றி. அடுத்த நேர் வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஹாய் ஸ்நேகிதியே, ஹேமலதா கள்ளக்குறிச்சில இருந்து. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் ஹேமலதாமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சூப்பர் வாய்ஸ், ஸ்வீட் வாய்ஸ்.
0: தேங்க்யூ சோ மச். நீங்க சொல்லுங்க.
3: சூப்பரா இருக்கங்க. சொல்லுங்க மேம்.
0: கூடை காலம்னு ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா முதல்ல உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணும்?
3: வத்தல் வடாம் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும்.
0: உங்க அம்மாவும் இப்படிதான்?
3: ஏன்னா அப்பதான் அந்த சாம்பார் வடகம், ஜவ்வரிசி வடகம், அரிசி வடகம், அப்பளம், அந்த மாதிரி மோர் மிளகா, சுண்டக்காய் வத்தல், கத்திரிக்காய் வத்தல், பாகக்காய் வத்தல், எல்லா காய்கறிகளையும் போட்டு வத்தல் போட்டு வச்சிட்டோம்னா அப்ப இந்த மழை நாள் வந்துடும். ஐப்பசி கார்த்திகைல அந்த மழை நாள் வந்துடும். அப்ப இந்த சீசன்ல இதெல்லாம் போட்டு வச்சிட்டோம்னா அந்த நாளைக்கு எங்க காய்கறி எல்லாம் கிடைக்காது, இல்ல வாங்க போகவும் முடியாது. இப்ப அதை வச்சு நம்ம அந்த அந்த டைம்ல அதை யூஸ் பண்ணிடலாம். ஒரு வத்தல் வரிச்ச மிளக ரசம் வச்சு வத்தல் வறுத்து விட்டுறலாம். இல்ல மோர் மிளகா சுண்டக்காய் வத்தல் வறுத்து சாப்பிடலாம், குழம்பு வச்சிடலாம். அந்த மாதிரி அதுதான் முதல்ல ஞாபகம் வரும். அப்புறம் ரூம் எல்லாம் ஹீட்டா இருக்கு அப்படின்னா அந்த கர்டன் எல்லாம் இருக்கு, ஸ்கிரீன் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நினைச்சிட்டு போட்டுட்டோம்னா அப்படியே கொஞ்சம் கூலா இருக்கும், கூல் ஆயிடும் அந்த ரூம், சில்னஸ் ஆயிடும் அப்படியே. அதுக்கப்புறம் ஒரு பக்கெட்ல எல்லாத்தையும் ஒரு அகலமான பாத்திரத்துல தண்ணியை கொஞ்சம் வச்சுட்டு ஃபேனை போட்டு விட்டோம்னா அந்த ரூமே அப்படியே கொஞ்சம் ஏசி போட்ட மாதிரி கூல் ஆயிடும். திடீர்னு கரண்ட் போயிடும், இதெல்லாம் மழை வர மாதிரி இருந்ததுனாவே கரண்ட் போயிடும். அப்ப அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவோம். இல்ல வெளியில படுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா படுத்துக்கலாம் தாராளமா, கொசு இல்லைன்னா.
0: தோன்ற விஷயம் என்ன இதுதான். இவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா,

நிர்மலதா அம்மா வந்துட்டு நான் வந்து வத்தம் வத்தல் காய வைப்பேன், மிளகா காய வைப்பேன், எல்லாமே நம்ம இந்த சம்மர் சீசனில் தான் பண்ண முடியும் இல்லையா. ஏன்னா இந்த சம்மர் சீசனில் அடிக்கிற வெயிலில் தான் எங்கள் அம்மா வந்து சாம்பார் தூள் வாட் எவர் எல்லாமே வந்துட்டு நம்ம வீட்டில் மட்டும் இல்லை எல்லார் வீட்லேயுமே ஏதோ ஒன்று காய வச்சு அந்த வருஷம் அடுத்த சம்மர் வரைக்குமே அதை நம்ம வச்சுப்போம் இல்லையா. ஸோ இந்த சம்மரில் மட்டும்தான் அதை பண்ண முடியும். என்னெல்லாம் கேட்டால் நான் வேகமாக போய் என்ன பண்ணுவேன்னா மேட்டெல்லாம் எல்லா மேட்டையும் துவச்சி காய போட்டுருது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் பதில் சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபோன் பண்ணுங்கள், டயல் பண்ணுங்கள் 298-6-00-38 மற்றும் 298-5-20-55-4. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 044 போட மறந்துடாதீங்க. இன்றைக்கி ஷோவில் முதல் பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. இந்த பாடல் நிறைய பேர் பாடியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பாட்டுன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம வெயிலை பற்றி பேசுகிறதுனால வெயில் திரைப்படத்திலேருந்து வெயிலோடு விளையாடி பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. கேட்டினே இந்த ரெயின்போ பண்பலை 101.4 இங்கே எல்லாமே சமதோலை.

0: பாடல் கேட்டு முடித்த நேரம் 12:18 ஆகியாச்சு. இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். கைலாஷ் கேர் மற்றும் ஜெஸ்ஸி கிஃப்ட், திப்பு மற்றும் பிரசன்னா ராவ் அவர்கள் இந்த பாடலை பாடியிருக்காங்க. இது கூட வந்து நா முத்துக்குமார் அவர்களோட வரிகளில், ஜிவி பிரகாஷ் அவர்களோட இசையில் இந்த பாடல் வந்து வந்திருக்கு. இன்னொரு விஷயம், இந்த பாடல் வந்து 20 வருஷம் ஆச்சு. 2006 வந்துட்டு இந்த பாடல் வந்திருக்கு. இப்போ கூட இந்த பாடலை கேட்கும் போதுட்டு சின்ன வயசில் 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு எப்படி இருந்திருப்போம், சின்ன வயசில் நம்ம எப்படிலாம் ஊரில் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத வந்து இந்த பாடல் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதில் இந்த பாடல் கேட்கும்போது எனக்கு அப்படியே கேட்டு புல்லரைச்ச ஒரு லைன் வந்து என்ன தெரியுமா, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, ஆனாலும் எங்கள் ஊர் மேகம் எல்லாம் எப்போவாச்சும் மழை பெய்யும், அப்போ நாங்கள் மின்னலில் ஃபோட்டோ பிடிச்சோம். அடுத்த லைன் கேளுங்க, தொப்புள் கொடியை போலத்தான் இந்த ஊரை உணர்ந்தோம், வெயிலை தவிர வாழ்க்கையில் வேற என்ன அறிஞ்சோம். இந்த லைன் கேட்கும்போது என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு எனக்கு. என்னென்னா எல்லாருமே நிறைய பேர் வந்து நம்ம சம்மர் அப்படின்னாலே பாட்டி தாத்தா ஊருக்கு போயிடுவோம் இல்லையா, அங்கெல்லாம் போயிட்டு ஒரு 15-14 பேர் இருப்போம் நாங்கள். அப்படியே கேங்காக என்னங்க வெயில், இதெல்லாம் வெயிலா அப்படின்னு சொல்லிட்டு கிணத்துக்கு போகிறது, குளத்துக்கு போகிறது, அங்கே வயலுக்கு போகிறது, அப்புறம் எல்லோரும் ஒரு ஒருத்தரோட சட்டையை பிடிச்சிக்கிட்டே வந்து ட்ரெயினுக்கு போகிறது, அப்புறம் இந்த எல்லாருக்குமே தெரியும் இந்த டியூப் மாதிரி ஒரு டயர் இருக்கும் அதில் ஓட்டிக்கிட்டே போகிறது, அந்த மாதிரி வெயிலெலாம் இருக்கும்போது வெயிலே தெரியல எங்களுக்கு. ஆனால் இப்போ பாருங்கள், ஐயோ வெயிலடி தான், நான் வெளியில் போல, அந்த வெயிலுக்கு ஒரு சன்ஸ்க்ரீன் ஜாக்கெட்டு, கண்ணுக்கு கூலிங் கிளாஸு, இதெல்லாம் தேவைப்படுது, என்ன பண்ணுறது. ஆனாலும் இந்த சின்ன பசங்களாம் பார்த்தீங்கன்னா என்ன, நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான், எனக்கு வெயிலாம் இல்லை, நான் விளையாட போவேன் அவ்வளோதான், என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க நான் விளையாட போவேன். அப்போது நம்மளுக்கு அப்போ எப்படி வெயில் இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போவும் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ பாட்டை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். நிகழ்ச்சியில் என்ன கேள்வி இன்னைக்கு அப்படின்னா, நீங்கள் சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா முதல்ல தோன்ற விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் கேட்டிருந்தேன். ஸோ அடுத்த நேயர் லைனில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: மாலினி
0: தேவி மேம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க.
1: மாமரம்
0: வீட்டுல இருக்கா?
1: ஆமா, பின்னாடி நிக்குது.
0: யாராவது வந்து தெரியாம படிச்சுட்டு போவாங்களா?
1: இல்ல, யாருனாலும் படிப்பாங்க. மொட்டை மாடியில இருந்து அப்படியே கொண்டு கிடக்கும், யாருனாலும் இப்ப இங்க வாடகை இருந்தீங்களா படிப்பாங்க.
0: யாருனாலும் படிச்சுக்கலாம். உங்க மரத்தை, உங்க மரத்துல இருக்கவங்க.
1: ஆமா, மேல போயிருந்தாங்க, யாருமே படிக்க மாட்டாங்க, உயரமா போயிரும். நாங்க ஊர் மாதிரி சுரண்டி வச்சு அதுக்குன்னு கம்பு தயார் பண்ணி வலை போட்டு ரெடியா நாங்களே வச்சு படிச்சு இப்போ மூணு சுட்டா படுக்க வச்சு சாப்பிட்டாச்சு
0: எல்லாத்துக்கும்.
1: அப்புறம் காயும் முதல்ல அந்த காய் வந்து நல்லா இருக்காது, அதனால அதை பறிச்சு ஊருகா பெரியமாட்டில கொண்டு கொடுத்துருவோம், மாவட்ட கொண்டு கொடுத்துருவோம். அவங்க ஊருகா கொடுத்தா நல்லா 1 வருஷத்துக்கு நல்லா வச்சு
0: சாப்பிடலாம்.
1: இந்த வருஷம் என்னதானா, நான் கொஞ்சம் அரிசி வத்தல் போட்டேன், அப்புறம் ஆழ்வழி கிழங்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த வத்தல் கொஞ்சம் போட்டேன். எப்பவும் இந்த கொத்தவரங்க வத்தல் போட்டு, இந்த வாட்டி கொத்தவரங்க வாங்கவே போகல, அதனால எப்பவும் அந்த கொத்தவரங்க வத்தலும் போட்டுருவேன். வெயில் காலத்துக்கு அப்புறம் புளி, ஊர்ல இருந்து புளி வர வச்சு எல்லா கொட்டையில குத்தி எடுத்து

0: காய வச்சு டப்பால் அடைச்சு வச்சிருவேன். அது ஒரு வருஷத்துக்கு
1: போவோம். புளி, எனக்கு புளின்னு சொன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் சின்ன வயசுல இருக்கும் போது எங்க வீட்டுல புளிய மரம் இருந்தது. அப்ப இதே மாதிரி எல்லாம் குத்துவா அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு ஒரு நாங்க ஒரு ஒரு 15 பேர் இருப்போம். எல்லாத்துக்கிட்டையும் ஒரு வேலை வாங்கி
0: மரம் இருக்கு அங்க. அவங்க அவங்க குத்தி நாங்க உடச்சு போட்டு தோல் மட்டும் எடுத்துருங்க நாங்க குத்திக்கிறோம்னு சொல்லி நானே குத்தி இங்க வயல காய வச்சு அழகா ஒரு வருஷத்துக்கு எனக்கு எங்க அக்கா வச்சுக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் வேண்டியது குத்தி காய வச்சு குடுத்துருவேன்.
1: சூப்பர் மேம், சூப்பர், என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ வணக்கம். ரெயின்போ, யார எங்க இருந்து பேசுறீங்க? ராணி மேம், ராணி
2: தானே?
1: உங்க பின்னாடி வந்து அந்த வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறீங்களா? ஏன்னா அது எனக்கு அதிகமா கேக்குது. ஓகே, பரவாயில்ல, சொல்லுங்க.
2: அது அதாவது சம்மர் ஹாலிடேஸ் அப்படின்னு சொன்னாலே ஊருக்கு போகணும் அப்படின்ட்டு தான் ஆசையா இருக்கும். ஏன்னா ஊருக்கு போகணும் அப்படின்ட்டு அம்மா அப்பா இருக்கும்போது எல்லாம் அம்மாவே கால் பண்ணிருப்பாங்க, வந்துரு வயலை கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சம்மர் ஆரம்பிச்சுது அப்படின்னா அங்க ஃபுல்லா மே மந்த் ஃபுல்லா இருக்கும். ஆனா இப்ப வந்து பையன் வந்து வளர்ந்துட்டான், காலேஜ்லாம் போய் இப்ப வேலைக்கு போனதுனால அவனால வர முடியாது. ஆனாலும் என்ன பண்ணுவோம்னா ஒரு 2 நாள் லீவ் போட்டுட்டு ஊருக்கு போயிருவோம். ஊருக்கு போயிட்டு வந்தா நல்லா இருக்கும். அதாவது இங்க இருக்கும்போது ரொம்ப வேர்க்குரலாம் முகத்துல எல்லாம் இருக்குமா, ஊருக்கு போயிட்டு வந்தோம்னா அந்த வேர்க்குரலாம் போயிடும். அங்கேயும் காட்டா தான் இருக்கும், ஆனா வந்து அது வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அங்க உள்ள இளநி பயணி அதெல்லாம் வாங்கி குடிப்போம்.
1: என்ன ஊரு மேம்?
2: இங்க எங்க ஊர் வந்து சொக்கன்குடி இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, திசையன் விலை பக்கம்.
1: திசையன் விலை பக்கம்,
2: போயிருவோம். அங்க போயிட்டு அந்த நுங்கு எல்லாம் இருக்கும், நுங்கு அது பயனில நுங்கு போட்டு அந்த பனை மர பன ஓலையில ஒரு பச்சை பிடிப்பாங்க, அதுல குடிக்கிறது அப்படி சில்லுன்னு பயிர் பயிருக்கே தெரியும் நல்லா சில்லுன்னு இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி இயற்கையா உள்ளது எல்லாமே சாப்பிடுறது அந்த மாதிரி இருப்பா. அதனால சம்மர் சீசன் வந்தா ஊரு அப்படின்ட்டு ஒரு 5 டேஸ் அல்லது 3 டேஸ் போயிட்டு வந்தா நல்லா இருக்கும். அதுதான் சம்மர்
1: சீசன். அடுத்த நேர் வணக்கம். ஓகே, ஸோ நம்மளுக்கு சம்மர் சீசன்னா வரும்போது நமக்கு எங்கேயாவது வெளியே போகணும்னு தோணும், முக்கியமாக நம்ம ஊருக்கு போகணும்னு தோணும். ஏன்னா நம்ம எல்லாருமே இடம் பெயர்ந்து தான் இருக்கும், சில காரணங்கள் ஆகலை, மீன் வேலையினால. ஸோ நம்மளுக்கு சம்மர்னு வரும்போது தான் ஓகே குழந்தைங்களுக்கு லீவு, நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு தோணும் இல்லையா. ஸோ அது என்ன கேட்டால் ரொம்ப பசுமையான நினைவு, ஒரு நேரம் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுனா தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க. அடுத்த நேரம் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. பரவாயில்ல, ஓகே. நீங்களும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் கேள்வி என்னன்னு சொல்லிடுறேன். இந்த சம்மர் சீசன் வரும்போது உங்களுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னு தோணும் அப்படிங்கிறது தான் கேள்வி. நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வத்தல் போடுவேன், மாங்காய் மரம் இருக்கும் எங்கள் நாங்கள் வந்து ஊறுகாய் போடுவோம், அப்புறம் வந்துட்டு மாம்பழம் பழுக்கு வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில பேர்லாம் வந்து பெட்ஷீட்டு பெட்டு தலைவாணி எல்லாத்தையும் நாங்கள் போய் வெயிலில் காய வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நீங்களும் என்ன செய்வீங்க அப்படிங்கிறத வந்து என்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா 298-6-0-0-3 மற்றும் 298-5-2-0-5-5-4 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்கே இருந்து?
3: வணஜா.
1: வணஜா மேம், சொல்லுங்க மேம்.
3: இந்த சம்மர் சீசன்ல என்ன பண்ணுவோம்னாக்கா இந்த மாங்காய் ஊறுகாய் போடுங்க மேடம், மாங்காய் ஊறுகாய், அப்புறம் இந்த வத்தல்
1: பாத்தீங்கன்னா
3: அது காலையே எடுத்து வச்சு நான் போட்டி இப்படி இப்படிக்காட்டியும் எங்க வீட்டுல சண்டை நடக்கும் பாருங்க, அதை வந்து மறக்க முடியாது. அது ரெண்டு தான் பண்ணுவேன் ஏன்னா அதுக்கு டைம் இருக்காது முதல்ல.
1: ஆமா, எப்படி இந்த வெயில் நின்னு போடுவாங்க? பட் இருந்தா
3: காலையில தீர்மா போயிடும் மேடம், ஒரு
1: சீக்கிரமா எந்திரிச்சிடும்.
3: 6 மணிக்கு தான்
1: கரெக்ட் கரெக்ட்
3: கரெக்ட். 6 மணிக்கு தான் இதுவா இருக்கும், வெயில் எல்லாம் உட்கார முடியாதுல்ல.
1: ஓகே, சூப்பர் மேம். போட்டீங்களா வத்தெல்லாம் போட்டு முடிச்சிட்டீங்களா? ஓகே, பதில் சொல்லாங்க, கண்டிப்பா போட்டிருப்பாங்க, ஏன்னா காலையில ஏஞ்சி போட்டேன்னு சொன்னாங்க இல்லையா. அடுத்த நேர் வணக்கம். ரெயின்போ வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: இன்னைக்கு
1: என்ன கேள்வி தெரியுமா? இன்னைக்கு வந்துட்டு சம்மர் சீசன் கோடை காலம்னு வரும்போது உங்களுக்கு முதல்ல தோன்ற விஷயம் என்ன, எனக்கு இதெல்லாம் பண்ணணும், சம்மர் வரப்போது இதெல்லாம் நம்ம செஞ்சே ஆகணும்னு முதல்ல உங்களுக்கு தோன்ற விஷயம் என்னங்கிறது தான் கேள்வி. நீங்க எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேரு?
4: செங்கல்பட்டு.
1: சீதாலட்சுமி. சீதாலட்சுமி மேம், சொல்லுங்க மேம்.

0: நாங்கெல்லாம் கிராமத்துல இருக்கும்போதெல்லாம் வடாமத்தெல்லாம் போடுவோம்.
1: இப்போ
0: இப்போ வந்து இங்கெல்லாம் ஒன்றும் இது பண்ண முடியல. எல்லாம் போன பார்த்து பார்த்து என் பேத்தியெல்லாம் வாங்கிட்டு இருக்கு. எல்லாம் நான் வந்து அரிசி இப்பெல்லாம் போடுவேன். எப்படின்னாக்கா அந்த அரிசி நல்லா வறுத்துட்டு நல்லா மிஷினில் கொடுத்து அரைச்சில் வந்துட்டு அதை நல்லா இட்லி மாதிரி ஊற்றி அதுக்கப்புறம் அதை வேக வச்சு
1: அதை நீங்கள் மாடியில் போயிட்டு காயப்போடுவீங்க. இப்போ அது காயப்படுறதுக்கு இடம் இருக்கா மேம்?
0: இங்கே கொஞ்சம் காயப்போட இடம் இருக்கு.
1: அப்போ நீங்கள் இது ஒன்று இந்த அப்பளம் மட்டும்தான் நீங்கள் இந்த டைம் உங்களால் செய்ய முடியுது இல்லையா?
0: ஆமாம்.
1: ஓகே, வேற ஏதாவது மேம் ஏதோ வெளியில் போகிறது நம்ம ஊருக்கு போகிறது அந்த மாதிரிலாம் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. அருண்ராஜா காமராஜ் அவர்களோட குரல்ல அவர்களோட அருண்ராஜா காமராஜ் அவர்களோட வரிகள்ல சந்தோஷ் நாராயணன் அவரோட இசையில கபாலி திரைப்படத்துலேருந்து நெருப்பிடா சாங் வந்துகிட்டே இருக்குது. இந்த பாடல் வந்து இப்போ இருக்க வெயிலுக்கு ஆப்டாக சூட் ஆகும். அப்படி தான் இருக்குது வெயில். ஸோ இந்த பாடலை கேட்டுட்டு வாங்க.

0: 8.14 இங்கே எல்லாமே சமதோலு.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: ಹಾಯ್ ಸ್ನೇಹಿತರಿಯೇ, நேரம் 12:34 நிமிடமாகிட்டிருக்க ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். இன்றைக்கான கேள்வி வந்து, சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகும்போதே முதல்ல உங்களுக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மாரி செல்வம், கடையநல்லூர்.
0: மாரி செல்வம் சார், எப்படி இருக்கீங்க?
1: நான்
0: ரொம்ப நல்லா இருக்கேன். ஓ, இது வந்து ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி, பெண்களுக்கான நிகழ்ச்சி. ஆண்கள் நன்றி, நானும் வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதாவது ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி அப்படிங்கிறது வந்து பெண்களுக்காக பிரத்யேகமான நிகழ்ச்சி. இந்த ஒரு மணி நேரம், இந்த ஒரு மணி நேரத்தை விட்டுட்டு நீங்கள் வேற எந்த டைம் வேணால் கால் பண்ணுங்களேன், கண்டிப்பாக பிக் பண்ணுவோம் நாங்கள். ஓகே, ஸோ இன்னைக்கான கேள்வி வந்து நான் திருப்பியும் சொல்கிறேன். வந்து சம்மர் சீசனில் ஆரம்பிக்கும் போதே அடுத்த மாதம் சம்மர், இதெல்லாம் நம்ம பண்ணியே ஆகணும், ரெடி பண்ணி வைக்கிறோம் நம்ம அப்படின்னு வந்து யோசிக்கிற விஷயத்தை தான் நான் கேட்டிருக்கேன். நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு முன்னாடியே ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க, அதாவது இந்த பெட்டு, தலைவாணி, இது எல்லாமே வந்து இந்த வெயிலில் காய வச்சாதான், ஏன்னா நம்ம அதை தண்ணியெலாம் ஊற்றி அதை வந்து காயெல்லாம் வைக்க முடியாது. ஸோ அதை வெயிலில் வச்சாலே சாலை சிறந்தது இல்லையா, அந்த மாதிரி செய்வேன். வத்தெல்லாம் போட மாட்டேன் நான், அது அம்மா போட்டுப்பாங்க. ஒரு நிமிஷம், அடுத்த நேரில் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. ஓ, கட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதே மாதிரி நான் இந்த சம்மரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு யோசித்த விஷயம் என்ன அப்படின்னா, சன்ஸ்க்ரீன் ஜாக்கெட் வாங்கணும் தான். ஏன்னா ஒரு ஒரு வருஷமும் வெயில் அதிகமாக ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால் நான் ஃபஸ்ட்டு யோசித்த விஷயம், சன்ஸ்க்ரீன் ஜாக்கெட் வாங்கிக்கிறோம் நம்ம. இந்த 12:00 to 3:00 வெளியிலே போகக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான். ஆனால் எனக்கு வேலையே அந்த நேரத்தில் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்மளால் அது ஒன்றும் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி தண்ணி நிறைய எடுத்துக்கணும், ஒரு பானை வாங்கி வச்சுக்கணும். எங்கேயா இருந்தாலும் நம்ம வந்து பாட்டில் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் இந்த மண்பானையில் செஞ்ச பாட்டிலாக இருந்தால் கண்டிப்பாக நான் உடச்சிடுவேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டீலில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து நான் அந்த ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன். அதே மாதிரி காட்டன் ட்ரெஸ் வாங்கிக்கணும். எங்கே போனாலும் ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் காட்டன் ட்ரெஸ் வந்து உடம்போடு இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகும் அப்படின்ற மாதிரி. அதே வாக்கிங் போகிற பழக்கம் இருக்கிறதுனால என்னென்னா, ஏர்லி மார்னிங்னா 5:30 வெயில் வந்துடுது, அதுவும் பயங்கரமாக வெயில் அடிக்குது. அதனால் அதுக்கு முன்னாடியே போயிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு, அப்புறம் முக்கியமாக ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க, படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம், அப்புறம் வந்துட்டு கர்டன்ஸ் எல்லாம் வந்து தண்ணியில் நினச்சி காய வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஏசி வந்து அவ்வளோக்கா ஒத்துக்காது, அதனால் தண்ணியை

ஃபுல்லாக கூட்டிகிட்டு தெளிச்சிருவேன். தெளித்து ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ கழித்து தான் படுக்கிறது. இவ்வளோ நாள் இதை தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஆனால் என்னென்னா, கடந்த கிட்டத்தட்ட ஒரு வாரமோ ஒன்றரை வாரமாக எனக்கு ரொம்ப வெயிலடிக்கிற மாதிரி இருக்குது. சில பேர்லாம் யோசிப்பீங்க, ஏம்மா ஒன்றரை வாரத்துக்கு முன்னாடி நீ எங்கே இருந்தேன், இந்த ஊரில் தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதே ஊரில் தான் இருந்தேன், ஆனால் கொஞ்சம் ரூம்குள்ளே வேலை பார்த்ததுனால என்னவோ எனக்கு தெரியல. இப்போ தான் கொஞ்சம் வெளியில் அந்த டைமில் அன்டைமில் வெளியில் வர மாதிரி இருக்கிறதுனால இன்னும் வெயில் இந்த போல் பழக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனாலும் சில்லுன்னு வாங்கி குடிப்போமா? நோ, நான் சூடாக வந்து எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி டீ குடிக்கிறது இல்லைனா சுடுத்தண்ணி குடிக்கிறது தான். ஏன்னா வெளியில் வரும்போது வெயிலுக்கு சில்லுன்னு குடித்தா என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் சளி பிடிக்கும், உடம்பு ஏற்றுக்காது. நிறைய பேத்துக்கு அதை ஒத்துக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் நான் பொதுவாக எல்லாத்துலேயுமே கவனித்த என்னதுன்னா, சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே இப்போ பர்டிகுலராக ஒரு பிராண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட ஒரு கூலிங்கான அந்த ஒரு தண்ணியை வந்து ஒரு 200% இல்லை 200 இல்லை ஒரு 200 ml அதிகமாக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்தளோட விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் அதை வாங்கி எல்லோரும் குடிச்சிட்ருந்தாங்க. எனக்கு பார்க்கும்போது நீ அதை வாங்கி குடிக்கிறதுக்கு ஒரு இளநீ வாங்கி குடிக்கலாம்ல அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. ஆனால் அது அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி குடிக்கிறாங்க. ஆனால் அதோடய விளைவு அப்படிங்கிறது வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல. ஸோ அதே மாதிரி இப்போலாம் நொங்கு வந்து விலை என்ன தெரியுமா அப்படின்றாங்க. எல்லாமே விலை குடி போகிறப்ப நொங்கோட விலை குடி போகக்கூடாதான், அதுவும் நல்லது தானே. நேரம் கிடைக்கிறப்போ சாப்பிட்ணுன்னு தோன்றப்பெல்லாம் நொங்கு, இளநீ, முக்கியமாக பானை யூஸ் பண்ணிக்கிறது, பானையில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஹேபிட்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக மாம்பழ சீசன், ஒரு டாக்டர் என்னோடய டாக்டர் தெரிஞ்சவங்க ஒருத்தங்க சொன்னாங்க என்ன அப்படின்னா, சீசன் ஃப்ரூட்ஸை சீசனில் சாப்பிடுங்க. சீசன் ஃப்ரூட்ஸை சீசனில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணாது, உங்கள் டாக்டர் கன்சல்டேஷனோட அப்படின்னு சொல்லும்போது. மாம்பழத்தை மாம்பழ சீசனில் தான் சாப்பிட முடியும். இன்னொன்று, நான் வந்து சம்மர் வரப்போகுதுன்னு எக்ஸைட் ஆகிறத விட ஜூன் மாதம் வரப்போகுதுன்னு ரொம்ப எக்ஸைட் ஆவேன். ஏன்னா பர்டிகுலராக எனக்கு வந்து இந்த லிச்சி பழம் ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கே லிச்சி வச்சுருக்காங்கன்னு தேடிட்டே வருவேன். அது கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும், ஏன்னா அது ஒரு மாதம்தான் வச்சே இருப்பாங்க. அதனால் நான் வந்து என்கிட்ட இருக்க எப்போல்லாம் பார்க்குறேனோ நல்லாயிருக்குன்னு தெரியுதோ அப்போலாம் நான் வாங்கிடுவேன். ஸோ நான் ஒரு ஒரு வருஷமும் எந்த மாதத்துக்காக வெயிட் பண்ணுவேன்னு கேட்டேன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக வந்து ஜூன் மாதத்துக்கு தான் அதிகமாக வெயிட் பண்ணுவேன் அந்த லிச்சிக்காக. இப்போது 15 மாதம் தேதியிலே, மீன் பாதி மாதத்துலேருந்தே அது வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கான பிஜேபி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். எல்லை நிர்வாகம் தொடர்பான பணிக்குழு கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக இந்தியாவும் சீனாவும் அறிவித்துள்ளன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சிக்கிம் மாநிலம் கேங்டாக்கில் குடியரசுத் தலைவர் விருதினை சிக்கிம் காவல்துறைக்கு வழங்கி அவர் உரையாற்றினார். இணைய குற்றங்களையும் முறைகேடுகளையும் களைவதற்கு ஏதுவாக காவல்துறையினர் தொழில்நுட்ப திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களை சிக்கிம் காவல்துறையினர் பயன்படுத்துவார்கள் என்று தாம் நம்புவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டம் 25,530 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை மேலும் நவீனமயமாக்க இது உதவிடும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு

0: ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார். திரிபுராவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வேளாண் விளைப் பொருட்களுக்கு சர்வதேச அளவில் வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக காதி பொருட்களின் விற்பனை 1,87,000 கோடி ரூபாய் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் காதி பொருட்கள் இந்தியாவின் பெருமையாக உருவெடுத்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கான பிஜேபி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி ஹரியானா மாநில பிஜேபி தலைவராக டாக்டர் அர்ச்சனா குப்தாவும், பஞ்சாப் மாநில பிஜேபி தலைவராக திரு கேவல் சிங் திலானும், திரிபுரா மாநில பிஜேபி தலைவராக திரு அபிஷேக் தெப்ராயும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தில்லி யூனியன் பிரதேச பிஜேபி தலைவராக திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா நியமிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியா சீனா இடையே எல்லை நிர்வாகம் தொடர்பாக அமைக்கப்பட்ட பணிக்குழுவின் கூட்டம் பெய்ஜிங்கில் நடைபெற்றது. இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை இணைச் செயலர் திரு சுஜித் கோஷ் தலைமையிலான குழுவினர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். எல்லையில் அமைதியை பராமரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் திருப்தி அளிப்பதாக உள்ளது என்று பரஸ்பரம் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. எல்லை நிர்வாகம் தொடர்பான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இளநிலை படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வு வரும் 31ஆம் தேதியும் அடுத்த மாதம் 6 மற்றும் 7ஆம் தேதிகளிலும் நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. 31ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்வுக்கான அனுமதிச் சீட்டுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பக்ரீத் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் இந்நாளையொட்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் நாகூர் தர்கா உலக புகழ்பெற்றதாகவும் இஸ்லாமியர்களின் புனித தலமாகவும் விளங்குகிறது. இந்த தர்காவில் இன்று பக்ரீத் பண்டிகையை சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தொழுகை முடிவடைந்ததும் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி தங்கள் அன்பினை பரிமாறிக்கொண்டனர். இப்ராஹிம் நபி இறைவனின் கட்டளைக்கு பணிந்து செயல்பட்டதனை நினைவுபடுத்தும் வகையில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து குர்பானி கொடுக்கும் விதமாக இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டது. புத்தாடைகள் அணிந்து உறவினர்களை சந்தித்து தங்கள் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டனர். நாகூர் தர்காவில் தொழுகை முடிவடைந்ததும் இஸ்லாமியர்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்று குர்பானி தயாரித்து பலருக்கும் தானம் செய்தனர். நாகூர் தர்காவில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் நாகூர் ஆண்டவர் பரம்பரை வழித்தோன்றல் ஷேக் ஹசன் சாஹிப் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதுபோல மாவட்டத்தில் வடகரை, நாகை, திருச்சேரி, ஏனங்குடி உள்ளிட்ட அனைத்து பள்ளி வாசல்களிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா அமைச்சரவை சகாக்களுக்கு இன்று காலை விருந்தளித்தார். பெங்களூருவில் உள்ள முதலமைச்சர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த விருந்து நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சர் பதவியை திரு சித்தராமையா இன்று ராஜினாமா செய்ய உள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் இந்த விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றதாக அவர் மேலும் கூறுகிறார். இருப்பினும் இதுகுறித்த எந்த ஒரு தகவலையும் காங்கிரஸ் கட்சி உறுதி செய்யவில்லை. கட்சி தலைமை எடுக்கும் எந்த முடிவுக்கும் கட்டுப்படுவோம் என்று மாநில அமைச்சர்கள் கூறியுள்ளனர். பங்களாதேஷை ஒட்டிய எல்லைப்பகுதியில் வேலி அமைப்பதற்காக 142 ஏக்கர் நிலத்தை எல்லை பாதுகாப்பு படையிடம் மேற்கு வங்க அரசு ஒப்படைத்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவின்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எல்லைப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த

இது உதவிடும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். பீகாரில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர். 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சமஸ்திபூர் மாவட்டத்திற்குட்பட்ட ஆற்றில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மோசமான வானிலையே இந்த விபத்துக்கு காரணம் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ஹிமாச்சல பிரதேசத்தில் 2ம் கட்ட உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வருகிறது. 1276 பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு நடைபெறும் இந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கியது. முதல் 2 மணி நேரத்தில் 21% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சிக்கிம் மாநிலம் முழுமையான எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கேங்டாக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு முன்னிலையில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இது வரலாற்று சிறப்புமிக்க சாதனையாகும் என்று அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-9, 21-18 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரிக்கோ கஞ்சியை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷயா சென்னும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 21-15, 11-21, 21-18 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் லீ ஜி ஹூய் யாங் போ ஷூன் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் த்ரூ கபிலா டானிஷா கிராஸ்டோ இணை 8-21, 21-17, 21-16 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மாயா டகுச்சி யுட்டா வட்டனாபி இணையை வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செம்ஸ்போர்டில் நடைபெறுகிறது. 3 போட்டிகளை கொண்ட தொடரில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. பெர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்து சமநிலையில் இருந்தன. இதனையடுத்து ஷூட் அவுட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 4 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கான பிஜேபி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். எல்லை நிர்வாகம் தொடர்பான பணிக்குழு கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக இந்தியாவும் சீனாவும் அறிவித்துள்ளன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து மற்றும் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 12:51 ஆகியாச்சு. ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். இன்றைக்கி ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பெண்களுக்காக நான் என்ன கேள்வி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா, சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணும், சம்மர் சீசன் ஒன்று வரப்போகுது அப்படின்னா என்ன பண்ணணும்னு தோணும் அப்படிங்கிறதான் நான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் அவங்களோட பதிலை கொடுத்துட்டே இருந்தாங்க. நீங்களும் உங்களோட பதில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6-00-38 மற்றும் 298-5-2-0-5-5-4. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 0-4-4 போட மறந்துடாதீங்க. நிறைய பேர் அவங்களோட கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி பெட்ஷீட்டு அப்புறம் பெட்டு தலைவாணி இதெல்லாம் வந்து ரொம்ப அத்தியாவசியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அப்பளம் போடுறது இதெல்லாம் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம சம்மரில் செய்யும்போது அது ஒரு வருஷத்துக்கு நம்ம தாக்கு பிடிச்சி வச்சுப்போம். அதுவும் இல்லாமல் சில நேரத்துலலாம் வந்து சம்மர் சீசனில் மழை வருதுன்னு சொல்லுவாங்க பாருங்களேன், அதுதான் இன்னும் சம்மரோட கொடுமையாக இருக்கும்.

என்ன கேட்டான். அது மழை வந்ததுன்னா கொட்டிடணும், அதாவது நல்லா அப்படியே ஜோராக மழை பெய்யணும், இல்லைனா அப்படி பெஞ்சால் மட்டும்தான் அந்த மண்ணு குளிர்ந்து நம்மளுக்கு கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். கொஞ்சமாக பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் பொதுவாக சொல்லுவாங்க எப்படின்னா வந்துட்டு இந்த வந்ததும் வந்தது மழை வந்து நல்லா பெஞ்சிருக்கலாம்ல, இப்போ பாரு கீழே இருக்க அந்த மண்ணில் இருக்க சூட்டையும் கிளப்பி விட்டு போயிடுச்சு, இப்போ இப்போ அப்போ தான் நம்மளுக்கு இன்னும் சூடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மளை பாதுகாப்பாக அப்படி சொல்கிறது, அந்த ஏசியில் இருக்கவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏசியுமே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு விதத்தில் அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னா பில் அதிகமாகும், அந்த ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேத்துக்கு ஒத்துக்கும், நிறைய பேத்துக்கு ஒத்துக்காமல் போகலாம். பட் நம்ம இந்த சம்மர்னு வரும்போது நிறைய பேர் ஏசி வாங்குவாங்க, இல்லை இன்னும் சில பேர் வந்துட்டு சம்மர்னால் நம்ம அந்த ஊருக்கு போகிறோம், நான் இந்த ஊருக்கு போகிறேன், நான் ஊட்டிக்கு போகலான்னு இருக்கேன், மலை பிரதேசத்துக்கு போகிறோன்னு சொல்லி ஒரு ஊரே படையெடுத்து போவாங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து சம்மர் லீவ் வேறு குழந்தைங்களுக்கெல்லாம் விட்டாங்கன்னா நம்ம அங்கே தான் போவோம். சில பேர்லாம் வந்துட்டு நார்த் இந்தியா சைடுலாம் நம்ம தமிழ்நாடே டூர் சுற்றுற மக்கள்லாம் இருக்காங்க. ஆனாலும் என்ன கேட்டால் எனக்கு வந்து அந்த ஒரு இதெல்லாம் விட்டு வீட்லேயே நான் உட்காந்துக்கிறேன், எனக்கு வீட்லேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லைனா வேறு எங்கேயாவது அப்படியே கப்புச்சிப்புன்னு ஒரு இடத்துல நான் வேலை பார்க்குற மாதிரி அந்த மாதிரி இருந்துக்கிறேன், இல்லைனா ஏர்லி மார்னிங் வேலை பார்க்குறேன் இல்லைனா சாயந்தரம் வேலை பார்க்குறேனே அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி. ஆனால் அதெல்லாம் எப்பயுமே செல்லுபடி ஆகாது, எல்லாருக்கும் அது ஒர்க் அவுட் ஆகாதுல்ல. ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, வெளியில் தான் போகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கவசம் கண்டிப்பாக, தலைக்கவசம் இஸ் ஆல்வேஸ் கண்டிப்பாக அதை நம்ம போட்டே ஆகணும். அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம கேர்ள்ஸாக இருந்தால் ஷால் போட்டுக்கிறாங்க, இப்போ அதுவே பசங்களாக இருந்தால் அது ஒரு பேண்ட் மாதிரி ஃபேஸோட கவர் பண்ணி போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதாவது பெண்கள் மட்டும்தான் வந்து ஸ்கின் கேர் பண்ணணுமா அப்படின்லாம் கிடையாது, ஆண்களும் பண்ணிக்கிட்டால் உங்கள் ஸ்கின்னு நல்லாயிருக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் கையை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறது, காலுக்கு ஷூ போட்டுக்கிறது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோன்னா ஈஸியாக டேன் ஆக மாட்டோம். உண்மையாகவே ஒரு 11 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே நம்ம வெளியே போயிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளான நம்மளுக்கே டவுட் ஓரளவுக்கு நம்ம இருப்போம், நேற்று தானே கொஞ்சம் கலராக இருந்தேன் இன்றைக்கி என்ன நான் இப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அப்போ நீங்கள் டெய்லி வந்து ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் போட்டுகிட்டே இருக்க மாதிரி இருக்கும், டெய்லி நான் ஃபேஸ் பேக் போட்டால் நம்ம ஸ்கின் தாங்குமா? தாங்காது. அதனால் எல்லாத்தையுமே கவர் பண்ணிக்கோங்க, நிறைய தண்ணி குடிங்க, ஒரு 2 நாளைக்கு 1 தடவை 3 நாளைக்கு 1 தடவையாவது இளநி குடிங்க, வாரத்துக்கு 1 தடவையாவது நொங்கு வாங்கி சாப்பிடுங்க. அப்புறம் என்ன சொல்லலாம், அப்புறம் இந்த எண்ணெய் பொருட்கள்லாம் வந்து இந்த சம்மர் டைமில் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. குளிர்ச்சியான பொருட்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னா வந்துட்டு நைட்டு சாப்பாடை வச்சுட்டு அதை வந்து தண்ணி ஊற்றி வச்சு காலையில் பழைய சாப்பிட்றது சம்மர் சீசனில் சொல்லும் போதே எப்படி இருக்குது தெரியுமா? இந்த விஷயத்தை கண்டிப்பாக நான் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு வந்துட்டு இந்த சம்மர் ஏன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறேன்னா என் பாடி ஏற்றுக்கவே இல்லை. அதனால் எத்தனை மணிக்கு படுத்தாலும் சரி நான் சாப்பாடு வச்சு அதை குக்கரில் வச்சுட்டு தண்ணி ஊற்றி படுத்து காலையில் வெறும் பழைய சாதம் மட்டும்தான். ஸோ இந்த ஒரு ஹேபிட் வந்து நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது எங்கள் அம்மாச்சி வந்து பண்ணிகிட்ருந்தாங்க, அதை இப்போ தான் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அது பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ரொம்ப நல்லா இருக்கு, என் பாடி வந்து எனக்கு தேங்க்யூ இவ்வளோ நாள் இதை பண்ணாமல் இப்போ பண்ணுறியே அப்படின்னு எனக்கு கேட்குற மாதிரி இருந்தது. ஸ்டில் நம்மளுக்கு இன்னையோட அக்னி நட்சத்திரம் முடிஞ்சாலும் சொல்லுவாங்க, அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியும் 1 வாரத்துக்கு அப்புறமும் வெயில் பயங்கரமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன கேட்டால் அக்னி நட்சத்திரம் முடிஞ்சும் நம்மளுக்கு ஜூன் ஃபுல்லாக வெயில் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த டைமில் நிறைய இடத்துல பெரிய மழை வந்தாலும் நான் எதிர்பார்க்குற அளவுக்கு மழை இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ மழையும் இருக்கும், நிறைய வெயிலும் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்க. ஸோ இதோட ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி முடிஞ்சாச்சு, இதுக்கப்புறம் நான் உங்களை ஒரு 2 காலுக்கு வந்து சந்திக்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம், ஸோ எல்லாமே ஒரு சூப்பரான சாங் கேட்டோம், நம்ம வந்து மஞ்சள் வெயில் அப்படியே கொஞ்சம் மெலோடியாக போயிடுவோம், நம்ம அந்த பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இந்த பாடலை யார் பாடியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹரிஹரன், விஜய் மற்றும் நகுல் அவர்கள் பாடியிருக்காங்க. தாமரையோட வரிகளில் ஹாரி ஜெயராஜோட இசையில் மஞ்சள் வெயில் சாங் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டீங்கன்னா இந்த ரெயின்போ பண்பலை 101.4 இங்கே எல்லாமே சமதோலு.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்பது ஆர்ஜே தமிழ்வழி. ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் அழகான பாடல்களை மட்டுமே நம்ம கேட்டு ரசிக்க போறோம். அதுலயும் 70களில் 80களில் வந்த திரை இசை பாடல்கள் தான் அடுத்தடுத்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட முதல் பாடலா கே ஜே யேசுதாஸோட குரல்ல, வாலியோட வரிகள்ல, இளையராஜா இசையில, சொல்ல துடிக்குது மனசு திரைப்படத்துல இருந்து முதல் பாடல் வர இருக்கு. கேட்டு நேந்திரங்கள், இது ரெயின்போ 101.4, இங்க எல்லாமே சமதுளு.

ரஜினியோட குரலில் வாலியோட வரிகளில் இளையராஜா இசையில் கோபுர வாசலிலே திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 1:12 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கீங்க திரைகாணம் நிகழ்ச்சி தான். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இருவரோட குரலில் வாலியோட வரிகளில் இளையராஜா இசையில் கேட்டினை திறங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும்

0: நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நீங்க 60s கிட்டோ 90s கிட்டோ

0: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இருவரோட வாய்ஸில் ஒரு சூப்பரான பாடலை கேட்டு முடிச்சோம். இந்த பாடலுக்கு இளையராஜா இசையமைச்சிருப்பார். சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து தான் பாடலை கேட்டிருக்கோம். 1:25 ஆயிட்டுருக்கு. திரைகாணம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. அழகழகான பாடல்கள் அடுத்தடுத்து வர இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இருவரோட குரலில், கங்கையமரன் வரிகளில், இளையராஜா இசையில், ஆவாரம்பூ திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் வர இருக்கு. கேட்டிணைந்திருங்கள்.
1: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே,

காமராசனோட வரிகளில், கேஜே ஏசுதாஸ் சித்ரா இருவரோட குரலில், இளையராஜா இசையில், பெரிய வீட்டு பணக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 1:35 ஆயிட்ருக்கு. கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ 91.4 திரைகாணம் நிகழ்ச்சி தான். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கண்ணதாசனோட வரிகளில், இளையராஜா இசையில், கேஜே ஏசுதாஸ் பாடிய பாடல். முள்ளும் மலரும் திரைப்படத்திற்காக வர இருக்கு, கேட்டிணைந்திருங்கள்.

0: வீட்டில் வேற பேட்டரி இல்லை, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பார்க்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நானா உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற?
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

எஸ்பி பாலசுப்ரமணியமோட குரல்ல வைரமுத்து வரிகள்ல இளையராஜா இசையில பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 1:46 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ 91.4 திரைகாணம் தான். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் வாலியோட வரிகள்ல இளையராஜா இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல மௌனராகம் திரைப்படத்திலிருந்து பாடல் வரை இருக்கு. கேட்டிணைந்திருங்கள்.

இளையராஜா எஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடிய பாடல் தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து கேட்டு முடித்திருக்கிறோம். 1:56 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ 91.4 திரைக்கானம் தான். திரைக்கானம் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக சின்னகவுண்டர் திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. இந்த பாடலோட நானும் நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சு கிளம்புறேன். திரும்பவும் வேற ஒரு நாள் சூப்பரான பாடல்களோடு உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்ட இருந்து விடைபெறது ஆர்ஜே தமிழ்வழி. கேட்டினை திருங்கள், இது ரெயின்போ 91.4, இங்கே எல்லாமே சமதுள்ளு.

மண்ணின் குரல் என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாடல்களும் அந்த தேன் தமிழை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்த்த வானொலியும் பிரிக்க முடியாத இரட்டையர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். கிராமத்து வரப்புகளில் விளைந்த இசையை நகரத்து வீதிகளுக்கு கொண்டு வந்ததில் வானொலியின் பங்கு அளப்பரியது.

நாட்டுப்புற பாடல்கள் என்பது ஏட்டு கல்வி அல்ல, அது அனுபவ கல்வி. உழைக்கும் மக்களின் களைப்பை தீர்க்கும் அருமருந்து என்றுதான் சொல்ல வேண்டும். தாலாட்டில் தொடங்கி ஏச்சப்பாட்டு, நடுகை பாட்டு, கும்மி என வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் இசை கலந்திருக்கிறது. அகில இந்திய வானொலியின் கிராமிய கலைகள் மற்றும் வயலும் வாழ்வும் போன்ற நிகழ்ச்சிகள் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஒரு பெரிய மேடையை அமைத்து கொடுத்தன.

0: பொதுமக்கள் பலரும் வானொலி பற்றிய தம் மன கருத்துக்களை பதிவு செய்கின்றனர். செவிமடுப்போமா? முதலில் தோல்பாவை கூத்து கலைஞர் தோவாளை முத்துக்குமார் அவர்கள் பகிரும் கருத்துக்கள்.
1: கன்னியாகுமரி நேயர்களுக்கு நமது வானொலி நிலையத்தின் அனைத்து அதிகாரிகளின் சார்பாகவும் பணிவான முதற்கண் நன்றிகளந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் பல முக்கிய செய்திகளையும் வேளாண்மை செய்திகளையும் உலக அனைத்து செய்திகளையும்

0: பொதுமக்கள் பலரும் வானொலி பற்றிய தம் மன கருத்துக்களை பதிவு செய்கின்றனர். செவிமடுப்போமா? முதலில் தோல்பாவை கூத்து கலைஞர் தோவாளை முத்துக்குமார் அவர்கள் பகிரும் கருத்துக்கள்.
1: கன்னியாகுமரி நேயர்களுக்கு நமது வானொலி நிலையத்தின் அனைத்து அதிகாரிகளின் சார்பாகவும் பணிவான முதற்கண் நன்றிகிழந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் பல முக்கிய செய்திகளையும் வேளாண்மை செய்திகளையும் உலக அனைத்து செய்திகளையும் சமையல் குறிப்புகளும் இது போன்ற பல உன்னதமான ஒரு செய்திகளை தந்தது வானொலி என்பதை யாரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட வானொலி நிலையம் இன்று 90வது வருடம் எட்டுகின்றது. இந்த வெற்றி விழாவை முன்னிட்டு உங்கள் முன்பதாக அகில இந்திய வானொலி நிலையம் நாகர்கோயில் பற்றி ஒரு அருமையான கிராமிய பாடலோடு கலைமாமணி ஆர் முத்துக்குமார் தங்களை சந்திக்கிறேன்.
2: நாட்டுப்புற கலைகள் தந்த நல்ல வானொலி, நாட்டுப்புற கலைகள் தந்த நல்ல வானொலி, நாகரிகத்தின் முன்னோடியாய் வந்த வானொலி, நம்ம நாகரிகத்தின் முன்னோடியாய் வந்த வானொலி, அதுவே நாகர்கோவில் திகழ்கின்ற நம்ம வானொலி, நம்ம நாகர்கோவில் திகழ்கின்ற நம்ம வானொலி. நாட்டு நடப்பு நமக்கு தந்த நல்ல வானொலி, நாட்டு நடப்பு நமக்கு தந்த நல்ல வானொலி, நல்ல பல சினிமா பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நல்ல வானொலி, நாம எல்லோரும் கேட்டு மகிழ்ந்த நல்ல வானொலி, நல்ல பல சினிமா பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நல்ல வானொலி. 400 வருடம் முன்னே தோன்றியதொரு தோல்பாவை கூத்து நமக்கு தந்த வானொலி, 400 வருடம் முன்னே தோன்றியதொரு தோல்பாவை கூத்து நமக்கு தந்த வானொலி, வேளாண்மை செய்தி தந்த நல்ல வானொலி, வேண்டிய மருத்துவங்கள் தந்ததொரு நல்ல வானொலி, நாட்டுப்புற கலைகள் தந்த நல்ல வானொலி, நாட்டுப்புற கலைகள் தந்த நல்ல வானொலி, நாகரிகத்தின் முன்னோடியாக வந்த வானொலி, அதுவே நாகர்கோவில் திகழ்கின்ற நம்ம வானொலி.
1: நலிவுற்ற நிலையில் இன்று தள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த தோல்பாவை கூத்து கலை சுமார் 400-500 வருடங்களுக்கு முன்பதாக இக்கலை நம் நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்காக ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக தோன்றப்பட்ட கலை. நாளையடைவில் தஞ்சாவூர் சரபோஜி மன்னனுடைய காலத்தில் சிவாஜிராவ் அரண்மனையில் ஆஸ்தான வித்வானாக புலவர்களாக கலைஞர்களாக விளங்கிய இந்த கலை நாளடைவில் கிராமம் கிராமமாக சென்று அக்காலத்திலேயே இராமாயணம் என்று சொல்லக்கூடிய மாபெரும் புராண கலையை மக்களிடையே புகுத்தி மிகவும் மதிப்பும் மரியாதையும் வரவேற்பு பெற்ற நல்லதொரு கலை இந்த தோல்பாவை கூத்து கலையாகும். இக்கலையை அந்த காலத்தில் மிகவும் சிரமப்பட்டு மழை வெயில் என்று பாராமல் ஊர் ஊராக சென்று கிராமங்களில் நிகழ்த்தி பல பாராட்டுகளை பெற்ற இந்த கலை இன்று நலிவுற்ற நிலையில் தள்ளப்பட்டு அழிந்து வரும் கலையில் இது ஒரு கலையாக விளங்குகின்றது. மேலும் நாகர்கோயில் வானொலி நிலையத்திலும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்திருக்கின்றார்கள். ஓரிரு சமயங்கள் இந்த நிகழ்ச்சியினை நமது நாகர்கோயில் வானொலி நிலையத்தில் நாங்கள் நிகழ்த்தியிருக்கின்றோம், எங்களுக்கு வாய்ப்பளித்திருக்கின்றார்கள். அதை கேட்ட அனைத்து நேயர்களும் எங்களுக்கு போன் மூலமாக பேசியிருக்கின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல வானொலி நிலையம் இன்று 90வது வருடத்தை எட்டுகின்றது. பல செய்திகளை கேட்டு இன்று மகிழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து நேயர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: அடுத்ததாக வானொலி பற்றிய கருத்துக்களை பகிர்கிறார் விவசாயி சிரமடம் பத்மநாபன் அவர்கள்.
1: விவசாயத்துல இன்னைக்கு எப்படி மழை இருக்குமான்னு கேப்போம். நமக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கு, பாத்தி அடக்கலாம், நடப்படலாம், இதுதான் இருக்கு. எல்லாமே ரேடியேஷன் கேட்டா நம்ம அனுபவம் தெரியும். மேகத்தை பார்ப்போம், விவசாயி வந்து மேகத்தை பார்ப்பான். கொஞ்சம் விஷயம் ரேடியோ மழை இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இது எங்களுக்கு தெரியும். ஆனா ரேடியோ நிகழ்ச்சி வச்சுதான் எல்லாமே இருக்கு சார். ரேடியோல வந்து நியூஸ் கேட்குது, அது வந்து எனக்கு வந்து முக்கியமானது. வந்து நான் விவசாயம் பார்க்கறது டைம் பார்த்து நியூஸ் கேட்கு, மணி ஏழை மக்கள் ஆச்சு, எட்டு ஆச்சு, இதை கணக்கு பண்ணியே போவான். நிகழ்ச்சியில வந்து சூப்பர் இருக்கு. அந்த ரேடியோ 90 சொன்னா ரொம்ப சந்தோஷம். அது இன்னும் பல கோடி மக்களுக்கும் இன்னும் பல நூற்றாண்டு ஓடும். மக்கள் கட்டிட்டு ரேடியோ வந்து வேலைஞ்சிட்டு கட்டிட்டே இருக்கிறான். இப்ப டிவினா டிவினா சேர்லேருந்து உறங்கிட்டே இருக்கிறான். எப்பவும் இல்லை பாக்கிட்ட போட்டுட்டே நான் வேலைஞ்சிட்டு இருக்கேன். நான் கடையில டெய்லர் வேலை, டெய்லர் கடையில நான் போயாச்சுன்னா எப்பவும் வந்தாச்சுன்னு சொல்லுவான். தவிர நான் போனதான் ரேடியோ படம், மற்ற ஆளுக்கு ரேடியோ படத்துக்கு சங்கடப்படுவேன். நான் போய் எப்பவும் வச்சு தீரும் வந்து எல்லாரும் நம்ம காட்டுக்குள்ள இருக்குமே இருக்கும் உலகம் எதுவும் தெரியாது அப்படின்னு எல்லாருக்குமே. நான் வந்தாச்சுன்னா ரேடியோ வளர்த்துனா ஏழு மட்டும் வந்தாச்சுன்னு சொல்லுவான். இருக்கும் சார் முன்னாடி டிவி பார்க்கணும்னா பெரிய பெரிய வீட்டில் போய் பார்க்கும். ரேடியோனா இப்போ எல்லாருக்கும் செல்போன்லேயே வந்தாச்சு. எந்த காட்டுனாலும் கட்டியிருந்தோம் கேட்டுட்டே இருக்கிறான். டிவி இருக்குது வேற, ரேடியோ இருக்கு வேற. ரேடியோ வந்து எல்லாரும் கையில நெய்யுது. எந்த நிகழ்ச்சியும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். காஞ்சி ஜெயந்தி ஒரு பாட்டு உண்டு, தேசிய பாட்டு, அதை கட்ட இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு. அந்த மாதிரியான ஒவ்வொரு நாளும் இந்த ரேடியோ வச்சு நான் என்னோட அனுபவம் வந்து ரேடியோ தான் எனக்கு வழிகாட்டி. இந்த ரேடியோனால நான் நல்ல பேர் வாங்கிதான், நல்ல உலக அனுபவமே எனக்கு இருக்கு சார். எங்க ஊர்ல இது நான் சொல்ல எங்க ஊருக்காரன் சொல்லுவான், அவன்கிட்ட எந்த சந்தேகம் கூட அழிச்சு சொல்லுவான் அப்படின்னு. அவன் நிறைய பேர் என்ன பாராட்டியிருக்கேன். அதுல இந்த எப்பவும் எனக்கு எடுத்த உறவு சொல்லணும்னு சொல்லுவேன். இன்னைக்கு நான் இது எப்பவும் பேசுறதுக்கு இந்த எப்பவும் தான் எனக்கு வழிகாட்டி. நன்றி, வணக்கம் சார்.

வயல்ல நாத்து நடும் போது இடுப்பு வலி தெரியாம இருக்க நடுகை பாட்டு, ஏரி தண்ணிய வயலுக்கு பாய்ச்சும் போது ஏச்ச பாட்டு, உச்சி வெயில்ல களைப்பு தெரியாம இருக்க அறுவடை பாட்டுன்னு மனுஷனோட உழைப்புக்கு கூடவே ஓடி வந்தது நம்ம இசைதான். அப்படிப்பட்ட மண்ணின் பாடல்களை இந்த மின்னணு பெட்டிக்குள்ள அடக்கி பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்த பெருமை நம்ம வானொலிக்கு மட்டும்தாங்க உண்டு.

0: நிறைவாக வானொலி பற்றிய தன் மனக்கருத்துக்களை பகிர்கிறார் விவசாயி நாகர்கோவில் லாலாஜி அவர்கள்.
1: அகில இந்திய வானொலி பணிகள் 90 ஆண்டுகளிலிருந்து நின்று சாதிப்பது நிற்கும் போது பெருமையாக உள்ளது. இது ஒரு இந்திய குடிமகனாக எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருது. இதற்காக இந்திய அரசுக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு 14 வயது இருக்கும்போது 1968 எங்கள் வீட்டில் வானொலி பெட்டி வாங்கினார்கள். அப்போது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதன் அருகில் போய் உட்கார்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்வோம். காலை முதலே பண்பலை நிகழ்ச்சி மூலம் பல்வேறு சுயான நிகழ்ச்சிகளை கேட்க முடிகிறது. அந்த நிகழ்ச்சிகளை கேட்க ஆரம்பித்தாலே அந்த இடத்தை நகர முடியாத அளவுக்கு எங்களை அதில் இன்வால்வ் பண்ண வைத்து விட்டீர்கள். குறிப்பாக குமரி பண்பலை மூலம் பல்வேறு நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்து வருகிறோம். குழந்தைகள், சிறுவர், பெரியவர், பெண்கள் என அனைத்து தரப்பினருக்கும் மகிழ்வாகவும் பிரயோஜனமாக அமையக்கூடிய நிகழ்ச்சிகள் டெய்லி ஒளிபரப்பப்பட்டு வரும். இதை தொகுத்து வளரும் திறமையை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரிய போனேன். எவ்வளவு திறமையாக செயல்பட்டு வானொலிக்கும் பெரிய பெருமை சேர்த்து வருகின்றார்கள். அவர்களுக்கும் பாராட்டு. நான் விவசாயி என்பதனால் உழவர் உணர்ச்சி கேட்பதுண்டு. அதிலும் குறிப்பாக சாமானிய விவசாயிகளை நினைத்து வரவழைத்து அந்த தொகுப்பாளர்கள் அழகாக பேட்டி கண்டு அவருடைய அனுபவங்களையும் பகிரும்போது அது விவசாயிகளுக்கும் நாட்டுக்கும் நல்ல பிரயோஜனமாக அமைந்துள்ளது. இதுக்கு ஒரு பாராட்டு. மேலும் அன்றாட லோக்கல் நிகழ்வுகள், செய்திகள் போன்ற பயனுள்ள பல்வேறு அறிவிப்புகள் டெய்லி வரும். அதற்காக டெய்லி காத்து கொண்டிருப்பேன். 100% நம்ப முடியும். அகில இந்திய வானொலிக்கு மீண்டும் ஒரு பாராட்டை தெரிவித்து இந்த பணி இன்னமும் அநேக ஆண்டுகள் சிறக்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.

மண்ணின் மனம் மாறாத கலை என்று எத்தனையோ கலைகளை குறிப்பிட்டாலும் மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை அவனோடு பயணிக்கும் ஒரே கலை வடிவமாக திகழ்வது நாட்டுப்புற பாடல்கள்தான். பகல் முழுதும் சுட்டெரிக்கும் வெயிலில் ஏற்பூட்டி உழும் உழவனுக்கும் நாற்று நடும் பெண்ணுக்கும் கல்லுடைக்கும் தொழிலாளிக்கும் தங்களின் உடல் வலியை மறக்கடிக்க செய்தது இசைதான். மண்ணில் புதைந்து கிடந்த நாட்டுப்புற பாடல்களுக்கு வான்வெளியில் சிறகுகளை கொடுத்தது வானொலி. அந்த இசையும் இந்த ஊடகமும் இருக்கும் வரை தமிழனின் தனித்துவமான வாழ்வியலும் பாரம்பரியம்

சிற்றூர் வரப்பில் சிதறி கிடந்த இசையை பெட்டிக்குள் சிறைபிடித்து பெருமகிழ்ச்சி தந்தது வானொலி. நாற்று நடும் பெண்ணின் நளினமான பாட்டு நாட்டு மக்கள் யாவருக்கும் நல்விருந்தானது அன்று. தொழில்நுட்ப காட்டில் தொலைந்து போனாலும் வானொலி திருப்புதலில் இன்னமும் வீசுகிறது கிராமத்து மண்வாசம். கேட்டது மண்ணின் மனமும் வானொலியின் இசையும். சித்திரம், அமைப்பு எஸ் நவரத்தினா, படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ். இதமாய் இசையாய்

நேரம் 2:31 ஆகிட்டிருக்க இந்த வேளையில் ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். எஸ், மீண்டும் உங்களோடு இணைந்திருப்பது நான் அஜய் ராஜஸ்ரீ. ஸோ இந்த 30 உங்களுக்காக தூங்க வைக்கிற மாதிரி சூப்பரான பாடல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக ப்ளே பண்ணுறதுக்கு நான் ரெடியாகிடுச்சு. கேட்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? நிகழ்ச்சியில் முதல் பாடல் ஒழிக்க இருக்க பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோ மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் பாடிய பாடல். காளிதாசனோட வரிகளில், தேவாவோட இசையில், அதிகாலை சுபவேளை படத்தில் இருந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டீங்க நேரங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதூளு.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

நேரம் 2:38 ஆகிட்டு இருக்க இந்த வேளையில் ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இதயத்தை திருடாதே திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் பலர் பாடிய பாடல். வாலியோட வரிகளில் இளையராஜாவோட இசையில் இந்த பாடல் உங்களுக்காக. இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 2:43 ஆகிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் பாடிய பாடல், கங்கை அமரன் அவர்களோட வரிகளில், இளையராஜாவோட இசையில், கரகாட்டன் திரைப்படத்தில் இருந்து மாங்குயிலே பூங்குயிலே பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டிணைந்திருங்கள்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 2:48 ஆகிட்டுருக்கு. இந்த வேலையில் ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறோம். ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக என்ன இருக்குது அப்படின்னா, பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடல். எஸ்பி பாலசுப்ரம் மற்றும் சித்ரா அவர்கள் சேர்ந்து பாடிய பாடல் இது. வரதராஜனோட வரிகளில் இளையராஜாவோட இசையில் இந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு நினைந்திருங்கள்.

0: 101.4 இங்கு எல்லாமே சமதூளு.
1: ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே காஞ்சு போச்சுடா.
2: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது.
2: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்ப வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க.
1: அப்போதான்
2: உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: நேரம் 2:55, ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக கேட்க இருக்க பாடல் பி சுஷிலா அவர்களோட குரலில், மு மேத்தா அவர்களோட வரிகளில், இளையராஜாவோட இசையில், ஏன் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் திரைப்படத்தில் அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் தேவையான அளவுக்கு உணவு தானியங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தொழில் புரிவதற்கு உகந்த சூழ்நிலையை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழகத்தில் புதிய தொழில் தொடங்க 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். தாவேக ஆட்சியில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்று புகார் அளித்த இளைஞரை மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அவமானப்படுத்தியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. தாவேக அரசின் நிர்வாக தோல்வியால் அரசு மருத்துவமனைகளின் செயல்பாடுகள் அதிருப்தி அளிக்கும் வகையில் உள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிவி சிந்து மற்றும் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பெர்த்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. மல்தோவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 1வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று கெம்ஸ்போரில் நடைபெறுகிறது. 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி இன்று ஹாங்காங்கில் தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் வி டி அரசு அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
1: டாக்டர், சர்ஜரி அதாவது அறுவை சிகிச்சை அப்படின்னா என்ன?
2: மனிதருக்கு ஏற்படும் பல்வேறு நோய்களுக்கு பல்வேறு முறையான சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. பெருவாரியான நோய்களுக்கு நாம் மருந்து மாத்திரைகளோ உடற்பயிற்சி மற்றும் பிசியோதெரப்பி மற்றும் உணவு பழக்க வழக்கங்களால் சிகிச்சை அளித்து வருகிறோம். ஒரு சில சமயங்களில் ஒரு சில வியாதிகளுக்கு அறுவை சிகிச்சை என்பது ஒரு தீர்மானமான சிகிச்சையாக இருக்கக்கூடும். அது நோயின் தன்மையை பொறுத்தே அவர்களுக்கு பொதுவான சிகிச்சை தேவைப்படுகிறதா அல்லது அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறதா என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும்.
1: டாக்டர், சர்ஜரி அதாவது அறுவை சிகிச்சை ஏன் தேவைப்படுது?
2: உடலில் ஏற்படும் வியாதிகளில் பெருவாரியான வியாதிகள் உடலின் இயங்குத்தன்மையை பாதிக்கிறது. பிசியாலஜின்னு சொல்றோம், உடலின் இயங்குத்தன்மையை பாதிக்கிறது. அதனால் ஒரு சில வேதி மாற்றங்கள் ஏற்படுகிறது. ரத்தத்திலோ சிறுநீரில் உடம்பில் உள்ள பாடி ஃப்ளூயிட்ஸ்னு சொல்றோம், அதிலெல்லாம் சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. அது வந்து வியாதியாகவும் வியாதியினுடைய பரிமாணமாகவும் அது தெரிவிக்கிறது. இவ்வாறாக ஏற்படக்கூடிய இயங்குத்தன்மையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நம்மால் மருந்து மாத்திரைகளால் குணம் செய்ய முடியும். உடலில் ஏற்படும் வியாதிகளில் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச், ஒருவனுடைய ஒரு உடல் உறுப்பில் ஏற்படக்கூடிய கட்டிகளினாலோ இல்லை வியாதிகளினாலேயோ ஏற்படக்கூடிய உருவத்தில் மாற்றம் ஏற்பட்டு ஏற்படக்கூடிய கட்டிகளை மருந்து மாத்திரைகளால் குணம் செய்வது கடினம். அவ்வாறு ஏற்படக்கூடிய நம்ம ஸ்ட்ரக்சர் அனாட்டமின்றோம், ஸ்ட்ரக்சரல் அனாட்டமிக்கல் சேஞ்ச், அந்த மாதிரியான வியாதிகளுக்கு நாம் அறுவை சிகிச்சையை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஒரு சில சமயங்களில் உடலில் தேவையில்லாத சீழ் மற்றும் ரத்தம் மற்றும் நீர் சேரும்போது அதையும் அகற்றுவதற்கு அறுவை சிகிச்சை முறை தேவைப்படுகிறது.
1: டாக்டர், நம்ம உடலில் வர பிரச்சனைய சர்ஜரி இல்லாம சால்வ் பண்ண முடியாதா?
2: எல்லா விதமான நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை தேவைப்படுவதில்லை. பெருவாரியான நோய்களுக்கு மருந்து மாத்திரையோ ஓய்வோ இல்லை உணவு முறை மாற்றங்களோ தேவையான விளைவுகளை நல்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் ஒரு சில நேரங்களில், உதாரணமாக ஒரு இறைப்பையிலோ இல்லை கணையத்திலோ இல்லை தைராய்டு சுரப்பிலோ இல்லை மூளையிலோ கட்டிகள் ஏற்படும் போதோ இல்லை சீடு சேரும் போதோ அதை மருந்து மாத்திரைகளால் குணம் செய்ய இயலாது. அவ்வாறு ஏற்படக்கூடிய உபாதைகளுக்கு நோய்களுக்கு நாம் அறுவை சிகிச்சை ஒன்றே வழியாக இருக்கிறது. ஒரு சில வியாதிகள் மட்டுமே அறுவை சிகிச்சை, பெருவாரான வியாதிகள் மருந்து மாத்திரைகளை கட்டுப்படுத்தக்கூடியவை. அறுவை சிகிச்சையால் செய்யக்கூடிய வியாதிகளை மருந்து மாத்திரை கட்டுப்படுத்துவது இயலாது.
1: டாக்டர், சர்ஜரி அதாவது அறுவை சிகிச்சை இதுல என்னென்ன வகையெல்லாம் இருக்கு?
2: அறுவை சிகிச்சை புராதன காலத்திலிருந்து அறுவை சிகிச்சை, பல நூற்றாண்டுகளாக அறுவை சிகிச்சை இருந்து வருகிறது. பொதுவாக ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு மேலாக அறுவை சிகிச்சை நாம் உபயோகிக்கும் முறை, தற்போதும் உபயோகித்து வரும் முறை திறந்த வழி அறுவை சிகிச்சை. எந்த உடல் உறுப்பில் வியாதி ஏற்பட்டிருக்கிறதோ அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமோ அதை அதற்காக நம்மளுடைய முன்னோர்களால் நேர்த்தியாக அமைக்கப்பட்ட இன்சிஷன் சொல்லக்கூடிய வெட்டுக்களின் வழியாக உடலின் அமைப்பை பொறுத்து ஏற்படுத்திக்கொண்ட அந்த உறுப்புகளை அணுகி அதற்காக அறுவை சிகிச்சை செய்து அந்த உறுப்புகளை முழுவதுமாக அகற்றுவதோ பகுதியாக அகற்றுவதோ அதில் ஏற்படக்கூடிய சீழ் மற்றும் நீரில் இரத்தத்தை அகற்றுவதோ போன்ற சிகிச்சைகளை செய்ய முடியும். ரொம்ப 200-300 ஆண்டுகளுக்கு முன்னால் பிரசவத்தின் போது பெண்களால் பிரசவிக்க முடியாமல் இறப்பு ஏற்பட்டது. அதற்காக ஏற்பட்ட மாற்று சிகிச்சை முறை தான் சிசேரியன். சிசேரியன் முறையில் இயற்கையாக ஒரு அறுவை சிகிச்சை செய்து வயிற்றின் கீழ்ப்பகுதி வழியாக குழந்தைகளை நாம் பிரசவிக்கும் போது உயிரிழப்பு, குழந்தையினுடைய பாதிப்போ இல்லை தாய்க்கு பாதிப்போ உயிரிழப்போ ஏற்படாமல் நம்மளால் தடுக்க முடிகிறது. இந்த அறுவை சிகிச்சை காலங்காலமாக சென்றது. நவீன காலத்தில் ஏற்பட்டக்கூடிய பிசிக்ஸ் வளர்ச்சியினால, இயற்பியல் வளர்ச்சியினால, ஆப்டிக்ஸ் அண்ட் டெலஸ்கோப் ஆப்டிக்ஸ் அதில் ஏற்பட்ட மாற்றங்கள் பெரிய அளவில் அறுவை சிகிச்சையில் மாற்றங்கள். நான் ஒரு 40-50 ஆண்டுகளாகும், எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், சற்றேறக்குரிய 40 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பித்தப்பை அகற்று வேண்டும் என்றால் அதை வயிற்றின் மேல் பகுதியில் வலதுபுறத்தில் ஒரு 15 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு வெட்டு ஏற்படுத்தி சர்ஜிக்கல் இன்சிஷன் பித்தப்பையை அணுக வேண்டியிருந்தது. 1980களில் தொடங்கி இப்பொழுதெல்லாம் லேப்ராஸ்கோப்பி எனக்கூடிய நுண்துளை அறுவை சிகிச்சை வாயிலாக நம்மால் பித்தப்பையை அகற்ற முடிகிறது. அவ்வாறு பார்க்கும்பொழுது லேப்ராஸ்கோப்பி, முட்டிகளின் உள்ளே ஏற்படக்கூடிய சிகிச்சைகளுக்கு ஆர்த்ராஸ்கோப்பி, மார்பின் உள்ளே ஏற்படக்கூடிய கட்டிகளை நுரையீரல் மற்றும் மார்பகத்தில் மார்பு கூட்டின் உள்ளே ஏற்படக்கூடிய தொரக்காஸ்கோப்பி, ஈவன் பிரெயின் சர்ஜரிஸ் அண்ட் ஸ்பைன் சர்ஜரிஸ், முதுகெலும்பில் ஏற்படக்கூடிய சர்ஜரிஸ்,

0: இவ்வாறு எல்லாமே வந்து நம்மளை குறைந்த அளவு மினிமலி இன்வேசிவ் சர்ஜரின்னு சொல்லுவோம், குறைந்த அளவே காயங்களை ஏற்படுத்த நம்மளால் சர்வீஸ் செய்ய முடியுது. இப்பொழுதெல்லாம் எண்டாஸ்கோபி பரிஜய எண்டாஸ்கோபி வழியாகவும் கொரோனாஸ்கோபி வழியாகவும் சில பெரிய அளவில் வெட்டு ஏற்படுத்தி ஏற்படக்கூடிய சிகிச்சைகளை மிகவும் சுலபமாக செய்து வருகிறோம். அதற்கெல்லாம் காரணம் நம்முடைய பிசிக்ஸ் இயற்பியல் ஓவரால் அறிவியல் வளர்ச்சியினுடைய பலனை மருத்துவ உலகமும் பெற்று வருகிறது. அதனுடைய சமீப காலமாக நம்மால் சொல்லக்கூடியது ரோபாட்டிக்ஸ், ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை முறை. அது வந்து அப்போது கூடிய அட்வான்ஸ்ட் சிகிச்சை முறை ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை.
1: அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் வி டி அரசு அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.

0: அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் வி டி அரசு அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
1: டாக்டர், எல்லா அறுவை சிகிச்சைக்கும் ஒரே நேரம் தான் எடுக்குமா இல்ல என்ன அறுவை சிகிச்சைக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்?
2: அறுவை சிகிச்சை என்பது எந்த உறுப்பில் நாம் அறுவை சிகிச்சை செய்கிறோம் அதன் நம் அறுவை சிகிச்சை செய்து அகற்ற வேண்டிய பகுதியின் சுற்றியுள்ள என்ன என்ன உறுப்புகள் இருக்கின்றன அவற்றின் முக்கியத்தன்மம், ஒரு சில இடங்களில் ஒரு சில மில்லி மீட்டர் தவறுதல் எடுத்தால் கூட பெரிய அளவு உடம்பில் பின்விளைவுகள் ஏற்படக்கூடும். அதை பொறுத்தே அறுவை சிகிச்சையினுடைய நேரமும் காலமும் வேறுபடுகிறது. சில அறுவை சிகிச்சைகள் 5 முதல் 10 நிமிடமே முடிய அறுவை சிகிச்சைகள் தொடர்ந்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஒரு ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை, லிவர் டிரான்ஸ்பிளான்ட், லங் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட், லங் டிரான்ஸ்பிளான்ட், இந்த மாதிரி நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை பல மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம், 14 மணி நேரம் கூட அறுவை, சில சமயங்களில் கையை முழுதுமாக துண்டாக வெட்டியவர்களுக்கு ஒட்டு அறுப்பை சிகிச்சை நிபுணர்கள் பல மணி நேரம் தொடர்ந்து அறுவை சிகிச்சை செய்து கையை மீண்டும் பொருத்தியிருக்கிறார்கள். அறுவை சிகிச்சையின் தன்மையும் அறுவை சிகிச்சை வேண்டிய இடமும் வியாதியினுடைய அன்றைய நிலையும் எவ்வளவு நேரம் ஏற்படுகிறது என்றதை தீர்மானிக்கிறது.
1: டாக்டர், திறந்த வெளி அறுவை சிகிச்சை அதாவது ஓப்பன் சர்ஜரி, இதுல என்ன நடக்குது?
2: ஓப்பன் சர்ஜரி என்கிற நடைமுறை புராதன முறை. அந்த முறையில் பேஷண்ட் நோயாளிகளுக்கு தேவையான மயக்க மருந்தை செலுத்தி எந்த உறுப்புக்கு அறுவை சிகிச்சை செய்கிறோமோ அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஒரு முன்னராலே அறிவியலால் வகுக்கப்பட்ட மருத்துவ அறிவியலால் வகுக்கப்பட்ட முறையின் வாராக ஒரு இன்சிஷன் இருக்கக்கூடிய ஒரு சர்ஜிக்கல் இன்சிஷன், ஒரு சுத்தமான ஒரு அறுவை அரங்கத்தில் பலருடைய மேற்பார்வையின் கீழ் இன்சிஷன், சர்ஜிக்கல் இன்சிஷன் செய்து அந்த பர்டிகுலர் எந்த உறுப்பை நாம் அறுவை சிகிச்சை அதை அணுகி அதை அகற்றுவதோ இல்லை முழுதுமாக பாதியாக அகற்றுவதோ இல்லை மாற்றங்களை ஏற்படுவதோ நாம் செய்து வருகிறோம். அதுவே திறந்த வழி அறுவை சிகிச்சை.
1: டாக்டர், லேப்ரோஸ்கோபி சர்ஜரி இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன? இப்படின்னா என்ன
2: ஸ்கோப் அப்படின்னாலே நோக்கி பார்க்கறது, லேப்ராஸ்கோபி, டெலஸ்கோப்னா தூரத்தில் இருக்கிறத பார்க்க, லேப்ராஸ்கோபிங்கிறது வயிற்றினுடைய பகுதியை வந்து லேப் என்று அழைக்கிறோம். லேப்ராஸ்கோப் உடல் குழி, அது வந்து பாடியினுடைய வயிற்றின் உள்பக்கத்தில் உள்ள குழியில் பல்வேறு உறுப்புகள் இருக்கின்றன. பட் அந்த உறுப்புகளின் நடுவில் சில ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு, அதுக்கு இயற்கையான இந்த உறுப்புகள்லாம் அசைவு ஏற்படுறதுக்காக ஒரு ஃப்ரீயான ஸ்பேஸ் இருக்கு. அந்த வயிற்றினுள்ள இருக்கக்கூடிய அந்த காலி இடத்தில் நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய சுவாச காற்றான கார்பன் டை ஆக்சைடை ஒரு ஊசி வழியாக செலுத்தி வயிற்றினுடைய அளவை பெரிதாக்கி அதன் மூலமாக நாம் டெலஸ்கோப் பண்ணக்கூடிய தொலைநோக்கியை, பிரத்யேகமாக அறுவை சிகிச்சைக்காக வடிவமைக்கப்பட்ட தொலைநோக்கியை சிறிய 5 மில்லிமீட்டரோ 3 மில்லிமீட்டரோ 10 மில்லிமீட்டரோ ஒரு சின்ன வெட்டின் வழியாக செலுத்தி வயிற்றினுடைய அனைத்து உறுப்புகளையும் மிகவும் தெள்ள தெளிவாக ஒரு பெரிய அளவு டிவி ஸ்கிரீன் அப்படின்னு மானிட்டர்ஸ் திரைகளில் பார்த்து நாம் எந்த உறுப்பில் அறுவை சிகிச்சை செய்கிறோமோ அதற்கேற்றாற்போல் மற்ற சிறு சிறு துளைகள், 5 மில்லிமீட்டர் அளவு துளைகள் வைத்து அதற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ள சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், லேப்ராஸ்கோபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை செலுத்தி அறுவை சிகிச்சை செய்யும் முறையே லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை. இதனுடைய லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை வந்து முதலில் பித்தப்பைக்கும் அப்பண்டிக்ஸ் இருக்கக்கூடிய குடல் வால் குடல் அழற்சிக்கும் லேப்ராஸ்கோபி ஏற்படுத்தப்பட்டு அப்போது பெருவாரியான வயிற்றில் ஏற்படும் உறுப்புகளுக்கும் வியாதிகளுக்கும் லேப்ராஸ்கோபி என்பதுடைய அறுவை சிகிச்சை முறை முதல் முக்கியமான முறையாகவும் மருத்துவர்களாலும் நோயாளிகளாலும் விரும்பப்படக்கூடிய முறையாகவும் மாறி வருகிறது.
1: டாக்டர், ஓபன் சர்ஜரி, லேப்ராஸ்கோபி சர்ஜரி, இது ரெண்டுத்துல எது பெட்டர், எது நல்லது?
2: லேப்ராஸ்கோபி சர்ஜரி என்கிற முறை ஒரு திறந்த வழி அல்ல, ஓப்பன் அறுவை சிகிச்சைக்கு மாற்றான சிகிச்சையாக பெரிய அளவில் உருவெடுத்து வருகிறது. ஒரு நோயாளியை பொறுத்தவரை குறைந்த வலி, குறைந்த காலத்தில் பழையபடி தன்னுடைய வேலைக்கும் இயல்பான தினந்தோறுமான இயல்பான வாழ்க்கைக்கும் வருவதையே விருப்பப்படுகிறது.

செய்கிறார்கள். ஆனால் லெப்ராஸ்கோபி என்கிற அறுவை சிகிச்சை முறையை பயின்று கொள்வதற்கும் பயிற்றுவிப்பதற்கும் ஒரு சில ஆண்டுகள் நமக்கு தேவைப்படுகிறது. ஆனால் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததை விட, 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததை விட அப்பொழுது லெப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சையே பித்தப்பை கர்ப்பப்பை மற்றும் அப்பெண்டிக்ஸ் போன்றவற்றுக்கு ஒரே அறுவை சிகிச்சை முறையாக மாறி வருகிறது. மற்றும் ஹெர்னியா, மிகவும் இந்த வயிற்றில் ஏற்படக்கூடிய கணைய புற்றுநோய்கள், ஈரல் புற்றுநோய்கள், இறைப்பை புற்றுநோய்கள் மற்றும் மலக்குடல் புற்றுநோய்கள் அனைத்திற்கும் லெப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை என்பது ஒரு ஓபன் சர்ஜரிக்கு மாற்றாக வருகிறது. ஆனால் ஒரு சில சமயம் லெப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சையின் போது ஏற்படக்கூடிய ஒரு சில பின்விளைவுகளோ இல்லை பக்க விளைவுகளாலேயோ திறந்தவெளி அறுவை சிகிச்சையை நம்ம மேற்கொண்ட வேண்டி வரலாம். பட் அறிவியல் வளர்ச்சியினாலும் மனிதனுடைய திறமையினுடைய வளர்ச்சியினாலும் இன்னும் சில ஆண்டுகளில் லெப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சையே ஒரே சிகிச்சை முறையாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. லெப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை பேஷண்ட் ஃப்ரெண்ட்லி, டே கேர் சர்ஜரி, வெளிநாடுகள்லாம் நம் நாட்டிலும்

0: மனிதனுடைய திறமையினுடைய வளர்ச்சியினாலும் இன்னும் சில ஆண்டுகளில் லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சையே ஒரே சிகிச்சை முறையாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை பேஷண்ட் ஃப்ரெண்ட்லி, டே கேர் சர்ஜரி. வெளிநாடுகளிலும் நம் நாட்டிலும் தமிழ்நாட்டிலும் சில பெரிய மருத்துவமனைகளில் நோயாளிகள் அன்று காலையே ஏதோ ஒரு ஆபீஸ்க்கு போற மாதிரி வந்து அறுவை சிகிச்சை முடித்து அன்று இரவே வீட்டுக்கு செல்லக்கூடிய அளவுக்கு மாறி வருகிறது. இதற்கெல்லாம் காரணம் அறுவை சிகிச்சை மற்றும் மயக்க மருந்து துறையில் ஏற்பட்டக்கூடிய மாற்றங்கள் மற்றும் நம்முடைய மருத்துவர்களினுடைய திறமையும் நம்முடைய கட்டமைப்பினுடைய வலிமையுமே காரணம்.
1: அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் வி டி அரசு அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
2: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
1: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
2: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
1: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
2: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண்தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
3: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் வி டி அரசு அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
5: டாக்டர், ஒரு சர்ஜரி பிளான் பண்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது?
6: ஒரு அறுவை சிகிச்சையும் அந்த நோயாளிகளுக்கு என்ன வியாதி உள்ளது, இதற்கு எந்த மாதிரியான அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது, எந்த அளவிற்கான அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது, முதலில் வியாதியை உறுதிப்படுத்த வேண்டும். வி ஷுட் கன்ஃபார்ம் த டயக்னோசிஸ். இரண்டாவதாக, வியாதியினுடைய ஸ்டேஜ், நிலை, இந்த வியாதி எந்த நிலையில் உள்ளது. கேன்சர் எடுத்தீங்கன்னா ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, எந்த நிலையில் இருக்கிறது என்பதை அதற்குரிய ஒரு வியாதிக்குமான பரிசோதனைகள் வாயிலாக கண்டறிய வேண்டும். வியாதியை உறுதி செய்து அதற்கான நிலையையும் உறுதி, ஸ்டேஜையும் உறுதி செய்த பிறகு எவ்வாறான அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதை முடிவுக்கொள்ளும். மூன்றாவது, இந்த அறுவை சிகிச்சைக்கு ஏற்ற உடல் நலம் அந்த நோயாளி இருக்கிறதா, அவருக்கு அவருடைய உடல்நிலை அதற்கு தேவையான மயக்க மருந்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் உள்ளாரா, அவருக்காக என்ன பிரத்யேக பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டும், இரத்த பரிசோதனைகள், கதிர்வீச்சு பரிசோதனைகள், ரேடியோலாஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன் என்பதை உறுதி செய்து நோயாளியின் உடல் நிலையையும் நாம் அறிந்து அதன் பின்னர் அறுவை சிகிச்சைக்கான முடிவை எடுக்க வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் கன்ஃபர்மிங் த டயக்னோசிஸ், ப்ரீ ஆபரேட்டிவ் அசஸ்மெண்ட், நோயின் முன் நோயாளியை அசஸ் செய்வது, அண்ட் இன்ட்ரா ஆபரேட்டிவ் காம்ப்ளிகேஷன், அறுவை சிகிச்சையின் போல் எவ்வாறான காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை விளைவுகள், பின் விளைவுகளோ இல்லை தேவையற்ற விளைவுகளோ சந்திக்க நேரிடும் என்பதை உறுதி செய்து அதற்கேற்ற போல் இரத்தம் மற்றும் தேவையான மருந்து வகைகளை தயார் செய்து அறுவை சிகிச்சைக்கு பின் அவரை நாம் எவ்வாறு கவனம் அளிக்க வேண்டும் என்பதையும் முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது.
5: டாக்டர், இப்போ பேஷண்ட் வந்து நம்ம வார்டில் இருந்து சர்ஜரி கொண்டு வரோம், அப்புறம் சர்ஜரி ரூம்ல இருந்து

0: வார்டு கொண்டு போறோம். இதுக்கு நடுவில் என்ன நடக்குது?
1: ஒரு நோயாளியை அவருடைய வியாதியை உறுதி செய்து, அந்த வியாதியின் நிலையை உறுதி செய்து, அவர் இந்த அறுவை சிகிச்சைக்கு ஏற்றவர், இதெல்லாம் ஏற்படும் என்று சொல்லதுக்கப்புறம் அந்த ப்ரீ ஆப்ரேட்டிவ் டீம், அந்த மருத்துவர் மற்றும் செவிலியர், அறுவை சிகிச்சை அரங்கத்தில் உள்ள செவிலியரிடமும் மருத்துவரிடமும் நோயாளியை ஒப்படைப்பார்கள். இந்த நோயாளிக்கு இந்த வியாதி உள்ளது, இதெல்லாம் அளித்துள்ளோம், அவருக்கு இந்த சிகிச்சை முடிவு செய்யப்பட்டுள்ளது, இந்த நோயாளியின் உறவினர்கள் உள்ளனர், அவர்களுக்கு நோயாளிகளுக்கும் நோயின் தன்மையும் அவருக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சையின் தன்மையும் அந்த சிகிச்சைக்கான மாற்றத்தன்மையும் எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய அறுவை சிகிச்சையின் போது ஏற்படக்கூடிய விளைவுகளும் தெளிவாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர்களின் கையொப்ப ஒப்புதல் பெறப்பட்டு அவருக்கு தேவையான மருந்துகள் மற்றும் ரத்தம் மற்றும் அறுவை சிகிச்சைக்கு தேவையான அனைத்தும் தயாராக உள்ளது என்பதை சொல்லி நோயாளியை அறுவை சிகிச்சையில் மருத்துவரிடமும் செவிலிடமும் ஒப்படைப்பார்கள். அதன் பின் மயக்க மருத்துவர், அறுவை சிகிச்சை மருத்துவர் மற்றும் அறுவை சிகிச்சையில் உள்ள செவிலியர் ஆகிய மூன்று பேரும் அதை உறுதி செய்து உடலின் எந்த பகுதியில் அறுவை சிகிச்சை செய்ய போதும் என்பதை மார்க் தி சைட் ஆஃப் சர்ஜரி, சைட் மார்க்கிங் சொல்லுவோம். நான் வலது பக்கம் ஏர்னியா இருக்கலாம், இடது பக்கம் இருக்கலாம், தப்பாக மார்க் பண்ணிட்டா தப்பாக பண்ணுவோம், சைட் மார்க் பண்ணணும், எந்த மார்க் பண்ணியிருக்காங்களான்னு மார்க் பண்ணிட்டு பேஷண்ட்டுக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உங்களுக்கு எல்லாம் WHO சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு சர்ஜிக்கல் சேஃப்டி செக்லிஸ்ட் என்ற ஒரு பக்க செக்லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மூணு பகுதி இருக்குது. ஒன்று, முதல் பகுதி, அறுவை சிகிச்சைக்கு முன் செவிலியரும் மயக்க மருத்துவரும் அறுவை சிகிச்சை மருத்துவரும் பரிசோதிக்க வேண்டும். இரண்டாவது பகுதி, அறுவை சிகிச்சை ஆரம்பித்த நேரத்திலிருந்து முடியும் நேரம் வரை நடக்கக்கூடிய விஷயங்களை செக் செல்ல. மூன்றாவது பகுதி, அறுவை சிகிச்சை முடிந்த பின்னர் இந்த நோயாளியை எந்த வார்டுக்கு மாற்ற வேண்டும், இவருக்கு என்னென்ன தேவைப்படுகிறது, எந்த விதமான விளைவுகளை நாம் உடனே எதிர்பார்க்கிறோம், அடுத்த ரெண்டு மூன்று நாட்களில் எந்த மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்படுகிறது என்பதை தீர்மானித்து அதற்கேற்றாற்போல் நோயாளியை அதற்குரிய பிரத்யேக வார்டுகளுக்கு மாற்றுவார்கள்.
0: டாக்டர், நம்ம அடிக்கடி இந்த வார்த்தையை கேள்விப்படுறோம், ரோபோட்டிக் சர்ஜரின்ட்டு. இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன? ரோபோட் தான் சர்ஜரி பண்ணுவா? இதுல
1: ரோபோட்டிக் சர்ஜரின்றது ஒரு நவீன அறுவை சிகிச்சை முறை. அந்த ரோபோட்டிக்ஸில் ரோபோ சர்ஜரி பண்ணுறதில்லை, சர்ஜிக்கல் ரோபோ அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது டாவின்சி ரோபோன்னு. அந்த ரோபோவை கன்சோல் எனக்கூடிய ஒரு அமைப்பிலிருந்து இயக்குபவர் ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவர் தான். ரோபோ வந்து ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவரினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அந்த ரோபோ நோயாளியின் அருகில் இருக்கும். அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர் அருகிலுள்ள அறையிலோ அதே அறையிலோ இருப்பார். டெலி சர்ஜரின்னு சொல்கிறோம். இப்போ வந்து இங்கே இருக்கிற ஒரு சர்ஜன் வந்து, ஆந்திராவில் இருந்த ஒரு சர்ஜன் வந்து டெல்லியில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு ரோபோ வழியாக ஆப்ரேட் பண்ணார்ன்றது டெலி சர்ஜரின்றது. அது வந்து ஃபியூச்சரில் ரொட்டீன் ஆகிடலாம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த ரோபோவை இயக்குபோரும் ஒரு சர்ஜன். அந்த சர்ஜன் அந்த அறுவை சிகிச்சை மருத்துவர் டெலஸ்கோப் வழியாக லேப்ராஸ்கோப்பினுடைய ஒரு இன்னொரு பரிமாணம் தான் வந்து ரோபோட்டிக் சர்ஜரி. வித்தியாசமான பரிமாணம் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் மனிதனுடைய கட்டுப்பாட்டில் தான் ஒரு ரோபோ அறுவை சிகிச்சை செய்ய முடியும். ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையில் நிறைய நமக்கு பயன் இருக்குது. அறுவை சிகிச்சை கீஹோல் சர்ஜரியோட துளை அறுவை சிகிச்சை, நோயாளிகளுக்கு வலி மிகவும் குறைவாக இருக்கும், ஏர்லி ரெக்கவரி மிகவும் வேகமாக, அவர்கள் வியாதியிலிருந்து வெளியே வந்துவிடுவார்கள், மிகவும் வேகமாக அவர்கள் வேலைக்கு பழையபடி செய்ய முடியும். ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை என்பது மிகவும் வேகமாக வளர்ந்தக்கூடிய அறுவை சிகிச்சை. இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு அறுவை மருத்துவமனையிலும் எப்படி லேப்ராஸ்கோப் என்கிற முறை வந்ததோ அதே மாதிரி ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை என்பது ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக மாறிவிடும்.
2: அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் VT அரசு அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.

0: அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் வி டி அரசு அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
1: டாக்டர், இப்போ சர்ஜரிக்கு முன்னாடி பேஷண்ட்ஸ் டாக்டர் கிட்ட என்னெல்லாம் ஓப்பனாக சொல்லணும்? சில பேஷண்ட்ஸ் மறைப்பாங்க டாக்டர்ஸ் கிட்ட அவங்களுக்கு இஷ்யூஸ் எல்லாம்.
2: எஸ் ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப ஒரு இதுக்கு இவ்வளோ கேள்வியில் வந்து இது முக்கியமான கேள்வியாக தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள், பேஷண்ட் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இப்போ பேஷண்ட்ஸ் வந்து ஒரு 2-3 அக்கேஷன்ஸில் ஒரு பேஷண்ட்டுக்கு சின்ன சின்னதாக தொலை போட்டு மூளையில் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க கிட்ட வந்து அந்த சர்ஜரி பண்ணதே அவங்க சொல்லவே இல்லை. அவங்க வந்து இன்னொரு மருத்துவர்கிட்ட அமுச்சு விட்டு எங்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு அவங்கக்கிட்ட ஒரு பொது மருத்துவர்கிட்ட இருதய மருத்துவர்கிட்டையும் நீங்கள் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. திரும்பி திரும்பி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆமாம் டாக்டர், 20 வருஷத்துக்கு முன்னாடி கீஹோல் சர்ஜரி மாதிரி பிரெயினில் பண்ணாங்க அப்படின்னா, நீ டாக்டர்கிட்ட சொல்லியா? சொல்லலை. இல்லை டாக்டர், எனக்கு வந்து அந்த டாக்டர் அதெல்லாம் மறந்துருங்க, நீங்கள் இனிமேல் நார்மல் ஆகிட்டீங்க, அதனால் ஒன்றும் அதனால 20 வருஷமாக நல்லா இருக்கேன் டாக்டர். அவங்க வந்து அந்த வியாதியை மறக்க நினைக்கிறாங்க, ஆனால் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணும்போதும் மயக்கம் கொடுக்கும்போதும் முக்கியங்கிறத மறந்துறாங்க. ஒரு சில பேஷண்ட்ஸ் இதயத்தில் அறுவை சிகிச்சை செய்திருக்காங்க, அதை நமக்கு பார்த்தா வெளியில் தழும்பே இல்லாமல் ரத்த குழா வழியாகவே பண்ணியிருப்பாங்க, ஆன்ஜியோ வழியாக. அவங்களும் அதை சொல்லாமல் விட்டுறாங்க. ஸோ முதல்ல உங்களுக்கு ஏதாவது நோய் இருக்கிறதா, ஏதாவது அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா, உங்களுக்கு ஏதாவது ஏற்கனவே மயக்கம் கொடுத்த போது ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா, நீங்கள் ஸ்மோக் பண்ணுவீங்களா, ட்ரிங்க் பண்ணுவீங்களா, வேற ஏதாவது மருந்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரீங்களா? ஒரு சில மாத்திரைகள் வந்து ரத்தத்தை ஒரே வைக்கும் தன்மையை குறைச்சிரும், பிளட் தின்னர்ஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி மருந்துகள்லாம் சாப்பிட்டாங்கன்னா 3-5 நாள் வந்து அந்த மாத்திரையை கட்டாயம் நிறுத்த வேண்டும். ஒரு சில பேஷண்ட்ஸ் ஒரு 15 வருஷம் சாப்பிடும்போது அது வந்து அவங்க வந்து ஒரு உணவு மாதிரியே நினைச்சிக்கிறாங்க, இது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா சொல்லாம விட்டுறாங்க. இல்லைன்னா பெரிய ஆபத்துன்னா நம்ம ஆப்ரேட் பண்ணால் பிளட் வர நிற்கவே நிற்காது, தொடர்ந்து சாய்ட்டாக. அதனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல்நிலை, உண்ணக்கூடிய மருந்துகள், ஏற்கனவே ஏற்பட்ட அறுவை சிகிச்சைகள், அலர்ஜி இருந்தால் முக்கியமாக சொல்லணும். ஒரு சில பேஷண்ட் அலர்ஜி வந்து அவங்களுக்கும் அவங்க குடும்பத்திலேயும் அலர்ஜி இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பேஷண்ட் கட்டாயம் ஒரு மருத்துவர்கிட்ட சொல்லிக்கணும். ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து பிளேட் வச்சிருப்பாங்க காலில், அவங்க வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணால் மெட்டல் பிளேட் உடம்புல இருந்தால் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கேனர் அட்மிட் பண்ணோம், ஸ்கேன் எடுக்க போகிறோம்னா இதெல்லாம் அவங்க டாக்டர்ஸ் கிட்ட சொல்லிடுறது நல்லது. இப்போ இது எல்லாத்துக்குமே செக்லிஸ்ட் இருக்குது, டாக்டர்ஸே அவங்கள ஃபுல்லாக கேட்டுருவாங்க. பட் இவங்களும் ஒரு முக்கியமான ஈவெண்ட்டை, ஒரு சிலர் வந்து மயக்கம் கொடுத்துருப்பாங்க, அது வந்து வெளியே வந்திருக்க மாட்டாங்க 2 நாள் 1 நாள், அதுக்கான காரணம் இருக்குது. ஒரு சிலர் உடம்பு நிலைமை அப்படி இருக்கலாம், அதை அவங்க சொல்லணும், எனக்கு போனதோட மயக்கம் கொடுத்து எனக்கு மயக்கம் தெளியல, ஒரு 6 மணி நேரம் ஆச்சு அப்படின்னா டாக்டர் யோசிப்பாங்க ஏன் அந்த மாதிரி இருந்தது. ஒரு சில நிலைமைகள் இருக்கு, எல்லாத்தையுமே குடும்பமான வரைக்கும் சொல்லிடுறது நல்லது.
1: டாக்டர், இப்ப சில பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சிங்கிளா இருப்பாங்க, பாத்துக்க யாரும் இருக்க மாட்டாங்க, பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, பார்ட்னர்ஸ் இருக்க மாட்டாங்க, அவங்க எப்படி அவங்க பாத்துக்கலாம் சர்ஜரி அப்புறம்?
2: கடினமான சூழல் தான். ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவங்க ஒரு ஃபியூ டேஸ் வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி சேலஞ்சஸ் எங்களுக்கு இருந்திருக்கு. அட்டண்டர்ஸ் வருவாங்க, சர்ஜரிக்கும் போது மட்டும் கையெழுத்து போட்டு கூட இருப்பாங்க, என் பசங்க யூஎஸ்ல இருக்காங்க, வெளில இருக்காங்க, யாரும் இல்லைன்னு அப்புறம் போயிடுவாங்க. யூஸ்வலாக அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எங்களுடைய செவிலியர்கள் மற்றும் எங்களுடைய வார்ட் பாய்ஸ் செவிலிய ஆண் பணியாளர்கள் வழியாக நான் அவங்கள பார்த்துக்க சொல்கிறேன். ஒன்ஸ் அவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பெரிய அளவுக்கு அவங்கள யாரும் ஒருத்தர் பார்த்துக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏதாவது வேணுன்னா எங்களோட ஹாஸ்பிட்டலோட நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, ஏதாவது இருந்தால் நீங்கள் பேசலாம்னு சொல்லி டாக்டர் ரிசப்ஷன் நம்பர் கொடுத்தா அவங்க சந்தேகத்தை வாய்ஸ் கால் இல்லை மீன் வீடியோ காலில் கூட அவங்க அதை தெரியப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி டெக்னாலஜியில் முடியுது. பட் அவங்க அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட் வந்து சீக்கிரமாக வீட்டுக்கு போகாமல் ஒரு சில நாட்கள் மருத்துவமனையில் தங்கி தன்னை தான் பார்த்துக்கொள்ள முடியும் என்ற ஒரு சூழல் வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறது நல்லது.
1: டாக்டர், இப்போ ஒரு பேஷண்ட் வந்து அறுவை சிகிச்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்களுக்கு என்ன மனநல அறிவுரை தருவீங்க?
2: ஜென்ரலாக நம்ம பேஷண்ட் வந்து நம்ம வந்து ஒரு மருத்துவனுடைய கடமை வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலை கொடுக்கறது. இந்த அறுவை சிகிச்சைங்கிறது ஒன்றும் புதுசாக அவங்களுக்கு நாம் பண்ணலை. அதே மாதிரி இந்த அறுவை சிகிச்சை நான் பல பேருக்கு பண்ணியிருக்கேன், பல வருஷமாக பண்ணியிருக்கேன். ஆமாம் சார், அந்த நாம டாக்டர் நீங்கள் அவங்க சொல்லி தான் டாக்டர் வந்திருக்கணுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன இதே ஆங்ஸைட்டி இதே நிலைமையில தான் அவங்க இருந்தாங்க. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நவீன காலத்தில் இந்த மாதிரி அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணுறது ஒன்றும் பெரிய கடினமான காரியங்கள் இல்லை. அதுவும் நம்ம ஒன்றும் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி எல்லாத்தையும் பார்த்து சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு வந்து எதுவுமே நடக்காது, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நீங்கள் ஒன்றுமில்லை அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தி தான் அறுவை சிகிச்சை பண்ணுவோம், உங்களை நம்புங்க. ரெண்டாவது, நீங்கள் படபடப்பாக உங்களுடைய ரத்த அழுத்தமும் சர்க்கரை வியாதி இருந்தால் சர்க்கரையினுடைய அளவும் அதிகமாக்கி உங்களுக்கு அது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால் உங்களுடைய மனத்தை கட்டுப்பாடாக வச்சுக்கிறது தான் நல்லது. ஆனால் இப்போ இருக்கிறதுல ஜனங்கள் பொதுவாகவே வந்து அறுவை சிகிச்சை வந்து ரொம்ப ஈஸியாக

0: அது ஒன்றும் இல்லைன்ற போகும்போது சார் ரொம்ப நம்மளை இன்னும் ஒரு வழி அனுப்பி வைக்கிற மாதிரி தான் அவங்க அப்படி தான் மாறிட்டாங்க. அது நல்ல ஒரு ஒரு நல்ல மாற்றம். அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஒரு சிஸ்டமில் இருக்கிற நம்பகத்தன்மையை காமிக்குது, சிஸ்டமில் இருக்கிற ஃபெய்த்தை காமிக்குது, எல்லாம் நல்லாயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் மேலே இருக்கிற ட்ரஸ்ட். புதுசாக ஒருத்தர் முதல் முதல்ல பார்க்குறாங்கன்னா இருக்கிறத விட ஏற்கனவே அவங்க பழகின ஒருத்தர்கிட்ட போகும்போது இன்னும் கொஞ்சம் அந்த அவங்களுடைய நம்பகத்தன்மை அதிகமாக இருக்குது அவங்களுக்கு. அது அதுதான் டிசைட் பண்ணுது. நம்ம ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும், நீங்கள் நல்லா ஆயிடுவீங்க, சரியாயிடுவீங்க, யூல் பிகம், இந்த மாதிரி இருந்தவங்க நல்லா ஆயிட்டாங்கன்னு ஒரு ஒரு இன்சிடென்ட்ஸ், ஒரு பேஷண்ட் நேமை கோட் பண்ணாமல் ஒரு சினாரியோவை சொல்லி பண்ண சொல்லி காமிக்கிறதுலாம் வந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியாக கொடுக்கும். இதெல்லாம் விட யூடியூப் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு தேவையான எல்லாமே ஈஸியாக இருக்குது. அந்த எக்ஸாம்பிள்ஸும் அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம்.
1: டாக்டர், இப்போ சில பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சர்ஜரி முடிச்சு கை கால் நகர்த்த முடியாது, முன்ன மாதிரி ஒரு பெட்லேயே இருப்பாங்க, இல்லை ஒரு நடமாட்டம் இல்லாமல் இருப்பாங்க, அதனால அவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் வரும்ல, அதை எப்படி சமாளிக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க?
0: அவங்க சொன்ன மாதிரி ஏர்லி மொபிலைசேஷன், பேஷண்ட்டை வந்து அவங்களால இயற்கையாக நடக்க முடியாத சூழல் இருந்தால் கூட சப்போர்ட்டாக அவங்கள மொபிலைஸ் பண்ணணும். மனிதன் எழுந்து நடக்க ஆரம்பித்தாலே பாதி பிரச்சனை ஆக்சுவலாக குறைஞ்சிரும், மனதளவுலையும் சரி உடலளவுலையும் சரி. படுத்திருந்தால் தான் சிட்டிங் இஸ் டெத்துன்னு சொல்கிற மாதிரி உட்கார்ந்துருந்தாலே இறப்புக்கு நிகர்ன்றாங்க. அந்த மாதிரி அது மாதிரி பேஷண்ட் மொபிலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். சைக்கலாஜிக்கலாக ஒருத்தர் நடக்க ஆரம்பித்தாலே தன்னம்பிக்கை அதிகமாக வந்துடும். சப்போஸ் ஆரம்பத்தில் அவங்களால முடியலைன்னா ஒரு பெட் ரிட்டனாக இருக்காங்கன்னா அந்த ஃபியூ டேஸ்க்கு ஒரு நாம வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை வந்து இயன்முறை மருத்துவரை வச்சு அவங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் பண்ணி, கை கால் எக்ஸசைஸ் பண்ணி, ஒரு ஆக்டிவ் எக்ஸசைஸ், பாசிவ் எக்ஸசைஸ், அவங்கள அசைக்க சொல்லணும், நம்ம அசைச்சு விடணும், சதைகளுடைய டோனையும் வலுவையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணால் அவங்களால விழுந்து நடந்த உடனே ஃபாஸ்ட்டாக அவங்களால ரெக்கவரி ஆக முடியும்.
2: அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் வி டி அரசு அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.

0: அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் வி டி அரசு அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
1: டாக்டர், இப்போ அறுவை சிகிச்சையில என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும், எப்படி நம்ம பேஷண்ட்ஸ் தயாரா இருக்கலாம்?
2: பொதுவாக அறுவை சிகிச்சையில் நம்ம சொல்றது வந்து வூண்ட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன், அந்த காயம் ஏற்படுத்தினாலே அந்த காயத்தில் ரத்தம் கசிஞ்ச ரத்தம் சேரலாம், நீர் சேரலாம், இல்லை காயத்தில் இன்ஃபெக்ஷன் வந்து பஸ்ஸு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை தழும்பு அசிங்கமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வூண்ட் பிரேக் டவுன், வூண்ட் பிரேக், இது எல்லாமே வந்து ஒரு ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் எலக்டிவ் அறுவை சிகிச்சைனா பிளான்டு சர்ஜரியில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. எப்போ நடக்கலான்னா பேஷண்ட்டோட உடல்நிலை மோசமாக இருக்குது, சுகர் நல்ல கட்டுப்பாட்டில் இல்லை, சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லை, பேஷண்ட்டோட ஓவரால் ஹெல்த் நியூட்ரிஷனலாக பேஷண்ட் ரொம்ப வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க, ப்ரோட்டீன் ரொம்ப கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் இருக்குது, லிவர் ஃபெயிலியர் இருக்குது, ரத்தம் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரிலாம் இருந்து நம்ம வேறு வழி இல்லாமல் ரொம்ப வேகமாக ஆப்ரேஷன் பண்ண நினச்சா அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பண்ணாலோ இல்லை வேறு வழி இல்லாமல் நம்ம ஒரு அவசரமாக ஒரு பேஷண்ட் அறுவை சிகிச்சை செய்தாலோ அவங்களுக்கு செயற்கையாக நம்மளால் ஒரு எவ்வளோ சீக்கிரம் உணவுகள் கொடுக்க முடியுமா கொடுக்கறது, இல்லை நரம்பு வழியாக கொடுக்கக்கூடிய உணவுகள் செலுத்தி ப்ரோட்டீன்லாம் ஆல்பமின்னு சொல்லிட்டு ஐவியாகவே கொடுக்கலாம், குளுக்கோஸ் கொடுக்கலாம், நியூட்ரிஷன் சொல்லிட்டு நரம்பு வழியாக கொடுக்கலாம், பட் இயற்கையாக வாய் வழியாக சாப்பிட்டு செரிமானம் ஆகிற மெத்தட் தான் ரொம்ப நல்லது. அந்த நிலைமை வர வரைக்கும் நம்ம அவங்களுக்கு நல்ல உணவு நரம்பு மொபிலைசேஷன் கொடுக்கறது வந்து உங்களை சீக்கிரம் ரெக்கவரி பண்ண வைக்கும்.
1: டாக்டர், இப்போ சில பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட டாக்டர் சொல்லியிருப்பாங்க சர்ஜரி பண்ணணும்ட்டு, ஆனால் சில விஷயம் தள்ளி போடுவாங்க, பண்ணாமல் இருப்பாங்க, இதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன?
2: அறுவை சிகிச்சை என்பது ஒரு நாம் கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் ஒரு நோயாளியை அறுவை சிகிச்சைக்காக தயார் செய்து எலக்டிவாக நம்ம ஒரு கரெக்டாக நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணும்போது ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இல்லை பின் விளைவுகள் தேவையில்லாத விளைவுகள் மிக மிக குறைவு. அதே ஒரு எமர்ஜென்சி ஒரு பேஷண்ட்டு மிக வேகமாக பண்ணும்போது உடல்நிலை உயிரை காப்பாற்றுவதற்காக அவர் நம்ம பண்ணும்போது அந்த ரிஸ்க்கை அவங்க ஏற்றுக்க வேண்டியிருக்கு. அதே பேஷண்ட் அதே சர்ஜரி அதை விட கூட காஸ்ட்டும் நேரமும் உபாதையும் செலவாகும். ஸோ ஒரு சில சமயத்தில் பேஷண்ட்டுக்கிட்ட ஒரு டாக்டர் பேசும்போது வியாதியின் தன்மையை பொறுத்து அதை தெளிவுபடுத்திடணும் அவங்கக்கிட்ட, இதெல்லாம் இருக்குது, நீங்கள் சீக்கிரம் பண்ணிக்கிறது நல்லது, இது பண்ணலைன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா உங்களுக்கு ஆபத்து ஏற்படுறதுக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஒரு நாளில் பண்ணோம், ரெண்டு நாளில் பண்ணலாம், இல்லை ரெண்டு மூணு மாதம் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பும்போதே வார்னிங் சைன்ஸ், இல்லை இப்போ பித்தப்பையில் ஒரு கல் இருக்குன்னா வயிற்றுடைய மேல் பக்கத்தில் உங்களுக்கு திடீர்னு வலி வருது, வாந்தி வருது, ஜுரம் வருது, அந்த மாதிரி உடனே வாங்க, ஹெர்னியான ஒரு குடல் இறக்கம் இருக்கிறது பேஷண்ட்டுக்கு படுத்தா உள்ளே போயிடணும், இல்லை அது போல் வலி இருக்குது சார் கொஞ்சம் முன்னெல்லாம் வலி இருக்கா சார் இப்போ வலி இருக்குன்னு சொன்னாங்கன்னா அப்போ காம்ப்ளிகேஷன் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் இந்த மாதிரிலாம் வார்னிங் சைன்ஸ் தான் நீங்கள் சீக்கிரம் வாங்கன்னு நம்ம பேஷண்ட்டுக்கிட்ட அறிவுறுத்தணும். ஜென்ரலாக ஒரு 90% ஆஃப் த பேஷண்ட் வந்து சர்ஜரினா அவங்க பண்ணிக்க ரெடியாக தான் இருக்காங்க. 10-15% ஏதோ ஒரு சூழலுக்காகவோ பயத்தினாலேயோ இல்லை அவங்களுடைய குடும்ப சூழலோ இல்லை பண கஷ்டங்களாலோ தள்ளி போட நினைக்கிறாங்க, இல்லை பல சூழல்கள் இருக்கு, வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்கலாம், இதெல்லாம் வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து காஷன் கொடுத்துடணும், இதெல்லாம் இருந்தாலே உடனே வந்துருங்க, இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சில டாக்டர்ஸ் கிட்ட போய் அவங்க ஆகும்போது இது கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக டாக்டர் சொல்லிடுறாங்க, இப்போ பணத்தில் நீங்கள் அப்புறம் பண்ணுங்க, காம்ப்ளிகேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த பேஷண்ட்ஸ் சார் நாங்கள் டாக்டர் கிட்ட காமிச்சா அவர் இப்போ பண்ண தேவை கொஞ்ச நாள் பொறுத்து பண்ணலாம்னு சொன்னார் சார், அப்பயே பண்ணி தான் வந்திருக்காதான்னு கேட்குறான். அன்னைக்கு அது பேஷண்ட்டுக்கு நல்லதாக தெரியுது சர்ஜரி இப்போ வேணான்னு சொல்கிறது, அந்த டாக்டர் சொன்னது பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அவர் எனக்கு அப்பயே சொல்லியிருக்கலாமே சார் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்றாங்க. கால்குலேட்டட் இப்போ நம்ம பேஷண்ட்டுக்கிட்ட ஒரு டாக்டர் தெரிவிக்கும் போது இது சர்ஜரி தேவை சீக்கிரமாக பண்ணணும் இல்லை உங்கள் லைஃப் டைமில் இது எப்போ வந்தாலும் பண்ணி தான் ஆகணும், கரெக்டான ஒரு சூழலில் பிரச்சனை இல்லாத நேரம் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறது ஒரு நல்ல கம்யூனிகேஷனாக இருக்கணும். ரொம்ப பயமுறுத்தாமல் பேஷண்ட்டுக்கு தன்னம்பிக்கை கொடுத்து அந்த வியாதியினுடைய ஒரு ஆபத்தான பிரச்சனைகளை சொல்லி வச்சா காம்ப்ளிகேஷனை குறைக்கும்.
1: டாக்டர், இப்போ டயபெட்டிஸ் உள்ள பேஷண்ட்ஸ் அறுவை சிகிச்சைக்கு எப்படி தயாராகலாம்?
2: டயபெட்டிஸ் சர்க்கரை நோய் உள்ள பேஷண்ட் வந்து அவங்களுடைய சர்க்கரை கண்ட்ரோல் விஷயம் எல்லாருமே நம்ம பார்க்கறது வந்து ஃபாஸ்டிங் போஸ்ட்பாண்டியன்னு சொல்லுவோம், வெறு வயிற்றுல சர்க்கரை எடுக்கிறோம், சாப்பிட்டு 2 மணி நேரத்தில் சர்க்கரை எடுக்கிறோம், ப்ளஸ் HbA1c சொல்லிட்டு கடந்த 8-10 வாரத்தினுடைய சர்க்கரை நிலையை முதல்ல பரிசோதனை பண்ணுவோம். அதை பரிசோதனை பண்ணால் அவங்களுடைய சர்க்கரையினுடைய கட்டுப்பாட்டு அளவு தெரியும். பொதுவாகவே இவங்க யாராவது ஒரு மருத்துவனுடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க, அதோட இவங்களுக்கு ஏதாவது டார்கெட் ஆர்கன் டேமேஜ்னு சொல்லிட்டு சர்க்கரை நோயால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் கண்கள் ரெட்டினோபதி மாதிரி இருக்கா, இல்லை அவங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு இருந்து உப்பு அளவு எப்படி இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா, இந்த மாதிரி சர்க்கரை நோயினால நியூரோபத்தின்னு ஒன்று இருக்குது, நியூரோபதி

0: இருந்தால் பிபி ரொம்ப குறைஞ்சிரும். உட்காந்து படுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும், எழுந்து உட்காந்து மயக்கம் வரும். இதெல்லாம் வந்து ஒரு டயபெட்டிஸோடு மட்டும் இல்லாமல் எத்தனை ஆண்டுகள் சர்க்கரை நோய் இருக்கிறது, சர்க்கரை வந்து சர்க்கரை அளவு மட்டும் மாறா இருக்கா இல்லை உடம்புல உறுப்புகளை நிறைய பாதிப்பு இருக்கான்னு அசஸ் பண்ணி அவங்கள ஒரு ஓவரால் அசஸ்மெண்ட் பண்ணி எதெல்லாம் நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமோ அதெல்லாம் சரி பண்ணிட்டு சர்க்கரையினுடைய அளவை வெறும் வயிற்றில் 100, 110 100 இருக்கணும், 100 சாப்பிட்டதுக்கு அப்புறம் 140, 150 இந்த ரேஞ்சில் வச்சு அறுவை சிகிச்சை பண்ணுறது அறுவை சிகிச்சைக்கு பின் ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷனை குறைக்கும்.
1: டாக்டர், இப்போ பிபி இருக்கிற பேஷண்ட்ஸ் எப்படி அறுவை சிகிச்சைக்கு தயாராகணும்?
0: பிபி சர்க்கரை வியாதி மாதிரியே தான், ஒரு பிபிங்கிறது ஒரு டார்கெட் பிபின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 120-80 சொல்கிறோம், பட் எல்லாருக்கும் 120-80 இருக்காது, ஒரு 130-90 வரைக்கும் நம்ம ஒத்துக்கலாம் பிபியை. ஸோ அன்கண்ட்ரோல்டு பிபி வந்து இஸ் வெரி டேஞ்சரஸ். இமீடியட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியடில் வந்து ஸ்ட்ரோக் வரலாம், மூளை ஸ்ட்ரோக் வரலாம், ஹார்ட் அட்டாக் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்ட்ரெஸ் ஆஃப் சர்ஜரியில் இன்னும் பிபி ரொம்ப தாறுமாறாக அதிகமாகிடும், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகம். அதனால் ஒரு திடீர் இல்லை ஏற்கனவே இல்லை ஒரு பேஷண்ட் அசஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் பிபி பார்க்குறோம், அவங்க அப்பதான் பாக்குறாங்க 160-100 ஜம்ப் பண்ணி சர்ஜரி உடனே போட. சில நாட்கள் அவர்கள் மருந்துகளுடைய கட்டுப்பாட்டில் வைத்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தி ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி அறுவை சிகிச்சை செய்வதே நல்லது. 140-90 குறைஞ்சபட்சம் இருக்கணும், 120-80 வரலனாலும் வயசு கொஞ்சம் கூட இருந்தாங்கன்னா பிபியினுடைய அளவு கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து அவங்களுடைய குடும்ப மருத்துவருக்கு ரொம்ப கரெக்டா தெரியும், யார்கிட்ட பாக்குறாங்களோ அவங்க கிட்ட. பட் அதிகப்படியான பிபி இருக்கும்போது மிகவும் வேகமாக குறைந்த அறுவை சிகிச்சை செய்தால் கூட அவ்வாறு செய்வதை விட பொறுமையாக ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி அறுவை சிகிச்சை செய்வது நல்லது.
2: அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் வி டி அரசு அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.

0: அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் வி டி அரசு அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
1: டாக்டர், இந்த ரிகவரி டைம், ஒரு சர்ஜரி முடிச்சுட்டு நம்ம நார்மல் வேலையை செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்?
2: ஒரு ஒரு அறுவை சிகிச்சையை பொறுத்தும், அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய உடல் உறுப்பை பொறுத்தும் அறுவை சிகிச்சை பேஷண்ட்டோட ரெக்கவரி டைம் மாறுது. பொதுவாக எலும்புகள் ஏற்படக்கூடிய அறுவை சிகிச்சை, கை கால் தொடை எலும்பு, இடுப்பு எலும்பு, இல்லை ஸ்பைன், இதெல்லாம் சர்ஜரி பண்ணும்போது பேஷண்ட்டோட ரெக்கவரி டைம் வந்து ஒரு போனோட ஹீலிங் டைம் சில வீக்ஸ் டு மந்த்ஸ். ஸோ அது வரைக்கும் அவங்க வந்து என்ன அறுவை சிகிச்சை செய்தாலும் அவர்களால் மிகவும் வேகமாக வேலைக்கு செல்ல இயலாது. ஒரு எலும்புடைய ஆறும் தன்மை சில வாரங்கள் ஆகுது, அதனால் அவங்களால வெயிட் பேர் பண்ணக்கூடாது, வெயிட் ஃபுல்லாக ஊனக்கூடாதுனால லேட் ஆகும். மற்றபடி இப்போ வயிற்றில் செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை, மார்பகத்தில், தொண்டையில் ஏற்படக்கூடிய அறுவை சிகிச்சை, மூளையில் ஏற்பட அறுவை சிகிச்சைகள், கை கால்களில் ஏற்படக்கூடிய, சதைகளில் செய்யக்கூடிய அறுவை சிகிச்சைகள்லாம் பல சில நாட்களிலிருந்து சில வாரங்களிலே அவங்க இயற்கையான வாழ்க்கை முறைக்கும் இயல்பான வாழ்க்கை முறைக்கும் வந்துடுறாங்க. முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி கீஹோல் சர்ஜரி, இந்த லேப்ரோஸ்கோபிக், ரோபாட்டிக், ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரியிலாம் பேஷண்ட்டுக்கான ரெக்கவரி டைம் ஃபாஸ்ட், ஏன்னா வலி கம்மியாக இருக்குது, பெயின் கம்மியாக இருக்குது, இன்சிஷன் பெயினே இல்லை. வூண்ட் காம்ப்ளிகேஷன் சொல்லுவோம், ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வயிற்றில் வெட்டு ஏற்படுத்தினாலோ இல்லை அதனுடைய கிருபி தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. அதே ஒரு துளை அறுவை சிகிச்சையில் இன்ஃபெக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பேஷண்ட்டோட ரெக்கவரி ரொம்ப வேகமாக இருக்குது, மிகவும் வேகமாக. சொன்ன மாதிரி சிலலாம் அடுத்த நாளே வேலைக்கு போகலான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் லேப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சை முறையில் அதெல்லாம் சில இடத்துல நடக்கவும் தான் செய்யுது. அறுவை சிகிச்சை முறையை பொறுத்து, அறுவை சிகிச்சை செய்யப்படக்கூடிய இடத்தை பொறுத்து அவர்களுடைய இயல்பான வாழ்க்கை முறை ரெக்கவரி டைம் மாறுபடுது.
1: டாக்டர், ஒரு சர்ஜரிக்கு முன்னாடி என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது?
2: ஒரு ஒரு எந்த விதமான நோயும் இல்லாத ஒரு நோயாளி, ஒரு சர்க்கரை நோய் இல்லை, ஒரு இரத்த கொதிப்புன்ற ஒரு ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ்லாம் இல்லை அப்படின்ற ஒரு சாதாரண நோயாளிகளுக்கு உடம்புகளோட உணவு கட்டுப்பாடுன்னா பொதுவாக ஒரு 6-8 மணி நேரம் அவங்க எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ஒரு சில மெத்தடில் கிளியர் ஃப்ளூயிட் ஸ்டில் 2 BF 2 hours சொல்கிறாங்க. கிளியர் ஃப்ளூயிட் 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கலாம்னு சொல்கிறாங்க, ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி ஆகிடுவாங்க. கன்வென்ஷனலாக ஜென்ரலாக வந்து நம்ம வந்து 6-8 மணி நேரம் நோயாளிகளை நாம் உணவு உண்ணாமல் இருக்க சொல்கிறோம், 6-8 hours. 2வது மிகவும் கடினம்.

0: மிகவும் அதிகப்படியான எண்ணெய், மசாலா, கொழுப்பு, அதிக நேரம் செரிமானம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இயல்பாக செயல்படக்கூடிய நம்மளோட சாப்பாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இட்லி இல்லை இடியாப்பம் இல்லை தோசை தயிர் சாதம் அந்த மாதிரியான உணவு வகைகள் கொஞ்சம் கடுமையானதாக இருக்காது. பேஷண்ட்டுக்கும் ரெக்கவரியும் பேஷண்ட்டுக்கும் ஈஸியராக இருக்கும். அதாவது ரொம்ப கடுமையான உணவுகள் மற்றும் அமிலத்தன்மையை வயிற்றில் கூட்டும். ஒரு ஒரு பிளாண்டான ஒரு உணவு அமிலத்தன்மையை கொஞ்சம் குறைக்கும். இயற்கையான உணவு, ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் 6-8 மணி நேரம் பட்டிருந்தால் கரெக்டாக இருக்கும். விஷயம் நம்ம காலையில் 6 மணிக்கு ஆப்ரேட் பண்ணுறோன்னா நைட் ஒரு 8-9 சாப்பிட சொல்கிறோம். 10 o'clock கிளியராக 10:30 கிளியர் ஃப்ளூயிட்ஸ் தண்ணி அந்த மாதிரி கிளியர் ஃப்ளூயிட்ஸ் குடிங்கன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் தூங்கிடுவாங்க ஜென்ரலாக. மணிக்கு 6-7 மணிக்கு நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம்னா ஆஸ் யூஷுவல் அவங்க தூக்கத்திலேருந்து எழுந்துக்கிற மாதிரி தான். அதோட அறுவை சிகிச்சை செய்து 4-6 hours நம்ம படிப்படி குடிக்க சொல்லிடுறோம், சாப்பிட சொல்லிடுறோம். அறுவை சிகிச்சையை பொறுத்து அது மாறுது. அப்போ அவங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒரு கடினமாகவே அது இருக்காது.
1: டாக்டர், இப்போது 10 மணி நேரம் அறுவை சிகிச்சை பண்ணும்போது அந்த பேஷண்ட்டுக்கு பசிக்காதா?
0: இல்லை சார், பேஷண்ட்டுக்கு வந்து எல்லா 10 மணி நேரம் அறுவை சிகிச்சை என்பது பொது மயக்க சிகிச்சையாக பண்றோம். அவங்க வந்து பேஷண்ட் வந்து அனஸ்தீசியா அவனுடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. அவர்களுடைய உடம்பு முழுவதும் ஒரு மயக்க மருத்துவரின் மயக்க மருந்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும். அவ்வாறு இருக்கும் வந்து ஒரு கிட்டத்தட்ட அவருடைய மெட்டபாலிசம் ஒரு வளர்ச்சிதை மாற்றம்னா அதுவே ரொம்ப ரொம்ப கம்மியான நிலைமையில் இருக்கும். ஒரு ஒரு மனிதருக்கும் இயற்கையாகவே அவர்கள் உணவு உண்ணாத போது நம்ம லிவர்லேருந்து கிளைக்கோஜன் சொல்கிறோம். அந்த கிளைக்கோஜன் வந்து ஒரு ஆற்றலாக மாறக்கூடிய தன்மை இருக்குது, ஸ்டோர்டு கிளைக்கோஜன் உடம்புல. ரெண்டாவது, அறுவை சிகிச்சைக்கும் போது அவர்களுக்கு தொடர்ச்சியாக ஊசி மூலமாக மருந்துகள் மற்றும் குளுக்கோஸ் செலுத்தப்பட்டு வரும். அதனால் அவர்களுக்கு தேவையான ஒரு ஒரு அதுவும் அவர்கள் இயல்பாக ஒரு ஒரு ரெஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எனர்ஜி ரிக்குயர்மெண்ட்ஸே இல்லை. நம்ம தூங்கும்போது நமக்கு எனர்ஜி ரிக்குயர்மெண்ட்ஸ் இருக்காது. நடக்கும்போதோ ஒரு உடற்பயிற்சி செய்யும்போதோ படிக்கும்போதோ நடக்கும்போது ரெஸ்டில் இருக்கும்போது நம்ம எனர்ஜியும் கம்மி. அதே நேரத்தில் பசிங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது. பொது பல மணி நேரம் செய்யும்போது அறுவை சிகிச்சை செய்யும்போது மயக்க மருந்துக்கு முன்னாடி ஆசிட் சப்ரஷன் சொல்லிட்டு நம்ம ரானிட்டிடின், பேண்டாப்ரோசோல் அந்த மாதிரியான வயிற்றினுடைய அமிலத்தன்மையை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் அளிக்கிறோம். அந்த மருந்துகள் என்ன பண்ணனா வயிற்றில் இருக்கிற அமிலமே சுரக்காத அளவுக்கு பார்த்துக்குது. இதனால் பொதுவாக பசி இருக்காது. சர்ஜரி முடித்த சில மணி நேரங்களில் அவங்களுக்கு பசி வந்துடும். அதனால் அவங்க ரெண்டாவது சில மருந்துகள் கொஞ்சம் குமட்டல் ஏற்படுத்தும், மயக்க மருந்துகள். அதனால் பேஷண்ட்டுக்கு சாப்பிடணுடைய எண்ணமே தோணாது.
1: டாக்டர், இப்போ அறுவை சிகிச்சையை முடித்த பிறகு எப்போ பேஷண்ட் வந்து உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்க?
0: உடற்பயிற்சி பொதுவாக நம்ம வந்து ஒரு எலும்பு மற்றும் முதுகெலும்பு இல்லை எலும்பு துறையை சார்ந்தாத அறுவை சிகிச்சைகளை ஏர்லி ரெக்கவரி அப்படின்னு சொல்கிறோம். யூஸ்வலாக ஒரு சர்ஜரி பண்ணால் ஒரு 4-6 hoursல பேஷண்ட் எழுந்து ஒரு சிறுநீரகம் கழிக்க வேண்டுமென்றால் அவர்களாகவே அவர்களை எழுந்து சென்று முடியும்னா அவங்களே போய் ரெஸ்ட் ரூம் போய் நீங்கள் தான் போகணும்னு சொல்கிறோம். ஸோ தே சீக்கிரமாக அவங்களை நடக்க வைக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த முன்னாடிலாம் பயப்படுவோம், படுத்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம ஒரு அறுவை சிகிச்சை முடிந்ததுக்கப்புறம் அவர்கள் வந்து அறுவை சிகிச்சைக்கு பின் பராமரிப்பு பிரிவில் ஒரு செவிலியரின் பாதுகாப்பு மற்றும் மருத்துவரினுடைய மேற்பார்வையில் இருக்கும்போது நோயாளியே சுயநிலைவு பெற்று விட்டாரா, அவர் தெளிவாக பேசுகிறாரா, அவருடைய இரத்த ஓட்டம், நாடி துடிப்பு மற்றும் ஆக்சிஜனேஷன் கூடிய இரத்தத்தினுடைய ஆக்சிஜன் அளவு சிறப்பாக இருக்கா எல்லாத்தையும் அவர் அதுக்கெல்லாம் ஸ்கோரிங் சிஸ்டம் இருக்குது, அதை வச்சு தெளிவாக இருக்கிறாருன்னுக்கப்புறம் முதல்ல அவரை எழுந்து உட்காருங்க, அப்புறம் காலை கீழே வைங்க, நடந்து போங்கன்னு சொல்லி பாத்ரூம் போக வைக்கலாம். அந்த மாதிரி ஏர்லி ரெக்கவரி வந்து சில மணி நேரங்களே ஏற்படுது. அன்றைக்கி சாயங்காலம் பார்க்கும்போது நீங்கள் எழுந்து நடந்தீங்களா, ஏர்லி ரெக்கவரி பண்ணால் பேஷண்ட் ஃபாஸ்ட்டாக நடக்க வச்சா சீக்கிரமாக ரெக்கவரி ஆயிடுவாங்க. ஒரு எக்ஸசைஸ் எப்போ பண்ணலாம் அப்படிங்கிறது சிறிய அறுவை சிகிச்சைகள் காலில் இல்லை இல்லைன்னா அவங்க அது சில நாட்கள்லேயே நார்மலாக வந்துடலாம். கொஞ்சம் வயிற்றில் ஓட்டப்போட்டில் ப்ரெஸ்கோபி பண்ணுறோம் இல்லை பண்ணும்போது ஒரு சில வாரங்கள் மருத்துவரின் அவர்களுடைய உடல்நிலைமை பொறுத்து அந்த காயத்தினுடைய தன்மையை பொறுத்து எவ்வாறு ஆறியிருக்கிறதை பொறுத்து ஒரு சில வாரங்களே இயற்கையான உடற்பயிற்சிக்கு வந்துடலாம். நடக்கிறதுங்கிறது ஒரு சில நாட்கள்லேயே இயற்கையாக நடக்க ஆரம்பிச்சிடலாம். இன்ஃபேக்ட் நான் சொன்ன மாதிரி அவங்க வேலைக்கே கூட போகலாம்.
2: இதுவரை அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் வி டி அரசு அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.

0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்பதான் உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: நேரம் 3:59, 59 நிமிடம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் டெல்லி ஏஞ்சல்ஸ் ஐயே கேட்கலாம்.
2: யே ஆகாஷ்வாணி ஹே, பிரஸ்தே ஹமாரா விஷேஷ் கார்யக்ரம் சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ்.

0: நேரம் 5 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அம்மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக திரு டி கே சிவகுமார் நாளை பதவியேற்க உள்ளார். நாட்டில் தேவையான அளவுக்கு உணவு தானியங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தொழில் புரிவதற்கு உகந்த சூழ்நிலையை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் புதிய தொழில் தொடங்க 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்திருக்கிறார். தாவேக்கு ஆட்சியில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என புகார் அளித்த இளைஞரை மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அவமானப்படுத்தியிருப்பது கண்டிக்கத்தக்கது என அஇஅதிமுக கூறியுள்ளது. தாவேக அரசின் நிர்வாக தோல்வியால் அரசு மருத்துவமனைகளின் செயல்பாடுகள் அதிருப்தி அளிக்கும் வகையில் உள்ளதாக பிஜேபி குறை கூறியிருக்கிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பர்த்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. மால்டோவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி இன்று ஹாங்காங்கில் தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 5:03 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. இந்த ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் வரக்கூடிய சாங்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போகிறது. உங்கள் ஆர்ஜே நான் பிரகதீஸ்வரன், அண்ட்
1: நான் உங்கள் ஆர்ஜே ராகுல்.
0: ராகுல், இன்னைக்கு வந்து ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் ஒரு க்வெஸ்சன்ஸ் வச்சுருக்கோம். என்ன க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் இதுவாயிடுவேன் அதுவாயிடுவேன் நம்ம சொல்லுவோம்,
1: கரெக்ட்.
0: அந்த ஒரு நாள் நாளைக்குன்னு வச்சுக்குவோம், யார் என்னவா ஆக போகிறாங்க?
1: ஓகே, கிட்டத்தட்ட நாளைக்கு தூங்கி எழுந்து காலையில இந்த மாதிரி மாறிக்கணும்னா என்னவா இருக்கும், என்ன ஆசைப்படுறது?
0: அதாவது ஒரு நபராகவோ, இல்ல வந்து ஒரு திரைப்படத்துல பார்த்த ஒரு கதாபாத்திரமாகவோ, ஒரு ரியல் லைஃப் நபர் யாரா இருந்தாலும் சரி. சோ இந்த மாதிரி நான் ஆக போறேன்ப்பான்னு சொல்லிட்டு பல பேருக்கு பல நாள் ஆசை இருக்கும். சோ நாளைக்கு ஒரு நாள் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா என்ன மாதிரி இருப்பீங்கன்றது நேயர்கள்கிட்ட கேட்போம். நேயர்கள் தொடர்புக்குள்ள இணைய வேண்டிய நம்பர் 298600038 மற்றும் 295205544. சரி, இந்த மாதிரி கேள்வி கேட்டாச்சு. சரி,
1: என்ன நேயர்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க,
0: வர ஆரம்பிச்சாச்சு ஆல்ரெடி. சரி, முதல் நேயர்கிட்ட கனெக்ட் ஆகுமா?
1: எஸ்.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: எம்கொல்லிப்பட்டி விவிஎஸ் கண்ணன்.
0: கண்ணன் சார், கண்ணன் கேட்டீங்களா?
2: கேட்டேன்.
0: சரி, என்ன என்ன

0: இப்ப நாளைக்கு ஒரு நபரா மாற போறீங்கன்னா என்ன மாதிரி நபரா மாறணும்னு உங்களுக்கு ஆசை?
1: நாயகன்
0: கமலஹாசன் மாதிரி. ஏன் சார்?
1: அதுதாங்க படம் நல்லா நல்லா சின்ன வயசுல இருந்து வரைக்கும் அந்த கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா, வயசான கேரக்டர் வரைக்கும். அதனால அதே மாதிரி இருக்குன்னு ஒரு ஆசை எனக்கு.
0: ஓகே ஓகே,
2: நன்றி கண்ணன் சார்.
0: நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ. சரி, அவர் சொன்னார் கண்ணன் சார், சார் நாயகன் படத்தில் வர கமலஹாசன் மாதிரி. சரி, அடுத்து வர காலர்கள் என்ன கேட்போம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம். கலா கலா சொல்லுங்க மேம், கேட்டிங்களா? அபூர்வ சோதல குள்ள கமல். ஓகே, சின்ன வயசுல. ஓகே ஓகே, நன்றி மேடம். வணக்கம்
3: நினைக்கிறீங்க?
4: கண்டிப்பா சார். இப்ப பாருங்க, சென்னை சென்ட்ரல்ல பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு 400-500 தடவை சொல்லுவாங்க அவர் பேர. அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன்
2: நானு. வெரி குட் சார், வெரி குட் சார்.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
5: வணக்கம் சார்.
2: வணக்கம்
5: சார். ஊரை பக்கத்துல சிவகுமார்.
0: சிவகுமார் சார், கேட்டீங்களா? இப்ப நாளைக்கு ஒரு நாள் ஒரு நபர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
6: சிங்கச்சோன்
2: சொல்லுங்க சார், உங்களுடைய கனவு என்ன நாளைக்கு மாறினீங்கன்னா?
6: ராகுல்ஜி, நான் வந்து ஒரே நாளா ஒரு பறவையா மாறணும்னு ஆசைப்படுவேன்.
2: ஆஹா.
6: ஏன்னா விசா கிடையாது, பாஸ்போர்ட் தேவையில்ல, உலகத்துல எங்க ஒன்னா போலாம் எங்க ஒன்னா வரலாம், எந்த கேள்வி முறை.
2: பெட்ரோல் டீசல் அதுக்கப்புறம் கரண்ட்
0: பேசவே வேண்டாங்க யாருக்கிட்டையும், ஜாலியா பாட்டு பாடிட்டு சுத்தலாம். அந்த மாதிரி தான்
6: நல்லா ஜாலியா இருக்கலாம் சார். நன்றி
2: நன்றி நண்பா, நன்றி.
0: அடுத்த நேர். வணக்கம்.
7: ஹலோ.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
7: வணக்கம் ராகுல் அண்ட் ரோகேஷுக்கு வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் சார்.
2: பிரகதீஷ் சார், அந்த பக்கம்
7: மாவட்டம் தேசூர் மடம் கிராமம், திருமாவளவு தேசூர் மடம், மாஜோ கந்தசாமி.
0: கந்தசாமி சார், நாளைக்கு ஒரு நாள் எந்த நபரா மாறணும்னு ஆசைப்படுறீங்க?
7: கருத்து கந்தசாமி.
0: கருத்து கந்தசாமி. ஏன் கருத்து கந்தசாமி திடீர்னு?
2: யார் அது கருத்து கந்தசாமி? முதல்ல எனக்கு தெரியல சார்.
7: அது வந்து
2: அதான் நீங்க சொல்றீங்க, நான் ரியல் லைஃப்ல யாரோ ஒருத்தர் அப்படி இருக்காருன்னு நினைச்சேன். உங்க ஊர்ல யாரா இருக்காங்களா அப்படி? நன்றி கருத்து கந்தசாமி அவர்களே, அடுத்த நேர் வாய்ப்பு கொடுத்துடலாம்.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
8: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கேன் சார்.
2: பேர் சொன்னா நல்லா ஆயிடும் சார்.
8: செந்தில் கண்ணன் பேரலாம்.
0: செந்தில் கண்ணன் சார், நாளைக்கு ஒரு நாள் எந்த நபரா மாறணும்னு இருந்தா ஆசைப்படுவீங்க?
9: வணக்கம்
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
9: இருவருக்கும் இனிய வணக்கம். மாலை வணக்கம்.
2: மாலையா காலையான்னு முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க சார், தூக்க காலத்துல இருக்கீங்களா?
9: இல்ல, இருவருக்கும் இனிய மாலை வணக்கம். வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புலம் தெற்கிலிருந்து சார் சிவகுமார்.
0: சிவகுமார் சார், நாளைக்கு ஒரு நாள் வேற ஒரு நபரா இருக்கணும்னா உங்களுக்கு பிடிச்ச நபரா இருக்க போறீங்க, சரி யாரா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க?
9: நான் வந்து செந்தில், நடிகர் செந்திலா இருக்கணும். அவரு நகைச்சுவை நடிகர்.
0: ஓகே,
9: நல்ல நகைச்சுவை. மற்றவங்களை வந்து நல்லா சிரிப்பு மூட்டுவார், நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும்.
2: ஓகே ஓகே,
9: அவர் மாதிரி ஆகணும்னு ஒரு ஆசை.
2: நன்றி
0: நன்றி நன்றி சார்,
9: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் சார்.
2: வணக்கம் சார், லைன்ல தான் இருக்கீங்க?
10: அன்பான அன்பருக்கு இனிய மாலை வணக்கம் சார்.

0: மதுரையில இருந்து உங்கள் நண்பர் சார் ஆண்டனி.
1: ஆண்டனி சார் சொல்லுங்க, நாளைக்கு காலையில எழுந்ததும் சூப்பரா இருக்கும் சார். இந்த ஒரு கேரக்டர்
0: புத்தருடைய போதனைகள்ல அவங்களுடைய சீடரா மாறணும்.
2: புத்தரோட சீடர் ஏன் அந்த திடீர்னு 2000 ஆண்டு முன்னாடி இருக்க ஒரு விஷயத்து மேல இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்களே, என்ன
3: கட்டிருப்பீங்க.
1: இப்ப ஒரு இல்லறத அழகான ஒரு இல்லறத வடிவமைக்கிறீங்க.
2: ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொன்னாங்க. கமலஹாசன் மாதிரி சினிமாவில இருந்து ஒரு கதாபாத்திரம் சொன்னாங்க. சோ இன்னொருத்தங்க என்ன சொல்றாங்க, ரியல் லைஃப்ல இருந்து சில இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறாங்க, சில பேர் புத்தர்களுக்கு சீடர் ஆகணும்னு சொல்கிறாங்க. எல்லாமே புதுசு புதுசாக நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். சரி, நிகழ்ச்சி தொடர்கிறதுக்கு அடுத்த பாடல் முதல் பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். மெரசல் திரைப்படத்திலிருந்து ஏ அருகமான இசையில் விவேக் வரிகளில் கேட்டு இணைந்திருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதூளம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: வானொலிக்கு 90.
2: மேனாள் பண்ணை வானொலி அலுவலர் டி ஞானசூரிய பகவான் அவர்கள் வானொலி பற்றிய தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்.
3: எனக்கு இருந்த ஆர்வத்தின் காரணமாக வானொலியில 1978 வானொலியில நான் இங்க சேர்ந்தேன். சாமக்கோடாங்கி சங்கரலிங்கம் வந்து ஒரு நிகழ்ச்சி, நல்ல காலம் பிறக்குது அப்படின்ற தலைப்பில். உங்களுக்கு தெரியும், நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்து குடுகுடுப்பை அடிச்சுட்டு காலையில் வந்து அந்த வீட்டுக்கு எதிர்த்தாப்புல குறி சொல்கிறவர். அந்த நிகழ்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. அதனுடைய தொடக்கத்தை வந்து உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது அம்மா தாய் மாறி மகமாயி மணிமந்திர சேகரிய ஆய் உமைய அகிலாண்டை ஈஸ்வரிய மக்களா கேளுங்க மகமாயி வாக்கு இது, ஜனங்களா கேளுங்க ஜக்கம்மா வாக்கு இது. நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லிட்டு

0: காலையில் அந்த வீட்டில் வந்து அந்த ஒலிக்கிறதுக்காகவே அதை நிறைய பேர் கேட்டாங்க.
1: அழகான காலை பொழுதுல
2: புத்தம் புதும் காலை
1: மதிய நேரத்திலும்
2: புத்தனி

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: நேரம் 5:21 ஆயிட்டிருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. ரெயின்போ மேடையில் இதுக்கு முன்னாடி பல காலர்ஸ் கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு நாள் நீங்கள் வந்து ஒரு நபராக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா யாராக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட இணைந்திருப்பது உங்கள் ஆர்ஜே பிரகதீஷ் அண்ட் ராகுல்.
4: ராகுல் எஸ், அடுத்த நேர் ரெடிப்பில் இருக்காரு.
3: அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்
5: இக்பால்.
3: இக்பால் சார், ஒரு நாள் வேற நபராக இருக்கணும்னா யாராக இருப்பீங்க?
5: அனைத்து நேயர்களுக்கும் எனது பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன்.
4: நிச்சயமா சார், பக்ரீத் நல்வாழ்த்துக்கள்.
3: சொல்லுங்க
5: சொல்லுங்க சார்.
3: ஸோ நாளைக்கு எழுந்திருக்கிறீங்க, வேற ஒரு நபரா இருக்கிறீங்க நீங்க, அப்படி இருக்கிறீங்கன்னா யாரா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க?
5: நானா இருக்கேன் ஆசைப்படுறேன்.
3: நீங்க நீங்களாவே இருக்க
4: எப்பயும் அப்படி அமைதியா தான் பேசுவீங்களா சார்?
5: குழப்பம் வரக்கூடாது, அதுக்காக தான்
4: வீட்டுல குழப்பம் வரக்கூடாதுப்பா, அதனால நான் நானாவே இருந்துடுறேன் அப்படின்றாரு. நன்றி நண்பா.
3: வணக்கம்.
6: வணக்கம் சகோ.
4: வணக்கம்
3: சார். இப்ப நாளைக்கு ஒரு புது நபரா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் யாரா இருப்பீங்க?
6: நடிகர் விஜய் மாதிரி ஆயிடணுமா?
3: நடிகர் விஜய் மாதிரி.
6: ஆமா
3: சரி சரி.
6: நடிகர் விஜய் மாதிரி ஒரு டிரஸ், ஒரு டான்ஸ்,
3: சரி ஸ்டைலா. ஓகே சார், கால் பண்ணதுக்கு நன்றி. வணக்கம்.
7: வணக்கம்
3: ஐயா. வணக்கம், பேசுறீங்க? சரி ஓகே சார். நாளைக்கு ஒரு நான் எழுந்திருக்கும் போது ஒரு புது நபரா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா யாரா இருக்க ஆசைப்படுவீங்க?
7: ஐயா அது பறவை முறை எதுனா இருக்கலாமா?
3: எதுவாக வேணாலும் இருக்கலாம்.
7: நான் கறவையான பறவைன்னு ஆசைப்படுறேங்க.
3: பறவையா? சரி, பறவையா பறந்து எங்க போகணும்?
7: பறவை இல்ல, பறவை இல்லையா, கழுதை.
3: கழுதையாவா
7: ஐயான்னு கேட்டீங்களா?
4: கஷ்டப்படுவாரு. அடுத்து கழுதியா மாதிரி உங்களை உதைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு.
3: அடுத்த நேர் அடுத்த நேர் கால் பண்ணதுக்கு நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
8: ஆனந்த்
3: சார். ஆனந்த் சார்,
8: மாலை வணக்கம்.
3: இரு மாலை வணக்கம். மாலை வணக்கம் சார். சொல்லுங்க சார், நீங்க யாரா இருக்கணும்னு
8: ஆசைப்படுறீங்க? நான் ஆசைப்படுறேன் சார்.
3: என்ன சார்?
8: டிடே கடக்கலாம், எல்லாரும் காமெடி பண்ணிட்டு இருக்கலாம் சார்.
3: என்ன என்ன சொல்லுங்க?
4: கவுண்டமணியா மாறலாம்.
3: கவுண்டமணி. ஓகே ஓகே, மகிழ்ச்சி. கால் பண்ணதுக்கு நன்றி. அடுத்த நேரம்
8: நன்றி சார்.
3: நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம்.
9: வணக்கம்
3: சொல்லுங்க சார்.
9: மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் திருளி கிராமத்துல இருந்து மாயக்கண்ணன் பேசுறேன்.
3: மாயக்கண்ணன் சார், சார் நீங்க சொல்லுங்க. இப்போ
9: அது டோட்டோ சொன் ஜன்னலில் ஒரு சிறுமி அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் படிச்சேன்.
3: ஓகே.
9: அந்த புஸ்தகத்துல கோபால் சாஹி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ரயில் பெட்டியில பள்ளிக்கூடம் வச்சு நடத்துவார்.
3: ஓகே.
9: அந்த மாதிரி ஒரு ஒரு நாள் ஆசிரியராக இருக்கணும்னு எனக்கு.
3: ஆசிரியராக இருக்கணும்னு
4: நல்ல ஒரு எண்ணம். ஓகே, நேர்லயே அடுத்ததா ஒரு காலர் பாக்குறதுக்கு முன்னாடி பிரகதீஷ் பாட்டு போயிடலாமா?
3: பாட்டு போயிடலாம்.
4: எஸ்.
3: ஸோ அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா சூரரை போற்ற திரைப்படத்திலிருந்து தி அவர்கள் குரலில் ஜி வி பிரகாஷ் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
4: இங்கே எல்லாமே தூள்.

0: அண்ணா, வண்டியில பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுண்ணா.
1: ஏண்டா இத்தனை நாளா வண்டி ஓட்டுற, இன்னுமா உனக்கு பிரேக்குக்கும் ஆக்சிலேட்டருக்கும் வித்தியாசம் தெரியல?
0: ஐயோ அண்ணே, நான் நிஜமா தான் சொல்றேன், பிரேக் உண்மையாவே பிடிக்க மாட்டேங்குது.
1: சரி, வழக்கம் போல ஏதாவது மரத்துல போய் மோது.
0: எது மரமா? அது எங்க இங்க இருக்கு? கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் மரத்தையே காணுமே. ஐயா, மறக்காம எல்லாரும் மரத்தை வளர்த்துருங்க, அப்படி இல்லனா எங்களை மாதிரி கஷ்டப்பட வேண்டியதுதான்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: அப்போ ஒரு பெரிய ரேடியோ பெட்டி,
4: இப்போ ஒரு மொபைல் ஆப்,
3: அப்போ ஃபேமிலி எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கேப்போம்,
4: இப்போ ஹெட்போன்ஸ்ல தனியா வைப் பண்றோம்.
3: ஆனா ஒரு விஷயம் மட்டும் சேஞ்ச் ஆகல, அது என்னன்னா இந்த 90 வருஷமா நம்ம ஆகாஷ்வாணி மேல இருந்த காதல். மார்னிங் அலாம்க்கு இதே ஸ்டேஷன் தான், பாட்காஸ்ட் கூட இதில் தான் கேட்குறேன். 90 இயர்ஸ் ஸ்ட்ராங் ஸ்டில் உங்கள் ஹார்ட் பீட்டில் ஒலிக்குது. ஸ்டே டியூன், ஸ்டே கிரேசி. திஸ் இஸ் யுவர் ஆகாஷ்வாணி.
5: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ்

0: எல்லாரும் அதே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
2: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்
3: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: நேரம் 5:31 ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. ரெயின்போ மேடை நிகழ்ச்சிக்கு கால் பண்ண விரும்பும் நேங்கள் 298-6-00-38 மற்றும் 295-2-0-55-4 என்ற எனக்கு கால் பண்ணலாம். சரி, அடுத்த நேயர் யாருன்றது நம்ம பார்த்துருவோமா ராகுல்?
1: எஸ், யார் இணைப்பில் இருக்காங்க?
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் சார், கேக்குதுங்களா?
1: ஓகே, அவருடைய இணைப்பில் ஏதோ சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு
0: நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, கேக்குதுங்களா
2: சார்? வணக்கம், கேக்குதா?
0: ஆ, கேக்குது.
2: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: ஓகே ஓகே
1: ஓகே, சொல்லுங்க முருகன்.
0: முருகன், இப்ப கேட்டிங்களா? இணைப்பில் கூடாது நினைக்கிறேன். வணக்கம் வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம் சார்.
1: வணக்கமா, வணக்கம்.
3: நான் திருவத்தூர் பத்மாவதி, நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கமா, சொல்லுங்க.
0: சொல்லுங்க. நாளைக்கு தூங்கி எழுந்திருக்கும் போது ஒரு நபரா மாறணும், நாளைக்கு தூங்கி எழுந்திருக்கும் போது ஒரு நபரா மாறணும் நினைக்கிறீங்கன்னா எந்த நபரா மாறணும் அன்னைக்கு ஒரு நாள் ஆசைப்படுறீங்க?
3: நாளைக்கு தூங்கி எழுந்திரு போட்டு என்ன நபரா மாறணுமா?
1: ஆழ்ந்து யோசனை போயிட்டாங்க.
3: கடவுள்
1: மாதிரியா மாறணும்னு ஆசைப்படுறாங்க.
0: இது எக்ஸ்ட்ரா,
1: அதையும் தாண்டி.
0: அதையும் தாண்டி. சரிம்மா, கால் பண்ணதுக்கு நன்றி. கால் பண்ணது நன்றி.
3: நன்றி சார்.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: வணக்கம் சார், இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
0: சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க.
4: கேக்கு தாம ராஜசேகர் சார்.
0: ராஜசேகர் சார், நாளைக்கு யாரா மாறணும்னு ஆசைப்படுறீங்க சொல்லுங்க.
4: கர்ணன் சார. கர்ணன்.
0: கர்ணன், தான வீரர் கர்ணன்.
4: ஆமா சார்.
1: சார், நாளைக்கு ஏந்த உடனே வீட்டு அட்ரஸ் எனக்கு அனுப்பி விட்டுருங்க சார், மறக்காம.
4: அப்படியா சார், கண்டிப்பா உதவி பண்ணுவேன் சார்.
1: நன்றி சார், நன்றி.
0: கால் பண்ணதுக்கு நன்றி.
4: ஓகே, தேங்க் யூ.
1: நன்றி அன்பா.
0: வணக்கம்
5: சார். வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன் பேசுறேன் சார்.
0: முருகன் சார், சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
5: ஆமா ஆமா, நான் குருதானடா, இதோட ஆசிரியர் தான் சார் சொல்லுவேன்.
0: சோ ஆசிரியர். ஓகே.
5: ஆமா, அவன் தான் சார் ரொம்ப ஒரு அறிவியை வந்து ஒரு செல்வத்தை வந்து நல்ல அழியா செல்வத்தை வந்து கற்றுக் கொடுக்குற கல்வி
0: நிலையான செல்வம் கொடுக்குறாங்க.
5: அதான் அதான் சார் நான் அதுக்கு.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்து நேர்போம்.
5: நன்றிங்க சார். நன்றி.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம்.
6: வணக்கம் சார், இருவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம், யாருங்கிறதுமா பேசுறீங்க?
6: தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க, நாளைக்கு காலையில நீங்க எழுந்ததும் வேற ஒருத்தரா மாறி இருந்தீங்கன்னா என்ன நபரா மாறி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க?
6: நான் வந்து எம்ஜிஆரா மாறினோம் சார்.
0: எம்ஜிஆரி.
1: காரணம் என்ன?
6: அவருக்கு இருக்கிற நல்ல குணம், அந்த உதவி செய்யற குணம், நாட்டு முதலமைச்சரா இருந்தாரு.
1: ஓகே, அதனால அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு.
6: ஆமா ஆமா, எந்த வகையில ஒண்ணும் அவர் அடிச்சுக்க ஆள் இல்ல.
1: நன்றி மா.
0: அடுத்த நன்றி. அடுத்து
6: சார். நன்றி.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
7: ஹலோ. வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
7: திருப்பத்தூர் மாவட்டம் செக்கு சேகர் பேசுறேன் சார்.
0: சேகர் சார், சொல்லுங்க.
7: நானு குயிலா மாறணும்னு ஆசை சார்.
0: குயிலா? பாட்டு பாட ஆசையா பறக்க ஆசையா?
7: மழை வர்றதுக்காக பாடுறதுக்காக மாறணும்னு ஆசை.
0: சோ இந்த வெயிலுக்கு சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி எப்பப்பெல்லாம் வெயில் அடிக்குதோ மக்கள் கஷ்டப்படுறாங்களோ பாட்டு பாடி மழை வச்சிருவாங்க.
7: சார்,
1: முடிஞ்சா மெட்ராஸ் பக்கம்

0: வந்துட்டு போங்க சார், கொஞ்சம் அப்படியே பாட்டு பா குயில் மாதிரி கத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
1: எங்கள் பாப்பா காலேஜ் ஆரம்பிக்கும் போது வந்து போகிறாங்க.
0: அப்படியே வந்தது மட்டும் இல்லாமல் நல்லா சத்தம் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, குயில் மாதிரி மழை பெய்தான்னு பார்க்கலாம் சார்.
1: ஓகே ஓகே, அப்படிதான் போட்டுடலாங்க.
0: நன்றி நண்பா.
2: நன்றி சார், நன்றி. வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம். நந்தியிலின் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர், நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோம் சந்திரசேகர், சொல்லுங்க.
3: மகிழ்ச்சி, சொல்லுங்க.
2: இப்போ நாளைக்கு ஒரு புது நபரா மாறினா, நாளைக்கு ஒரு நாள் யாரா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க?
3: எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய மாஸ்டர், அவர் பேர் வந்து கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருக்குமே அவர் பிடிக்கும். சோ அதனால எங்க ஸ்கூல் மத்தியில எங்க சாரு தான் ரொம்ப ரொம்ப பாப்புலர். எல்லாருக்குமே தெரியும் கார்த்திகேயன் சார் நான் காலேஜ்ல, அதனால அவரா மாறிட்டேன்னா பசங்களுக்கு கிளாஸ் நடத்துவேன், எல்லாரும் என்ன வந்து பிரியமா பாசமா சார் சேர்ந்த மாதிரி எதை கொடுப்பாங்க, ரொம்ப ஜாலியா இருக்கும்ல.
0: நன்றி சந்திரசேகர்,
2: நன்றி. அடுத்தது,
3: தேங்க்யூ.
2: வணக்கம், எஃப்எம் ரெயின்போ.
4: வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க.
4: அண்ணா நகர்ல இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
2: மாலினி தேவி மேம், சார் நாளைக்கு யாரா மாறினா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறீங்க?
4: பிடி உஷா மேம், அவங்க மாதிரி மாறணும்.
2: பிடி உஷா.
0: ஓடுனா கால் வலிக்காதா மேடம்?
4: எவ்வளவு நேரம் ஓடுவேன், காலா வலிக்காது. பட் ட்ரெய்னிங் கொடுக்கலாம்.
0: சரி சரி சரி
2: சரி,
0: நன்றிமா.
4: நன்றி நன்றி.
0: ஓகே,
2: அடுத்த நேர். வணக்கம், எஃப்எம்
5: ரெயின்போ. வணக்கம்.
2: வணக்கம்.
5: நான் திருப்பத்தூர் மாவட்டம் வாணிமடி அடுத்த வள்ளிப்பட்டுல இருந்து சைக்கிள் கடை சரவணன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நான் சூப்பரா இருக்குங்க.
0: சைக்கிள் கடை வியாபாரம் நல்லா போதா சார்?
5: இப்ப எல்லாம் டூ வீலரை மாத்திட்டோம்ல,
0: மாத்திட்டோம்ல. அப்ப கடை பேர் மட்டும் சைக்கிள் வச்சுக்கிறீங்க? இன்னும்
5: இந்த அளவு பட்ட பேர் அது விட்டு போகாது.
0: பட்ட பேர், ரைட். சொல்லுங்க சார், நாளைக்கு அல்ல வேற ஒரு நம்பரா மாறி இருந்தீங்கன்னா எந்த நம்பரா மாறி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க?
5: என்ன பத்தி வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா, நல்லவரா மாறினாவே போதுமானுங்க.
2: நன்றி.
0: ஓகே, நேர்களே, நேர்களே, நீங்களும் நிகழ்ச்சியில் கால் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழுகின்
2: 298-6-00-38 மற்றும் 295-2-0-554. சரி, பல பேர் ஃபோன் பண்ணி என்னவா மாறணும் பல விஷயங்கள் சொல்கிறாங்க, நிறைய பேர் சுவாரஸ்யமாக சொல்கிறாங்க. சரி,
0: இன்னும் நல்லா யோசிச்சு வாங்க. அது ஒரு பாட்டு போட்டு
2: யோசிக்கிறதுக்காக ஒரு பிரேக்கு, உங்கள் அந்த பிரேக்கில் நல்ல பாட்டு போட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் 24 திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரகுமான் இசையில், வைரமுத்து வரிகளில், பென்னி தயால் குரலில் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதூடு.

0: நேரம் 5:42 ஆயிட்டுக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ மேடை, இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ. சரி, அடுத்த காலர் பார்க்குறதுக்கு முன்னாடி காலர் தொடர்பு கொள்ள வேண்டிய என்ன ஒரு அடி சொல்லிடுவோம். 2986-00-38 மற்றும் 2952-0554 இந்த என்ன கால் பண்ணி நீங்கள் நிகழ்ச்சியில் இணையலாம். உங்களுக்கு என்னென்னா, நாளைக்கு ஒரு நாள் யாராக மாறணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, அப் யாராக மாறினா நல்லாயிருக்கும் நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ யாருன்னு சொல்லுங்கள். சரி, காலர்கிட்ட போவோமா ராகுல்?
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம்
1: சார், லைன்ல தான் இருக்கீங்க
0: சார். லைன், ஹலோ, வணக்கம்
1: வணக்கம், ரெயின்போ எஃப்எம்.
0: சரி, என்ன இணைப்பில் என்ன கோளாறுன்னு தெரியல. வணக்கம். சரி, இப்போ நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க ராகுல்?
1: அதாவது ரொம்ப நாள் பேசினே இருக்குமா, சரி கொஞ்ச நாள் பாட்டு பாடலாமே அப்படின்ற ஒரு பாடகராக மாறணும் அப்படின்றது ஆசை. அடுத்த நேரம் வந்துட்டாங்களோ, யாரும் வரல போல இருக்கு, எல்லாம் ஈவினிங் டைம்ன்றதால
0: ஈவினிங் டைம்
1: வீட்டில் பஜ்ஜி போண்டா எல்லாம் போட்டிருப்பாங்க.
0: ஆமாம், வெயில் வேற அடங்கி இருக்கு. ஸோ என்ன பண்றது, அடுத்த பாடல் என்னன்னு கேட்டுருவோம் நம்ம. வெயில் திரைப்படத்திலிருந்து வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடின்னு சொல்லிட்டு நான் முத்துக்குமார் வரிகளில் ஜி வி பிரகாஷ் இசையில். என்னடா இது, வெயிலோட அடிக்கிற வெயிலுக்கு விளையாடுறியா உறவாடுறியான்னு கேட்கறது எனக்கு புரியுது.
1: சின்ன வயசு, பெரிய வயசு அந்த தான் வெயிலை கண்டு பயப்படுறோம்.
0: ஸோ சின்ன வயசுல அந்த நினைவுக்கு கொண்டு போற மாதிரி இந்த பாட்டு இருக்கும் நம்புறேன். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சம்மதூர்.

நேரம் 5:50 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்பர் சொல்லிடுவோம். நம்ம நேர்கள் இணையவிருக்க வேண்டிய நம்பர் 298-6006

0: 3 8 மற்றும் 2 9 5 2 0 5 5 4. ஓகே ராகுல், அடுத்த கலர் பாத்திரலாமா?
1: எஸ் அடுத்த நேயர், யார் இங்கிருந்து பேசுறாங்க? வணக்கம்.
0: வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார்.
2: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
1: கும்பகோணம் மனோகரன்,
2: நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பர் சார். காலையில நீங்க எழுந்துக்கும் போது வேற ஒரு நபரா மாறி இருக்கீங்க. அப்படி மாறும் போது என்ன நபரா மாறி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க?
2: நான் வந்து விவேகானந்தரா பிறக்கும்.
0: விவேகானந்தர்,
2: விவேகானந்தரா மாறி இருக்குது.
0: ஓகே. இளைஞர்களை ஊக்குவிக்கவா இல்ல ஆன்மீக பயணத்துல ஆழ்ந்து?
2: உங்களை மாதிரி இளைஞர்களை ஊக்குவிக்கணும்.
0: சூப்பர் சூப்பர் சார், சூப்பர். கால் பண்ணதுக்கு நன்றி.
2: நன்றி.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். முரளி. முரளி, முரளி சார் சொல்லுங்க.
3: சார், எது வேணா சொல்லலாமா?
0: எது வேணா சொல்லலாம்.
3: எனக்கு
0: கற்பனை கதாபாத்திரம் கூட சொல்லுங்க.
3: காத்தா மாறணும் ஆசை சார்.
0: காத்தா மாறணும்,
1: எல்லா இடத்துலயும் இருக்கணும்னு ஆசை.
0: சுதந்திரமா இருக்கணும்.
3: ஆமா, பீச்சுக்கு, கடல்ல கடல்ல போலாம், காடுக்கு போலாம், மலை பிரதேசத்துக்கு போகலாம், காற்றா மாதிரி அப்படியே உலகத்தை சுத்தி பார்க்கலாம்.
1: ஜாலி சார், சூப்பர் சார், ஈஸியான வேலை சார்.
0: எப்பப்பெல்லாம் வந்து காத்து இல்லையோ சார் கூப்பிட்டா போதும்.
1: பறவை நான் வந்து பறந்தாவது போனோம், சிறகுகள் எல்லாம் வலிக்கும், ஆனா வந்து காத்து அப்படி கிடையாது, ஜாலியா அடிச்சுட்டு போய் நேரலாம்.
0: எல்லாமே யாரும் இல்லப்பா அந்த மாதிரி. சூப்பர் சூப்பர் சார், கால் பண்ணது நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: ஹலோ.
0: வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: சப்பூர் மாட்டா ஆறுமுகம் பேசுறேன் சார்.
1: ஆறுமுகம் இருந்து. ஆறுமுகம் சார் சொல்லுங்க. காலையில் நீங்க எழுதும் போது வேற ஆளா மாறி இருக்கீங்க. அப்படி மாறி இருக்கும் போது எந்த நம்பரா மாறி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க?
4: ஆமா சார், நான் வந்து எம்ஜிஆரா மாறணும் சார்.
0: எம்ஜிஆர் மூணாவது நம்பர் நீங்க சொல்றீங்க, சொல்லுங்க சார். ஏன்?
4: ஆமா சார்,
0: எம்ஜிஆர் மாதிரி ஏன் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க?
4: அவர் மாதிரி பேரும் புகழும் சட்டத்தினாலையும் சொல்லணும் சார். நம்மள
0: மகிழ்ச்சி
1: இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், அந்த பாட்டுல இருந்தா ஞாபகத்துக்கு வருது.
0: இணைப்புல
1: இருக்கீங்க சார்? வணக்கம் சார்.
0: ராமச்சந்திரன். ராமச்சந்திரன் சொல்லுங்க.
5: நன்றி.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் சொல்லுங்க. யார் எங்க இருந்து
6: பேசுறீங்க? வணக்கம்.
0: வணக்கம் மாலை. வணக்கம்.
1: வணக்கம்.
6: நான் போரூர் பொன்ராஜ்.
1: சொல்லுங்க பொன்ராஜ் சார், காலையில் எழுந்துக்கும் போது வேற ஆளா மாறி இருக்கீங்க. அப்படி ஆசை, அப்படி மாறி இருக்கும் போது யாரா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க?
6: எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு பெரிய கனவு என்னன்னா, நான் ஒரு பாடி பில்டர் ஆகணும். அதான் WWF இருக்கிறாங்க பாத்தீங்களா?
1: ஆமா.
6: அந்த மாதிரி ஒரு காண்டாமிருக மாதிரி ஒரு பாடி பில்டர் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதே மாதிரி மாறி நான் WWF சண்டை போடணும்.
1: சண்டை போடணும், சண்டை போடணும். அமைதியா இருக்கிறது, அமைதியா இருக்கிற பொன்ராஜ் ஆக்ரோஷமா மாறணும்னு ஆசைப்படுறீங்க?
6: இல்ல இல்ல, அது வந்து நம்ம இந்தியாவுக்காக நம்ம விளையாடணும், இந்தியாக்காரன் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விளையாடணும்.
0: மக்களை மகிழ்ச்சி, இந்த குட்டீஸ்க்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த காலத்து 90s கிட்ஸ் எல்லாம் வந்து இதை பார்த்தே வளர்ந்துருப்பாங்க. சூப்பர் சார்,
1: நன்றி சார்.
6: கண்டிப்பா நன்றி கேட்டேன்.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
7: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: தாய் தந்த துணை தஞ்சை மாவட்டம் உப்பிலே போகல இருந்து வாழ்வோர் கூட தையக்கலைஞர் ராமன் பேசுறேன் ஐயா.
0: சார் ராமன் சார் சொல்லுங்க
7: சார்.
0: நாளைக்கு காலையில எழுந்திருக்கும் போது நீங்க என்ன நபரா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க?
7: நான் ஒரு குழந்தையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், மறுபிறவில இருந்து வளரணும்னு ஆசைப்படுறேன்.
0: சோ குழந்தையா, சோ ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம, தொல்லைகள் இல்லாம, நம்மள எல்லாரும் பாத்துக்குவாங்க, நம்ம யாரையும் பாத்துக்க தேவையில்ல, அந்த மாதிரி.
7: ஆமா.
0: சரி சூப்பர் சூப்பர் சார், நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம்.
8: வணக்கம் சார். ராகுல் சாருக்கு இனிய மாலை வணக்கம்.
1: வணக்கம்.
0: பிரகதீஷ்
8: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம்.
8: அப்புறம் வந்து யார் மேரிக்கணும்னா விஜய் மேரிக்கணும் சார்.
0: சரி சரி சூப்பர்,
1: நன்றி சார்.
0: நன்றி நன்றி
8: நன்றி நன்றி.
0: ஸோ எல்லாரும் ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க சார். இவரமாக

0: ஆகணும் அவர மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு பல பேருக்கு பல கற்பனை இருக்குல்ல ராகுல், நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: அதான் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு பேசினே இருக்குமா, எப்ப பார்த்தாலும் ஒரு பாடகரா மாதிரி ஒரு நாள் வந்து மக்களை வந்து மகிழ்விக்கலாம்.
0: நிறைய பேர் ஆசைப்படுறது நம்ம இது பண்றதை விட மக்களை மகிழ்விக்கணும்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அது ரொம்ப சூப்பரான விஷயங்கள்.
1: சரி, உங்களோட எண்ணம் என்ன? டக்குனு குயிக்கா சொல்லுங்க பாக்கலாம்.
0: என்னோட எண்ணம் என்ன, நான் சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு கதாபாத்திரமா ஸ்பைடர் மேன், பேட்மேன், சூப்பர்மேன் அப்படின்னு
1: ஆசைப்பட்டேன்.
0: சோ ஓகே, இப்போ நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. பல பேரோட கருத்தை கேட்டோம், நம்மளோட கருத்தையும் பதவிட்டோம். நிகழ்ச்சி நிறைவு பாடல் பட்டாஸ் திரைப்படத்திலிருந்து தனுஷ் குரலில், விவேக் மற்றும் மெர்வின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ. மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஆர்ஜே பிரகதீஷன்,
1: ராகுல்.

வெல்கம் பேக். யூர் லிஸ்னிங் டு டிரைவ் டைம் ஆன் 101.4 FM ரெயின்போ வித் யோர் ஹோஸ்ட் தினகரன் சிங்காரவேலு. அண்ட் இஃப் தெர் இஸ் அ சாங் தட் டிசர்வ்ஸ் அ பிளேஸ் இன் டுநைட்ஸ் ஜர்னி, சென்ட் இட் அக்ராஸ் அட் facebook.com/rainbowfm அண்ட் வீல் பிரிங் இட் ஸ்ட்ரெயிட் டு த சிட்டி ஸ்பீக்கர்ஸ். ஆல்ரைட், நவ மூவிங் ஆன் டு தி ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட் ஆஃப் தி ஈவினிங். திஸ் ஒன் இஸ் ஃப்ரம் சபரி மனோஜ் அண்ட் ஹி இஸ் ரிக்வெஸ்டட் ஃபார் டோன்ட் ஸ்டாப் டில் யூ கெட் எனஃப் பை மைக்கேல் ஜாக்சன். அண்ட் திஸ் ஒன்ஸ் ஃபார் யூ சபரி. என்ஜாய்.

0: Drive time will continue after the news in Tamil.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத் தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தி

0: ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, திருச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வி நிறுவனங்களும் தொழில் நிறுவனங்களும் இதற்காக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தற்போதைய பாடத்திட்டங்களில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை இணைக்க வேண்டும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தினார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் தமது தில்லி பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று மாலை சென்னை வந்து சேர்ந்தார். புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி, நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோரை அவர் சந்தித்து பேசினார். தமிழகத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு இரு தலைவர்களிடமும் அவர் கோரியுள்ளார். தமிழகத்தில் பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பத்திரப்பதிவு அலுவலர்களில் தவறு செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். தமிழகத்தில் வணிகர்கள் எவ்வித இடையூறுமின்றி வரிகளை செலுத்துவதை உறுதி செய்து வருவதாக கூறிய அவர், தொழில் செய்வதற்கான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வணிகர்களின் கோரிக்கையை ஏற்று சரக்கு மற்றும் சேவை வரியை குறைக்க மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். சென்னை அரும்பாக்கத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் கட்டப்பட்டு வரும் 304 அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாக கட்டுமானப் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று நேரில் பார்வையிட்டார். கட்டுமானப் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு அலுவலர்கள் மற்றும் ஒப்பந்ததாரரை அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மாநிலத்தில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை விரைந்து நிரப்ப நடவடிக்கை எடுக்குமாறு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் உள்ள 21 பல்கலைக்கழகங்களில் 16 துணைவேந்தர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக கூறியுள்ளார். மேலும் 40% பேராசிரியர், இணை பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்களும் நிரப்பப்படாமல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வியின் தரத்தை உறுதி செய்யும் பொருட்டு விரைவாக பணியிடங்களை நிரப்ப மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக மாநில அரசு நடத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடகாவில் 2வது முறையாக நடத்தப்பட்ட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்கள் அறிக்கையாக தயாரிக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலும் சமூக நீதி சர்வே எனப்படும் இந்த கணக்கெடுப்பை உடனடியாக நடத்தி முடிக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மாநிலத்தை ஆளும் தாவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலையில் இன்று அண்ணாமலையார் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசு பொறுப்பேற்ற 15 நாட்களில் பாலியல் பலாத்காரம் மற்றும் கொலை சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெற்று வருவதாக குறை கூறினார். அரசு நிர்வாகத்தை சீரமைக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சர் திரு விஜய்க்கு உள்ளதாக தெரிவித்த அவர், மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்படும் சூழ்நிலையை உருவாக்க முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மக்கள் பிரச்சினையில் அக்கறை செலுத்தாமல் மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் நடவடிக்கையை தாவேக்கா மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திருக்கோவில் நிர்வாகம் சீரமைக்கப்பட வேண்டும் என்று கூறிய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றித்தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அஇஅதிமுக கட்சியின் வளர்ச்சிக்கு ஒற்றுமையாக இணைந்து பாடுபடப் போவதாக அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சியை பாதுகாப்பது தங்களது கடமை என்றும் கூறினார். கடந்த சட்ட

0: சட்டப்பேரவைத் தேர்தலில் கட்சிக்கு ஏற்பட்ட தோல்வி குறித்து முழுமையாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அஇஅதிமுக குறித்து ஒரு சிலர் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் திரு வேலுமணி குற்றம் சாட்டினார். பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குபவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை மத்திய அரசு கடன் வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற்றது தமக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாக சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்தனர்.
1: முத்ரா லோன்ல வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். நான் 10 லாக்ஸ் கிட்ட அமௌண்ட் அப்ளை பண்ணியிருந்தது. அதுக்கான அமௌண்ட் எனக்கு வந்து சீக்கிரமா எனக்கு அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. பேங்க் சைடு சப்போர்ட் பண்ணாங்க. ஃபர்தரா எனக்கு பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு ஒரு 5 லாக்ஸ் கிட்ட தேவைப்பட்டது. அதுவும் அப்ளை பண்ணும்போது என்னுடைய பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ், என்னுடைய லோன் திருப்பி ரீபே பண்றதெல்லாம் வச்சு எனக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதோட இமீடியட் அமௌண்ட் வந்ததும் என்னோட பிசினஸ் டெவலப் பண்ணி இப்போ என்னோட பிசினஸ் வந்து நல்லா சக்சஸா ஓடிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான சப்போர்ட் வந்து முத்ரால வந்து எனக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
2: நான் வந்து 2020 8 லட்சம் முத்ரா லோன் வாங்கியிருந்தேன். அது வந்து ஒரு 4 குடும்பம் நல்லா டெவலப்மெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் என்னுடைய வரவு செலவு பார்த்துட்டு முத்ரா லோன்ல மறுபடியும் இன்னும் ஒரு 7 லட்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. முத்ரானால எனக்கு நல்ல பெனிஃபிட் தான் வந்திருக்குங்க.
0: நீலகிரி மாவட்டம் உதகை கோடை விழாவின் ஒரு பகுதியாக படகு போட்டி இன்று நடைபெற்றது. ஏராளமான சுற்றுலா பயணிகள் இப்போட்டியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் களைகட்டுள்ள நிலையில் இங்கு நிலவும் மிதமான காலநிலையை அனுபவிக்க தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் உதகையில் பிரசித்தி பெற்ற படகு இல்லத்தில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக சுற்றுலாப் பயணிகளுக்காக படகு போட்டிகள் நடைபெற்றது. இதில் மிதிப்படகுகளில் தம்பதியர்களுக்கான போட்டி, பெண்கள் இரட்டையர், ஆண்கள் இரட்டையர், பத்திரிகையாளர்கள் மற்றும் படகு ஓட்டிகளுக்கான துடுப்பு படகு போட்டி என 5 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் முதல் 3 இடங்களை பிடித்து வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரும் மற்றும் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் பரிசுகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மணிப்பூர் மாநிலத்தைச் சேர்ந்த பாரம்பரிய நடனம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. உதகையிலிருந்து சரவணன்.
0: நீலகிரி, கோவை, திருச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
4: சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேலும் மற்றொரு வளிமண்டல சுழற்சி சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை: அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருக்காரவாசலில் உள்ள ஸ்ரீ கைலாச நாயகி தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக தேரோட்ட விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செல்ஸ்ஃபோர்டில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. பெர்த்தில் நடைபெற்ற இப்போட்டி நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்து சமநிலையில் இருந்தன. இதனையடுத்து ஷூட் அவுட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, திருச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
5: The evenings just got more exciting. Tune in to Drive Time on 101.4 FM Rainbow for your daily dose of music handpicked by you on the Listener's Choice app, where your dedications and your favorite tunes take the spotlight. Drop your requests at facebook.com/rainbowfm and we'll spin it live.

நேரம் 7:05 ஆயிட்டிருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். ஸோ ரெயின்போ சாட் பாக்ஸில் எல்லாமே மக்களுக்கு பிடித்த பாடல் என்னவோ அதெல்லாம் நம்ம கேட்டு போட போகிறோம். இப்போ ரெயின்போ சாட் பாக்ஸில் இப்போது ஃபேஸ்புக்கில் இருக்கிற சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 யாருக்கு என்ன பாடல் வேணுமோ பதிவிட்டிங்கன்னா அந்த பாடலை உங்களுக்கு போட போகிறது உங்கள் ஆர்ஜே பிரகதீஷ். சரி, இப்போ நிகழ்ச்சியில் முதல்ல தனி ஒருவன் திரைப்படத்துலேருந்து பாட்டை கேட்டோம். சரி, நேயர்கள் கேட்கறதுக்கு முன்னாடி, சரி எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அடுத்த பாடல் இல்லி திரைப்படத்திலிருந்து அர்ஜுனர் வில்லு. இந்த பாட்டை கேட்டுட்டு

நேரம் 7:10 ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ சேட் பாக்ஸ். ரெயின்போ சேட் பாக்ஸில் ஃபேஸ்புக்கில் நம்ம பதிவிட்டிருக்கோம், யாருக்கு என்ன பாடல் வேணுமோ கேளுங்கன்னு சொல்லிட்டு. அங்கே முதல் நேராக ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து கேட்டிருக்காரு, அச்சம் என்பது மடமையடா திரைப்படத்திலிருந்து தள்ளி போகாதே அப்படின்ற பாட்டு. சரி கேட்கலாம், கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சம்மதுள்ள

0: நேரம் 7:15. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்களை சொந்த நாட்டிற்கு அனுப்புவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ்

0: சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நிலக்கரி எரிவாயு திட்டம் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் பாதுகாப்பிற்கு பெரிதும் உதவிடும் என மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் அமெரிக்கா இடையேயான தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. இனி விரிவான செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பெங்களூரு மக்கள் மாளிகைக்கு சென்று தமது ராஜினாமா கடிதத்தை அவர் வழங்கினார். இந்நிலையில் அம்மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் நாளை பதவியேற்க உள்ளதாக கர்நாடக மாநில அமைச்சர் திரு எச் கே பாட்டீல் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் மேலிடத்தின் உத்தரவின்படி திரு சித்தராமையா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக கூறினார். கர்நாடகாவில் 8 ஆண்டுகள் முதலமைச்சராக திரு சித்தராமையா பதவி வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை முதல் கேரளம், கர்நாடகா, கோவா மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார். நாளை பெங்களூருவில் வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு நிறைவு விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். தேவாங்கரையில் உள்ள தனியார் பொறியியல் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் 75வது ஆண்டு கொண்டாட்டங்களிலும் அவர் பங்கேற்க உள்ளார். பின்னர் கோவா செல்லும் குடியரசு துணைத் தலைவர் பனாஜியில் கோவா மாநில நிறுவன நாள் விழாவிலும் சிஎஸ்ஐஆரின் கடல்சார் தேசிய கல்வி நிறுவன நிகழ்ச்சியிலும் பங்கேற்கவிருக்கிறார். ஸ்லோவேனியா பிரதமராக ஜேம்ஸ் ஜான்சா பதவியேற்றதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஸ்லோவேனியா பிரதமருடன் இணைந்து செயல்பட ஆவலுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த ஒருங்கிணைந்து செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்களை கண்டறிந்து அவர்களை சொந்த நாட்டிற்கு அனுப்புவதில் இந்தியா உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் 340 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தும் அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதிலும் சட்டவிரோத ஊடுருவலை முற்றிலுமாக தடுக்கவும் உறுதியான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எல்லை பாதுகாப்பு படையினருக்கு மாநில அரசு 600 ஹெக்டேர் நிலத்தை வழங்கியிருப்பதாகவும் அதற்காக தமது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதாக அமித்ஷா கூறினார். வீர சவர்க்காரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதை குறிப்பிட்ட அவர், நாட்டிற்காக அவர் அளித்த பங்களிப்பும் தன்னிகரற்ற தியாகமும் என்றும் நினைவு கூறத்தக்கவை என்று குறிப்பிட்டார். குஜராத் மாநிலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்களையும் திரு அமித்ஷா தொடங்கி வைத்தார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். காணொலி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 3,91,00,000 வீடுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் 3 கோடி வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இத்திட்டத்தின் கீழ் 75% வீடுகள் மகளிர் அல்லது கூட்டு உரிமையாளர் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டு வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். விவசாயிகளின் கடின உழைப்பால் நாட்டில் உணவு தானிய பற்றாக்குறை இல்லை என மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் கரீஃப் பருவம் தொடர்பான தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், உணவு தானிய உற்பத்தி நடப்பாண்டு 37,60,00,000 டன்னாக அதிகரிக்கக்கூடும் என தெரிவித்தார். மத்திய அரசு விவசாயத்திற்கும் விவசாயிகளின் நலனுக்கும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். உலகிலேயே மிக அதிகமான அரிசி உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்த 2 நாள் மாநாட்டில் நிலையான விவசாயம், அதிக உற்பத்தி, பருவநிலைக்கேற்ற சாகுபடி, கட்டமைப்பு மேம்பாடு, விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாய் ஈட்டுவது உள்ளிட்டவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. தெலங்கானா மாநிலம் காசிபேட் அருகே உள்ள ரயில் உற்பத்தி தொழிற்சாலை மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் 200 இன்டர்சிட்டி ரயில்கள் உற்பத்தி செய்யப்படும் என ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். காசிபேட் ரயில் தொழிற்சாலையை இணையமைச்சர் திரு ரவ்னீத் சிங் பிட்டு மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்த அவர், 2 முக்கிய நகரங்களுக்கு இடையே 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் பயணிக்கும் இந்த ரயில்கள் பல இடங்களில் நின்று செல்வதால் அதிக மக்கள் பயன்பெற்று வருவதாக தெரிவித்தார். இன்டர்சிட்டி ரயில்கள் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் குறைந்த கட்டணமே வசூலிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். புதிதாக கொண்டுவரப்படும் இன்டர்சிட்டி ரயில்களில் தானியங்கி கதவுகள் அமைக்கப்படும் என்றும், போதிய வெளிச்சம் மற்றும் காற்றோட்ட வசதியுடன் மிகுந்த பாதுகாப்பு அம்சங்களுடனும் பெட்டிகள் வடிவமைக்கப்படுவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான

0: வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: எதிர்கால எரிசக்தி தேவையை கருத்தில் கொண்டு வலுவான கட்டமைப்பை உருவாக்குவதற்கான முயற்சிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருவதாக நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிலக்கரி எரிவாயு திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு நிலக்கரி எரிவாயு திட்டம் பெரிதும் உதவிடும் என கூறினார். இந்த திட்டத்தை மத்திய அரசு 8500 கோடி ரூபாய்

மேற்கொண்டு வருவதாக நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிலக்கரி எரிவாயு திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு நிலக்கரி எரிவாயு திட்டம் பெரிதும் உதவிடும் என கூறினார். இந்த திட்டத்தை மத்திய அரசு 8,500 கோடி ரூபாய் செலவில் தொடங்கியுள்ளதாகவும் கூடுதலாக 37,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் நீண்டகால பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் பாதுகாப்பிற்கு உள்நாட்டு தொழில் திறனை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் திரு கிஷன் ரெட்டி கூறினார். விவாதங்கள் மற்றும் ஒருமித்த கருத்து மூலம் ஜனநாயகம் வலுவடையும் என மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 1924 முதல் 1930 வரை நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதங்கள் தொடர்பான தொகுதிகளை வெளியிட்டு பேசியபோது அவர் இதனை தெரிவித்தார். ஜனநாயக நிறுவனங்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த தொகுதிகள் வழிகாட்டியாக அமையும் என்றும் அவர் கூறினார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அமெரிக்கா இடையேயான தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. இந்த நீரிணை வழியாக கடக்க முயன்ற அமெரிக்க கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதல்களை அடுத்து அமெரிக்கா வானிலேயே முறியடித்தது. ஈரானின் ட்ரோன் ஏவுதளமான பந்தார் அப்பாஸ் துறைமுகம் மீதும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே வாஷிங்டனில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் இந்த தாக்குதல் சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. இதனிடையே லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினரின் முகாம்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 31 பேர் உயிரிழந்துள்ளதாக லெபனான் தெரிவித்திருக்கிறது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டது. இலங்கையில் பக்ரீத் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்பட்டது. கொழும்பு உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் உள்ள மசூதி மற்றும் மைதானங்களில் ஏராளமான இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பங்களாதேஷில் தலைநகர் டாக்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது சஹாபுதீன், பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் உள்ளிட்ட ஏராளமானோர் தேசிய ஈத்கா மைதானத்தில் தொழுகையில் ஈடுபட்டனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செம்ஸ்போர்டில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. பர்த்தில் நடைபெற்ற இப்போட்டி நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்து சமநிலையில் இருந்தன. இதனையடுத்து ஷூட் அவுட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மால்டோவா ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி இன்று ஹாங்காங்கில் தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் ஷெஹ்னவாஸ் கான், அபய் சிங், ஆர்த்தி உள்ளிட்ட 48 பேர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்களை சொந்த நாட்டிற்கு அனுப்புவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நிலக்கரி எரிவாயு திட்டம் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் பாதுகாப்பிற்கு பெரிதும் உதவிடும் என மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அமெரிக்கா இடையேயான தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: நேரம் 7:25 ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ சேட் பாக்ஸ். இந்த ரெயின்போ சேட் பாக்ஸில் என்னென்னா, இப்போது நம்ம நேர்களுக்கு என்ன பாடல் வேணுமோ ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுங்கள், அந்த பாடலை வரிசையாக நம்ம போட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மயிலை பட்டாபி கேட்டிருக்காரு. வேலாயிரம் திரைப்படத்திலிருந்து சொன்னா புரியாதுன்ற பாட்டு, விஜய் ஆண்டனி மற்றும் வீரா சங்கர் குரலில், சிவசண்முகம் வரிகளில், விஜய் ஆண்டனி இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதூடு.
1: அண்டனடி நடுங்க, ஆகாசங்கிடுங்க, சென்னை சங்கமத்தில் தங்க மெடல் வாங்கிய நாங்க, காரைக்குடி கரகாட்ட கோச்சிதானே கும்பிட்டு கூப்பிடுறோம், கூத்தாட வாருமையா.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

நேரம் 7:32 ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். சரி, ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் எஃபில ஃபேஸ்புக்கில் யார் அடுத்த பாடல் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தா, மணிமாறன், தமிழ்மாறன், வெற்றிமாறன் சென்னையிலிருந்து அமரன் திரைப்படத்திலிருந்து வானே வானே அப்படிங்கிற பாட்டு கேட்டிருக்காங்க. இந்த பாட்டு ஃபசல் ராசி அவர்களது குரலில், யுகபாரதி வரிகளில், ஜி வி பிரகாஷ் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ள

நேரம் 7:38 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மேற்கு மாம்பழத்திலிருந்து ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் அவர் கேட்ட பாடல் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆனழகன் திரைப்படத்திலிருந்து கண்ணே இது கல்யாண அப்படின்ற பாடல். யார் பாடியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மனோ மற்றும் ஸ்வர்ணலதா வாலியோட லிரிக்ஸ் அண்ட் இளையராஜாவோட இசையில் கேட்டு இணைந்திருப்போம். இது FM ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ள

0: சீதா.
1: ஹே மங்கி ஆண்டி, என்ன இந்த பக்கம்?
0: ஹே தினேஷ், பல முறை சொல்லிருக்கேன், என் பேரு மங்கம்மா. அம்மா எங்கடா?
1: ஆண்டி, மம்மி எங்க போச்சுன்னு தெரியல.
0: என்ன வர சொல்லிட்டு எங்க போயிட்டா? ஏண்டா தினேஷ், பொழுதன்னைக்கும் இப்படி செல்லையே கட்டிக்கிட்டு இருக்கியே, நேரத்தை வீணடிக்காம கொஞ்சம் வானொலி கேட்கலாம்ல.
1: போங்க ஆண்டி, ரேடியோல பாட்டு தான் போடுவாங்க, அத செல்லையே கேப்பனே.
0: என்னடா இப்படி சொல்லிட்ட? நாடு முழுக்க இருக்கிற ஆகாஷ்வாணி அலைவரிசைகள்ல பயனுள்ள தகவல்கள், இலக்கிய நிகழ்ச்சிகள், நேர்காணல்கள், இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள் அப்படின்னு பலவிதமான நிகழ்ச்சிகள் மூலமா கடந்த 90 வருஷமா நமக்காக தந்துட்டு இருக்காங்களே, அத கேட்டாலாவது உனக்கு அறிவு வளருதான்னு பாப்போம்.
1: நீங்க சொல்லிட்டீங்கல்ல, வளர்த்துறோம் ஆண்டி.
0: போடா இவனை, உனக்கு போய் புத்தி சொல்ல வந்தேன் பாரு.

நேரம் 7:45. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எங்க யார் கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் கேட்டிருக்காரு. என்ன படத்துல இருந்து? சர்வம் திரைப்படத்துல இருந்து சிறகுகள் முளைத்தது. இந்த பாடலை யாரு பாடியிருக்காங்கன்னா ஜாவித் அலி மற்றும் மதுஸ்ரீ, பா விஜய் வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4. இங்க எல்லாமே சமதூடு.

ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை சத்யநாராயணன் அவர்கள் கேட்டிருக்கார்கள். என்ன பாடல்னு பார்த்தீங்கன்னா, என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து விஜய் பிரகாஷ் மற்றும் கானா பாலா குரலில்

நேரம் 7:55 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் கடைசி இறுதி நிறைவு பாடல் யார் கேட்டானா, சபரி மனோஜ் அவர்கள் பாட்டுவாதியா திரைப்படத்திலிருந்து நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம் அப்படின்ற பாடல் கேட்டிருக்காங்க. இந்த பாடலை பாடியவர்கள் யேசுதாஸ் மற்றும் ஸ்வர்ணலதா இளையராஜாவின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே பிரகதீஷ்.

0: நேரம் 8 மணி. இனி தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வி நிறுவனங்களும் தொழில் நிறுவனங்களும் இதற்காக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தற்போதைய பாடத்திட்டங்களில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை இணைக்க வேண்டும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தினார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். காணொலி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 3,91,00,000 வீடுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் 3 கோடி வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இத்திட்டத்தின் கீழ் 75% வீடுகள் மகளிர் அல்லது கூட்டு உரிமையாளர் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டு வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் தமது தில்லி பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று மாலை சென்னை வந்து சேர்ந்தார். புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி, நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோரை அவர் சந்தித்து பேசினார். தமிழகத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு இரு தலைவர்களிடமும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு

மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பத்திரப்பதிவு அலுவலர்களில் தவறு செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். தமிழகத்தில் வணிகர்கள் எந்தவித இடையூறுமின்றி வரிகளை செலுத்துவதை உறுதி செய்து வருவதாக கூறிய அவர், தொழில் செய்வதற்கான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வணிகர்களின் கோரிக்கையை ஏற்று சரக்கு மற்றும் சேவை வரியை குறைக்க மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். சென்னை அரும்பாக்கத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் கட்டப்பட்டு வரும் 304 அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாக கட்டுமான பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று நேரில் பார்வையிட்டார். கட்டுமானப் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு அலுவலர்கள் மற்றும் ஒப்பந்ததாரரை அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மாநிலத்தில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை விரைந்து நிரப்ப நடவடிக்கை எடுக்குமாறு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் உள்ள 21 பல்கலைக்கழகங்களில் 16 துணைவேந்தர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக கூறியுள்ளார். மேலும் 40% பேராசிரியர், இணை பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்களும் நிரப்பப்படாமல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வியின் தரத்தை உறுதி செய்யும் பொருட்டு விரைவாக பணியிடங்களை நிரப்ப மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மாநிலத்தை ஆளும் தாவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலையில் இன்று அண்ணாமலையார் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசு பொறுப்பேற்ற 15 நாட்களில் பாலியல் பலாத்காரம் மற்றும் கொலை சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெற்று வருவதாக குறை கூறினார். அரசு நிர்வாகத்தை சீரமைக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சர் திரு விஜய்க்கு உள்ளதாக தெரிவித்த அவர், மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்படும் சூழ்நிலையை உருவாக்க முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மக்கள் பிரச்சினையில் அக்கறை செலுத்தாமல் மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் நடவடிக்கையை தாவேக மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திருக்கோவில் நிர்வாகம் சீரமைக்கப்பட வேண்டும் என்று கூறிய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக மாநில அரசு நடத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடகாவில் 2வது முறையாக நடத்தப்பட்ட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்கள் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலும் சமூக நீதி சர்வே எனப்படும் இந்த கணக்கெடுப்பை உடனடியாக நடத்தி முடிக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். அஇஅதிமுக கட்சியின் வளர்ச்சிக்கு ஒற்றுமையாக இணைந்து பாடுபடப் போவதாக அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சியை பாதுகாப்பது தங்களது கடமை என்றும் கூறினார். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் கட்சிக்கு ஏற்பட்ட தோல்வி குறித்து முழுமையாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அஇஅதிமுக குறித்து ஒரு சிலர் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் திரு எஸ் பி வேலுமணி குற்றம் சாட்டினார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செல்ம்ஸ்ஃபர்டில் இப்போட்டி 11 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்.

நேரம் 9:16 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் பழைய பாடல்கள் 90 சாங்ஸ் எல்லாத்தையும் இப்போ கேட்கலாம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியின் முதல் பாடல் பாட்ஷா திரைப்படத்திலிருந்து, வைரமுத்து வரிகளில், தேவா இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவர்கள் குரலில். கேட்டு இணைந்திருப்போம். இது FM 101.4. இங்கே எல்லாமே சம்மதுள்ள

நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

நேரம் 9:23 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மக்களாட்சி திரைப்படத்திலிருந்து மேலூர் மாமன் என்ற பாடல். சித்ரா மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல். மு மேத்தா வரிகளில், இளையராஜாவின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சம்மதுள்ள

0: சீதா.
1: ஹே மங்கி ஆண்டி, என்ன இந்த பக்கம்?
0: ஏய் தினேஷ், பல முறை சொல்லிருக்கேன், என் பேரு மங்கம்மா. அம்மா எங்கடா?
1: ஆண்டி, மம்மி எங்க போச்சுன்னு தெரியல.
0: என்ன வர சொல்லிட்டு எங்க போயிட்டா? ஏண்டா தினேஷ், பொழுதன்னைக்கும் இப்படி செல்லையே கட்டிக்கிட்டு இருக்கியே, நேரத்தை வீணடிக்காம கொஞ்சம் வானொலி கேட்கலாம்ல.
1: போங்க ஆண்டி, ரேடியோல பாட்டு தான் போடுவாங்க, அத செல்லையே கேப்பனே.
0: என்னடா இப்படி சொல்லிட்ட? நாடு முழுக்க இருக்கிற ஆகாஷ்வாணி அலைவரிசைகள்ல பயனுள்ள தகவல்கள், இலக்கிய நிகழ்ச்சிகள், நேர்காணல்கள், இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள் அப்படின்னு பலவிதமான நிகழ்ச்சிகள் மூலமா கடந்த 90 வருஷமா நமக்காக தந்துட்டு இருக்காங்களே, அத கேட்டாலாவது உனக்கு அறிவு வளருதான்னு பாப்போம்.
1: நீங்க சொல்லிட்டீங்கல்ல, வளர்த்துறோம் ஆண்டி.
0: போடா இவனை, உனக்கு போய் புத்தி சொல்ல வந்தேன் பாரு.

நேரம் 9:30 நிமிடமாயிட்டு இருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கர்ணா திரைப்படத்திலிருந்து புத்தம் புது தேசம் என்ற பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில், வித்யாசாகரின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4.

நம் இதயங்களை இணைத்த குரல், நம் நினைவுகளை தாங்கிய அலை. இதுவரை 90 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இது ஒரு சாதனை மட்டுமல்ல, இது ஒரு உணர்வு, ஒரு பயணம், ஒரு வரலாறு. என்றும் உங்களுடன் ஆகாஷ்வாணி.

நேரம் 9:36 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கங்கை கரை பாட்டு திரைப்படத்திலிருந்து முத்து மனசுக்குள்ளே என்ற பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியன் குரலில், காளிதாசன் வரிகளில், தேவாவின் இசையில் கேட்டு மகிழலாம்.

வணக்கம், நான் எழுத்தாளர் லதா சரவணன், தொழில் முனைவோர். முதல்ல 90 வருட ரேடியோ குழந்தைக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். என்னடா குழந்தைன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? அவங்க தாங்க தினசரி புதுசா கத்துக்குவாங்க, தன்னோட குறும்பான செயல்களால நம்ம ரசிக்க வைப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு 1992 அந்த டைம்ல அதிகாலையில தூக்கத்துல இருந்து நம்மளை எழுப்புறது முதல்ல அந்த மெல்லிய இறைச்சலோட கலந்து காத்துல வர்ற அந்த சப்தம் தான். நான் ஸ்கூலுக்கு போற அந்த நேரத்துல காலையில தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களுடைய இன்று ஒரு தகவல் கேட்பேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரசனையா அந்த குரல்ல அவருடைய அந்த கதைகளையும் தகவல்களையும் கேட்கறதே ரொம்ப அலாதியான ஒரு இன்பமா இருக்கும். அப்ப எனக்கு வாசிப்பு அனுபவம் எல்லாம் இல்ல அப்படின்னாலும் இந்த கேட்டல் அனுபவத்தை எனக்கு கொடுத்தது ரேடியோன்னு தான் சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமையில அந்த சாயந்தர நேரத்துல வந்து ஒளிச்சித்திரத்துல ஒரு நாடகத்தையும் ஒரு திரைப்பட வசனத்தையும் கேட்கும் போதும், பாடல்களை கேட்கும் போதும் எவ்வளவு

நெருக்கமான ஒரு உணர்வை வந்து அது கொடுத்தது. ரேடியோ நம்மளால கையில தூக்கிட்டு போக முடியலனாலும் இன்னைக்கு கார் மொபைல் அப்படின்னு நிறைய இடங்கள்ல நம்ம கூட பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கு. காணாத குரல், மறக்க முடியாத காலம், அந்த மறக்க முடியாத நினைவில் நானும் சில தடவை பங்கேற்றிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. மனிதர்களை இணைக்கும் அந்த ரேடியோவின் குரல் இன்னும் பல நூறு ஆண்டுகள் வாழணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.

நேரம் 9:43 ஆயிட்டிருக்க நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கலைமாமணி திரைப்படத்திலிருந்து மாந்தோப்பு குயிலே என்ற பாடல். பாடியவர் ஸ்வர்ணலதா மற்றும் இசையமைப்பாளர் ராஜகுமரன். கேட்டு மகிழலாம்.

நேரம் 9:48 ஆயிட்டுருக்க. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் வரிசைப்படுத்தி கேட்ட பாடலில் அடுத்த பாடல் தேவா திரைப்படத்திலிருந்து ஒரு கடிதம் எழுதினேன் என்ற பாடல். சித்ரா அவர்கள் குரலில், வாலியின் வரிகளில், தேவாவின் இசையில் கேட்டு இணைந்திருப்போம்.

நேரம் 9:54 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுன்னு. இது வரைக்கும் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியை தொகுத்தது உங்கள் ஆர்ஜே பிரகதீஷ். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலா என்ன பாடலாம், பாம்பே திரைப்படத்திலிருந்து கண்ணாரணை என்ற பாடல், சித்ரா குரலில், வைரமுத்து வரிகளில், ஏஆர் ரஹ்மான் இசையில். மீண்டும் நாங்கள் நல்ல நிகழ்ச்சிகள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே பிரகதீஷ்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் சரியா 10:02 தொடக்கூடிய தருணத்தில் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4.
2: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்.
1: எஸ், ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு இனிமையான பாடல்கள். குறிப்பிட்டு சொல்லலாம், காலங்கள் பல கடந்தாலும் நம்முடைய நெஞ்சங்களில் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பாடல்கள் தான் கேட்டு ரசிக்க போகிறோம். அந்த விதத்தில் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பலர் வந்து சந்திப்போம், ஆனால் ஆரம்பத்தில் முதன்முறையாக சந்தித்த அந்த ஒரு பார்வை அப்படின்றது மறக்க முடியாத ஒரு பார்வை, மறக்க முடியாத ஒரு சந்திப்பாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் வரப்போகுது. புதிய பறவை திரைப்படத்திலிருந்து பி. சுசிலாவுடைய குரலில் பாடல் இதோ. இணைந்திருப்போம் நேர்களே.

1960 காலகட்டங்களில் இந்த மாதிரியான பாடல்கள் வெளியாகி இருந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய 2K கிட்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி அவங்களுடைய கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாடலாக தான் இந்த ஒலித்த பாடல் வந்து இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மனித உணர்வுகள் அப்படின்றது எப்பயுமே பொதுவானது தானே, அது காலங்கள் பல கடந்தாலும் மனித உணர்வுகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட காலங்கள் மாறினாலும் ஒரே விதமான ஒரு உணர்வுகளை தான் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். 10:06 ஆகிட்டு இருக்கு, கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.4. உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் உங்கள் ராகுல். நிகழ்ச்சியுடைய அடுத்த ஒரு பாடலாக எல்லாருக்கும் பிடித்த ஒரு பாடல் அப்படின்னே சொல்லலாம், எம்எஸ் விஸ்வநாதன் அவருடைய இசையமைப்பில் உருவான பாடல். எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களும் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் ரெண்டு பேருமே சேர்ந்து பாடின ஒரு அழகான பாடல் வாலியின் வரிகளில் முத்தான முத்தல்லவோ திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

உணர்வு வந்து பாடலினுடைய கடைசியாக இருக்கக்கூடிய அந்த இசையமைப்புலாம் வந்து புரிஞ்சுக்க முடியுது. தேன் சுவை கிண்ணம் ஏந்திய வண்ணம் நான் தரும் பாடல் அவள் தந்தால் மோகனம் என்னும் வாகனம் மீது தேவதை போலே அவள் வந்தாள் இப்படின்னு வாலி வரிகளும் வாலி அவர்கள் அமைச்சிருப்பார். பலருக்கும் பலவிதமான நினைவுகள் உங்களுடைய ஆரம்பகால நாட்கள் எல்லாமே மனசுக்குள்ளே வந்து ஓடிட்டுருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான பாடல்கள் கேட்கும்போது. நிகழ்ச்சியுடைய அடுத்த ஒரு பாடலாக டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் எல்ஆர்ஈஸ்வரி இணைந்து பாடிய பாடல் வாலி வரிகளில் சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து வர காத்திருக்கு. இணைந்திருப்போம் நேயர்களே, இது உங்கள் FM Rainbow 101.4 இங்கே எல்லாமே தூள்.

இன்னொரு பெண் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ஆகாஷ் வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த இனிமையான இரவு பொழுதுனுடைய அடுத்த ஒரு பாடல், ரம்யமான ஒரு பாடலாக நிழல் நிஜமாகிறது திரைப்படத்திலிருந்து தான் பாடல் இருக்காத்திருக்கு. கண்ணதாசன் வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையமைப்பில் பாடல் இதோ.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம்

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்.
2: இனிமையான இந்த ரோபுரத்தில் கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சி, உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நிகழ்ச்சியுடைய அடுத்த ஒரு பாடல், எல்லாரீஸ்வரி குரலில் ஒழிக்கக்கூடிய பாடல், கணதாசன் வரிகள் MS விஸ்வநாதனுடைய இசையமைப்பில். இதோ நமக்காக இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

காடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம் ஒரு முறை என்னை பா. சேரி வந்த நாடகம் கூடி வரும் வேளையில் மறுபடி என்னை பா. நாடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம்.

ரெயின்போ ரிவைன் கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 அவங்க கூட பேசியிருக்கிறது நான் உங்கள் ராகுல். இனிமையான பாடல்களை இந்த இரவு முழுவதும் 11 மணி வரை கேட்டு ரசிக்க போகிறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கக்கூடிய ஒரு பாடல், ஒரு தலைவி ஒரு தலைவனை எந்தளவுக்கு நேசிக்கிறா அப்படின்றத நிலவோடு ஒப்பிட்டு வந்து ரொம்ப அழகான வரிகள் அமைச்சிருப்பார் வாலி அவர்கள். உயர்ந்த மனிதன் திரைப்படத்தில் தான் அந்த பாடல் கேட்க போகிறோம். வாலியினுடைய வரிகளில் பி சுசிலாவுடைய குரலில் பாடல் வரிகள் நான் சொன்னால் உங்களுக்கு என்ன பாடல் அப்படின்னு யூகிக்க முடியும்னு நினைக்கிறேன். வண்ண விழியின் வாசலில் என் தேவன் தோன்றினான், எண்ணம் என்னும் மேடையில் பொன் மாலை சூடினான், கண்ணி அழகை பாடவோ அவன் கவிஞனாகினான், பெண்மையே உன் மென்மை கண்டு கலைஞனாகினான். பாடல் இதோ.

நிச்சயமா இந்த பாடலை கேட்கும்போது பலருக்கும் நீண்ட நாளுக்கு பிறகு கேட்ட ஒரு உணர்வு வந்து கிடைச்சிருக்கும்ல, அதே மாதிரியான உணர்வு தான் எனக்கும் கிடைச்சிருந்தது. 10:42 ஆயிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரிவைண்ட். அடுத்த பாடலா எம்எல் ஸ்ரீகாந்த் மற்றும் பி சுசிலா இருவரும் இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசன் வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதனுடைய சேமிப்பில், உத்தரவின்றி உள்ளேவா திரைப்படத்தில் வந்து இது பாடல்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்.
2: சுகமான பாடல்கள் கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணம் 10:48 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலா. கண்ணதாசன் அவர்கள் எம் எஸ் விஸ்வநாதனுடைய சிபிப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல் திரிசுலம் திரைப்படத்திலிருந்து. இதோ நமக்காக

நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலா மனிதன் மாறவில்லை திரைப்படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கு. இந்த பாடலோட இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராகுல். இந்த இரவு பொழுது இனிமையாக அமைய நல்வாழ்த்துக்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மகிழ்ச்சியான மாலை வணக்கம். இஸ் அழகான 11 மணி ஆயிட்ருக்கு. நான் வணிஞ்சிருக்கிறது சென்னை FM ரெயின்போ, திருச்சி FM 102.1, கோயம்புத்தூர் FM 103, நாகர்கோயில் மற்றும் மதுரை 103.3 மற்றும் விவித் பாரதி 102.3 அலைவரிசையில் நாம் இணைஞ்சிருக்கிறோம். உங்கள் மனசுக்கு பிடிச்ச அழகான நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்,
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில நான் உங்கள் ஆர்ஜி சித்ரா தான். நீங்க தான் என் கூட மனசு மயங்கிட்டு இருக்கீங்க. இஸ் இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு நாளில் என்ன யோசிக்க போறோம் அப்படின்னா, சின்னதாக ஒரு டாபிக் இஸ் உங்க மனசுக்கு பிடிச்சவங்க யாரு, என்ன காரணத்துக்காக அவங்கள உங்களை ரொம்ப பிடிக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த பாடல் கேட்கலாம்.

ரொம்பவே அழகான ஒரு பாடல். ரோஜா படத்துல இருந்து உன்னி மேனன் மற்றும் சுஜாதா அவங்களுடைய வாய்ஸ்ல, வைரமுத்துவின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில தான் பாடல் கேட்டு ரசித்தோம். நேரம் 11:06 ஆயிட்டு இருக்கு. ஒரு சில பாடல்கள் நம்ம கேட்டோம் அப்படின்னா அந்த இடத்துக்கே கொண்டு போயிரும் இல்லையா? எஸ், அந்த கிளைமேட், அந்த ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த ஸ்னோ, இன்னுமே அப்படியே போனீங்க அப்படின்னா அப்படியே பனிக்கட்டிட்ட தொட்டுட்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீல். செம்மையான சாங் தான். எஸ், அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போறோம் சித்ரா அப்படிங்கிறவங்க மைண்ட் வாய்ஸ் இங்க வரைக்கும் கேக்குது. நம்ம இன்னைக்கு எடுத்துருக்கிற டாபிக்கே என்னன்னா, எவ்வளோ பேர் கூட நம்ம பழகிறோம், ஆனால் நம்மளுக்கு பிடிச்சவங்கன்னு இருப்பாங்க இல்லையா, கோடி பேரில், அது யார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். ப்ளஸ் என்ன காரணத்துக்காக பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத கூட நீங்கள் சொல்லலாம். ஏன்னா நம்ம எப்படி ஒரு சுச்சுவேஷன்லையுமே கூட அப்படி குளிர்ச்சியாக நம்மளை உணர வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சவங்க யார் அப்படின்னு நினச்சிட்டு இந்த சாங்கை அவங்களுக்கு டெடிகேட் பண்ணிக்கலாம். எஸ், எதாக இருந்தாலுங்க நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிடணும் இல்லையா. எஸ், கோபத்தை, சந்தோஷத்தை, உங்களுடைய கண்ணீரை, எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய அந்த ஒரு நபர் யார், அப்படி அவங்களுக்கு சொல்கிற அந்த நன்றி சொல்கிற அந்த அழகான பாடல் தான். ஸ்டே டியூன்.

ரொம்ப அழகான ஒரு பாடல். மறுமலர்ச்சி படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் அமிர்தா அவங்களுடைய குரல்ல, பாலியன் வரிகளில் இசை ராஜ்குமாருடைய இசையில தான் பாடல் கேட்டு வச்சுருக்கோம். 11:11 ஆயிட்டுருக்கு. அழகான பாடல்களோட தித்திக்கும் இனிய இரவோட நீங்கள் பயணிச்சிட்ருக்குறீங்க, உங்கள் ஆர்ஜி சித்ராவோட தான். நிறைய விஷயங்கள் நம்ம ரசித்து ரசித்து வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா, எதையாவது ஒன்று தூக்கி சுமஞ்சிட்டே இருக்கோம் இல்லையா. இன்றைக்காவது இந்த நிமிஷத்தில் எல்லா கஷ்டத்தையும் விட்டுட்டு ஒரு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு ட்ராவல் பண்ணோன்னா இந்த இரவு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஒரு மணி நேரம் ரொம்ப அழகான பாடல்களோட நீங்கள் ரசித்து கேட்கலாம். எஸ், அடுத்ததாக ஒரு மலர் பேச ஆரம்பிச்சுட்டுனா என்ன பேசும், அதோட மலரோட மௌனத்தை என்ன மாதிரியான வார்த்தைகள் உடைக்கும், கேட்கலாமே பாடல்.

என்ன ஒரு அற்புதமான பாடல். இப்போ சில பாடல்கள் அப்படியே நீங்கள் உள்ளே ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் வெளிலே வரவே முடியாதுல்ல, அப்படி மயிலிறகால மனசை வருடி கொடுக்குற மாதிரி. அதுவும் இந்த அப்படி தித்திப்பான ஒரு இரவில் மென்மையான பாடல்கள் இதமாக மனசு வருடி கொடுக்குற மாதிரி. எஸ், அழகான பாடல். கர்ணா படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியோட குரலில் வித்யாசாகருடைய அழகான இசையில் தான் பாடல் கேட்டு ரசித்தோம். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாடல். சில பாடல்களுங்க அப்படியே நம்மளை எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் மனசை மாற்றி அப்படியே அங்கே போய் அப்படி லயமாக ரசித்து கூட்டிகிட்டு வந்துடும். அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் லைஃப்பில் எல்லாருக்குமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம்னா லவ் தான் இல்லையா? எல்லாருமே ஒரு நிமிஷத்தில் அந்த ஒரு மொமெண்ட்டில் நம்ம காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அனுபவிச்சிருப்போம். எஸ், காதல் கல்யாணத்துக்கு போகும்பொழுது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், போனால் எவ்வளோ அழகாக இருக்கும். எஸ், அந்த காதல் கல்யாணத்துக்கு மாறும் பொழுது 100 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பூ மலர்ந்தால் எப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும், அந்த மாதிரி தான் நமக்கு பிடிச்சவங்களோட ஒரு கல்யாண வாழ்க்கை இந்த பாடல். அப்படி ட்ராவல் பண்ணிட்டு வாங்க, கண்களை மூடிட்டு நீங்கள் இந்த பாடல், அது மட்டும்தான். எஸ்,

நாராயண் மணிக்குடி படத்திலிருந்து கோபால் சர்மா தேவி அவங்களுடைய அழகான வாய்ஸ்ல வைரமுத்தோட வரிகளில் வித்யாசாகரோட இசையில பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:23 ஆயிட்டுருக்கு. நாம் நினைச்சிருக்கிறது சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103,

இந்த காதல் ரொம்ப பெரிய விஷயங்க. உலகத்துலேயே ரொம்ப அழகான ரொம்ப மென்மையான விஷயம் அப்படின்னா காதல். நம்மளை ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத விட நம்ம உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. ஒரே ஒருத்தவங்க உங்களை முழுசாக புரிஞ்சுக்கிறவங்க இருந்தால் இந்த உலகத்துலேயே கிஃப்ட் நீங்கள் தான். அதை எல்லாருமே உணர்ந்திருப்பீங்க. நீங்கள் காதல் செய்யும் பொழுது என்ன மாதிரிலாம் நம்ம கொஞ்சிருப்போம் இல்லையா, நம்ம குழந்தைங்களை கொண்டுற மாதிரி உச்சக்கட்ட ஒரு நிலை அப்படின்னா எஸ் அன்பே அன்பே நீ என் பிள்ளை. பாடல் கேட்கலாமே.

எஸ், ரொம்ப அழகான ஒரு பாடல் லவ் பேர்ட்ஸ் படத்துலேருந்து. ஹரிஹரன் மற்றும் சித்ராமாவோட அப்படி ஒரு அப்படி இனிப்பு ஒரு தேன் மாதிரியான ஒரு குரல் வைரமுத்துவின் வரிகளில், வித்யாசாகரோட இசையில் மென்மையான ஒரு அழகான அலைவரிசையில் பாடல் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். ரொம்ப மென்மையாக பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கிறீங்க. இந்த இரவு பொழுது 11 மணி வரைக்கும், 12 மணி வரைக்கும் உங்களை அப்படியே ரொம்ப மென்மையாக அப்படி வருடி கொடுத்து தாளாற்ற மாதிரியான பாடல்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நம்மளுடைய ஒரே குறிக்கோள். இஸ் பாடல் கேட்டுட்ருக்குற எல்லாருமே கண்டிப்பாக மனசு மயங்கிட்ருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட அடுத்ததாக என்ன பாடல் அப்படி தானே கேட்குறீங்க. இஸ் ஒரே ஒரு வரி மட்டும் சொல்கிறேன், என்ன பாடல்னு கண்டுபிடிங்க. நினைக்காத நேரம் இல்லை காதல் ரதியே ரதியே, உன் பேரை சொன்னாலே போதும் நின்று வழிவிடும் காதல் நதியே. எஸ், உங்களுக்கு பிடிச்ச அந்த நபர் என்ன மாதிரியான உணர்வுகளை உங்களுக்கு ஏற்படுத்துகிறாங்க, அவங்கள நினைச்ச உடனே உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷன் வருது, அந்த உணர்வோடு பயணம் பண்ணிகிட்டே இந்த பாட்டோட ட்ராவல் பண்ணுங்க. எஸ், அழகான ஒரு பாடல் உங்களுக்காக, இணைந்திருங்கள், ஸ்டே டியூன்.

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: மனசும் மயங்கும் நிகழ்ச்சி நேரம் 11:38 ஆயிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல்களோட மனசு வாங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஆர்ஜி சித்ரா கூட தான் மேனேஜிருக்கிறது. சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோயில் மற்றும் மதுரை 103.3, வித் பாரதி 102.3. பண்பலையில் அழகான பாடல்கள் கேட்டு வச்சுட்டு மிகப்பெரிய ஆசை நம்ம எல்லாருக்குமே என்னன்னா, ஒரு நாள் எந்த கமிட்மெண்ட்டுமே இல்லாமல் ஜன்னலோர இருக்கு இளையராஜா சாரோட பாட்டு. இளையராஜா சாரோட அந்த மாயாஜாலம் என்ன மாதிரி நம்மளை வசீகரிக்கும் அப்படிங்கிறது ஒரு 5 மினிட்ஸ் போதும்.

மொத்த பிரபஞ்சமே நம்ம கையில் இருக்கும் இல்லையா? எஸ், நாம் பயணிக்க போகிறத அடுத்து இளையராஜா சாரோட பியூட்டிஃபுல்லான ஒரு சாங், எஸ் பூக்கள் ரொம்ப அழகு, செம்பூக்கள் இன்னும் எவ்வளோ அழகு அப்படிங்கிறத இந்த பாடல் பாட்டு தெரிஞ்சுக்கலாம்.

சிறைச்சாலை படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவங்களோட குரலில் இளையராஜா சாரோட செம்மையான ஒரு மியூசிக்கில் தான் பாடல் கேட்டு ரசித்தோம். நேரம் 11:44 ஆகிட்டுருக்கு. எஸ் இப்போ இந்த 80s இருக்க சாங்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா அந்த 80s to 90s அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? என்ன பாட்டு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிகரம் படத்துலேருந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு. இந்த சிகரம் படத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா எல்லா சாங்ஸுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏஎஸ் அஃப்கோர்ஸ் எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் மியூசிக் பண்ண ஒரே படம், அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மியூசிக். இந்த பாடல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸ்டே டியூன்.

நீ கீர்த்தனை நான் பிரார்த்தனை, பொருந்தாமல் போகுமா அப்பா? அப்படி ஒரு பாடலுங்க, எப்போ கேட்டாலும் அப்படியே உங்களை மெய் மறந்து அப்படியே உங்களை பயணம் செய்ய வச்சிரும். ஓகே, சீக்கிரம் படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா உங்களோட குரலில் வைரமுத்தோட வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சாரோட எக்ஸலன்ட் மியூசிக்கில் தான் பாடல் கேட்டு ரசித்தோம். எஸ் அடுத்ததா என்ன பாட்டு அப்படின்னு யோசிக்க பொழுது, எஸ் இந்த பாட்டு நீங்கள் கேட்ட உடனே அப்படியே 5 நிமிஷம் அப்படி மெய் மறந்து ரசிச்சுட்டு இருப்பீங்க. என் இனிய பொன் நிலாவே, எல்லாருமே பார்க்கறது மாதிரியான அழக ஒளி வீசிட்டுருக்கிற அழகான நிலா கிட்ட நீங்களும் பேசிட்டு வாங்க. நேரம் 11:50 நிமிஷத்தில். ஸ்டே டியூன்.

இஸ் நேரம் 11:54 ஆயிட்டு இருக்க. மூட் பண்ணி படத்துல இருந்து கே ஜே ஏசுதாஸ் அவங்களோட குரல்ல இளையராஜாசரோட மியூசிக்ல செம்மையான ஒரு பாடல் கேட்டு வச்சோம். கண்டிப்பா நீங்க மெல்ட் ஆயிருப்பீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எஸ் கண்டிப்பா இந்த மனசு மயங்கும் நிகழ்ச்சி ஒரு நிமிஷமாவது உங்க கவலையில மறந்து மகிழ்ச்சியாக இருந்திருந்தீங்க அப்படின்னா அதுதான் நம்மளுடைய நிகழ்ச்சியோட சக்ஸஸ். எப்பொழுதுமே சந்தோஷமா இருங்க. அடுத்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தட் ஆஃப் சைனிங் ஆஃப் ஆர்ஜி சித்ரா.

அதே பாவம், குரலிலும் அதே குறைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் காலை 4 மணி. இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடும், தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சிதான் மெய்வருத்த கூடித்தரும் என்கின்ற திருக்குறளோடும் அழகான காலை பொழுதை ஆரம்பிக்கலாம். முதலாவதாக நாம் கேட்கவிருப்பது திரை இசையில் பக்தி பாடல்கள். மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்திலிருந்து மனமே முருகனின் என தொடங்கும் பாடல் ஆர் ஜெயலட்சுமியின் குரலில், கொத்தமங்கலம் சூப்பு அவர்களின் வரிகளில், MS விஸ்வநாதனின் இசையமைப்பில்

திரை இசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது மீரா படத்திலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் அமரர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் வரிகளில் எஸ் வி வெங்கட்ராமனின் இசையமைப்பில்

0: பக்தி கலக்கும் போது உணவு பிரசாதமாகிறது, தண்ணீர் தீர்த்தமாகிறது, இசை கீர்த்தனையாகிறது, பயணம் யாத்திரையாகிறது, மனிதன் புனிதனாகிறான். அடுத்ததாக இசையவிருப்பது பொங்கும் மங்கலம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பழைய சீவரம் ஜி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மாம்பலம் எஸ்பி அருளானந்தம் அவர்கள் தவில். ஏகாம்பரேச நாயிகே முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி. கர்நாடக சுத்தசாவேரி ராகம் ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பழைய சீவரம் ஜி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மாமவத்து ஸ்ரீ சரஸ்வதி, ராகம் ஹிந்தோளம், ஆதிதாளம், மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பழைய சீவரம் ஜி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். மாம்பலம் எஸ்பி அருளானந்தம் அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் காலை 5 மணி. நீர்கள் அனைவருக்கும் இனிய புத்துணர்வான காலை வணக்கம். நாம் இணைந்திருப்பது சென்னை FM ரெயின்போ, திருச்சி FM 102.1, கோயம்புத்தூர் FM 103, நாகர்கோவில், மதுரை 103.3 மற்றும் வித் பாரதி 102.3.
2: அருள்மணி மாலை.
1: இந்த நாள் இனிய நாளாக அமைய என்கின்ற பிரார்த்தனையோடு முதலாவதாக நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். தெய்வீக ராகத்தில் முதலாவதாக இசையவிருப்பது கனகதாரா ஸ்தோத்திரம், பாம்பே சாரதாவின் குரலில்.

அருள்மணி மாலை தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக இசையவிருப்பது ஸ்ரீ கருமாரியம்மன் சுப்பிரபாதம், NC சவுந்தரவல்லியின் குரலில்.

வேத குரநாயக தர்மபத்னி சத்யாயுதம் நிதசுதாய குகாய தாத்ரி ஸ்ரீ கிருஷ்ண மாரி கிரிஜே தவ சுப்ரபா.

தவ சுப்பிரபாதம் தைத்யாஹர்தித புரகண த்ரிதிவம் பிரயாதே சம்போ ததீய சுபபஸ்மஜ பஞ்சகிருத்யே இச்சாக்ரிதி த்வமசி குண்டலினி சதாலா ஸ்ரீகிருஷ்ண மாரி கிரிஜே தவ சுப்பிரபாதம்

சகலை விபுதை சித்தி யோகி சரை தமகிகளை அவதே ஸ்ரீ கிருஷ்ணமாரி கிரிஜே தவ சுப்பிரபாதம்.

தவ சுப்ரபாதம் கேலிந்த பத்ர விவாரித சர்வரோகே ஜம்பீர முச்ச பலம்.

சுப்ரபாதம் ஸ்ருதிபிஹி நித்யம் துதாபி தவ ரூப குண விஜயைஹி தேஷ்வேவ பூர்ண வசதிஹி சததம் ப்ரக்ஷுப்தா ஸ்ரீ கிருஷ்ண நாரி கிரிஜே தவ சுப்ரபாதம்.

சரணம் பிரபத்யே சக்கரஜாதிக்கிசிசித்தோசிதேவரு நாசகதானதீகிருஷ்ணமாரிச்சரணம் சரண.

दुरिता का सरोचे है दुर्गा देवी प्रपत्य देव वचो विधि ज्ञान।

கேசவாசுகி முகைகி சர்ப்பராஜைகி சுசேவிதே வல்மீக நிலையே கிருஷ்ண சர்ப்பரூபே சுமங்களௌ யாசராகாச விப்ராச்ச காமமீனாய சாட்சினி சொத்தகையா கனிஷ்டாயை கிருஷ்ண மார்கே சுமங்களௌ.